0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயேஷ்ட மாதம் 7 நாள் ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி திங்கள் 14 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 28 தேதி வியாழக்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10

இது நல்குரவு. குரல் எண் 4. குரல். இல்பிறந்தார் கண்ணியையும் இன்மை இழிவந்த சொல் பிறக்கும் சோர்வு தரும். பொருள். நல்ல குடியில் பிறந்தவரிடத்தும் வறுமை இழிந்த சொற்களை பேசும் மனசோர்வை கொண்டு வந்து சேர்த்துவிடும். குரலும் பொருளும் மீண்டும். குரல். இல்பிறந்தார் கண்ணியையும் இன்மை இழிவந்த சொல் பிறக்கும் சோர்வு தரும். பொருள். நல்ல குடியில் பிறந்தவரிடத்தும் வறுமை இழிந்த சொற்களை பேசும் மனசோர்வை கொண்டு வந்து சேர்த்துவிடும்.

0: இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேர்களே, இன்றும் நாளையும் எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் நடராஜன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் குறித்து டாக்டர் முகமது ஈஷா அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். இதைத் தொடர்ந்து திரைகானம் நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் தன்யா ஜோசப் அவர்கள். தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோலில் ட்ரெண்டிங் ஹிட்ஸ் பாடல்கள், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். இதனைத் தொடர்ந்து புதின பக்கங்கள், 8:02 பக்ரீத் தின சிறப்பு உரை வழங்குபவர் கூடுவாஞ்சேரி எஸ் கலீலுல்லா அவர்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம் படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், 9:30 சாதனை சிற்பிகளை தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம் பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகள் வளர்க்கும் முன்னெடுப்பு குறித்து தமிழ்நாடு அரசின் பசுமை முதன்மையாளர் விருதாளர் முகமது ஜாஃபர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. பதினொன்று மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நீயர் விருப்பம். இதில் நீங்க பேசும் தலைப்பு நினைவில் நிற்கும் உங்கள் பள்ளி ஆசிரியர் யார். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகதான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம்.

மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பிழை. நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம். இதுவரைக்கும் எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: 7 runs in the eliminator match in New Chandigarh last night. Rajasthan Royals set the target of 244 runs against Sunrisers Hyderabad. In reply, Sunrisers Hyderabad could score only 196 runs in 19.2 overs. Vaibhav Suryavanshi has been adjudged as the player of the match. Eid-ul-Zuha, also known as the Festival of Sacrifice, is being celebrated across the country. The holy occasion honors Prophet Ibrahim's absolute faith and is marked by the ritual of Qurbani. President Draupadi Murmu has greeted the people on the occasion of Eid-ul-Zuha. In a message, the president said that festival symbolizes devotion, sacrifice and selflessness. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
2: சென்ற ஆண்டு நவம்பர் 7 முதல் இந்த ஆண்டு நவம்பர் 7 வரை வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1875 ஆண்டுல நவம்பர் 7 பங்க தர்ஷன் என்னும் வங்காள இலக்கிய மாத இதழில்தான் முதன் முதலில் வந்தே மாதரம் பாடல் வெளியிடப்பட்டது. இந்த பங்க தர்ஷன் என்னும் இதழை தொடங்கியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆவார். ஒருமுறை சுவாமி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பங்கிம் சந்திர சட்டர்ஜியிடம், அது ஏன் உங்கள் பெயர் பங்கிம் சந்திர, அதாவது வளைந்த சந்திரன் என்று இருக்கிறது என்று நகைச்சுவையாக கேட்டாராம். அதற்கு ஆங்கிலேயரிடம் அடிவாங்கி சந்திரன் வளைந்து விட்டது என்று பதில் கூறினாராம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பிரிட்டிஷ் அலுவலகத்தின் துணை கலெக்டர், துணை நீதிபதி, வங்காள அரசின் உதவி செயலாளர் என உயர்ந்த பதவியில் இருந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜியை பிரிட்டிஷ் அரசு குறுகியபடி செய்துவிட்டது. இதனால்தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய தமது படைப்புகளில் தேசிய உணர்வையும் சுதந்திர உணர்வையும் தந்து கொண்டே இருந்தார். அவற்றுள் முதன்மையானது ஆனந்தமடம் நாவலும் அந்த நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் பாடலும். 1876 வந்தே மாதரம் பாடலை பிரசுரித்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1882 தாம் வெளியிட்ட ஆனந்த மடம் என்னும் நாவலில் வந்தே மாதரம் பாடலை சேர்த்தார். வங்க பிரிவினை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்திலும் வந்தே மாதரம் பாடல்தான் போர் பரணியாக பாடப்பட்டது. என்ன செய்வது என்று குழம்பிய ஆங்கிலேய அரசு வந்தே மாதரம் என்னும் முழக்கத்தையே தடை செய்தது. இந்த தடையை மீறி 1906 ஏப்ரலில் பாரிசால் நகரில் வட்டார காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த பாரிசால் நகர் தற்போது வங்காள தேசத்தில் உள்ளது. அதே ஆண்டு டிசம்பரில் வாரணாசி நகரில் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் கூடிய மாநாடு வந்தே மாதரம் முழக்கத்தை தேசிய முழக்கமாக அறிவித்தது. சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதா இந்தியாவிற்கென தாம் வடிவமைத்த தேசிய கொடியில் வந்தே மாதரம் முழக்கத்தினை வங்க மொழி எழுத்துக்களில் இடம்பெறச் செய்தார். இந்திய புரட்சியின் தாய் என அழைக்கப்பட்ட மேடம் காமா இந்தியாவிற்கென வடிவமைத்த கொடியில் வந்தே மாதரம் முழக்கம் தேவநாகரி எழுத்துக்களில் இடம்பெற்றது. விபின் சந்திரபால் வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு பத்திரிகையை நடத்தினார். பஞ்சாப் சிங்கம் என போற்றப்பட்ட லாலா லஜபதி ராய் வந்தே மாதரம் என்னும் பெயரில் உருதுமொழி பத்திரிகையை நடத்தினார். தடையை மீறி வந்தே மாதரம் என்று முழங்கியதற்காக தான் கைது செய்யப்பட்டதாக எனது போராட்டம் என்ற தனது வாழ்க்கை வரலாற்று நூலில் மாபோசி விளக்கியுள்ளார். வந்தே மாதரத்தின் நூற்றாண்டு விழாவான 1976 சிலம்பு செல்வர் மாபோசி வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு புத்தகத்தினை வெளியிட்டார். வந்தே மாதரம் என்னும் சொல்லை மகாகவி பாரதியாரோடு இணைந்து பிரபலமாக்கிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்தே மாதரம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார். வந்தே மாதரம் பாடலை மொழிபெயர்த்த பாரதியார் தன் முதல் மொழிபெயர்ப்பில் திருப்தியுறாமல் மீண்டும் மொழிபெயர்த்தார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. இனி கேட்கலாம் அருளிசை.

நிலையத்தில் நேரம் 6:25 ஆயிற்று. நேர்களே, கேட்டுட்ருக்கோம் அருளை செல்ல பக்தியும் பாடல்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைறதுக்காக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்ததா அருளிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பக்தி பாடல், தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடிய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. வானிலை முன்னறிவிப்பில், வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது குளோரதலோனில் 2 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலைவலி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா ஹஸ்பரல்லம் அல்லது பேசிலஸ் செப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசெப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.

0: இன்றிரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: ஜெரோனியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பூ பூக்குங்க. அந்த செடிங்கள்லாம் வந்து வெளியே நம்ம வந்து அவுட்டோரில் வச்சோம்னா நல்ல இலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. நம்ம பராமரிக்கிற விதத்தில் வந்து நிறைய பூ கொடுக்குங்க சார். இது வந்து நம்ம அவுட்டோரில் வச்சு வளர்த்தலாங்க இந்த செடிங்களை, பூ பூக்கும் செடிங்க சார்.
0: இப்போ இந்த செடிகள் வந்து வறட்சி தாங்கக்கூடியது எப்படிங்க?
1: ஆமாங்க, அது வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து பனிக்காலம் நல்லா இருக்கு இல்லைங்களா. இந்த நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா செடிங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே பனிப்பட்டு கருகிற மாதிரி இருக்குங்க.
0: இன்னும் பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் சுமதி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொதுநலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1 தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம்

0: நாளுக்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில்

அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நம் சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து கேட்க போகிறோம். இதுல வந்து என்னென்ன யூஸ்ஃபுல் பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
3: சோலா ஃபாரஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற மரங்களின் வகைகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜைசியம் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறோம். அதுல வந்து இந்த ஜைசியம் கியூமினி அப்படின்ற மரங்கள், நம்ம பொதுவாக வந்து இதை வந்து இந்தியன் பிளாக்பெரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பசுமை மாறா நாவல் அப்படிங்குவாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நாவல் பழம் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீலகிரியில் வளரக்கூடிய இந்த நாவல் பழம் இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஜைசியம் மரங்கள் வந்து ஒரு மீடியம் ஹைட்லேயும் ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்டாகவும் இருக்கு. ஸோ இந்த மரங்கள் வந்து அதோட ஃப்ளவரிங் சீசன் ஃப்ரூட் சீசன் வந்து மே மாதம் மார்ச் முதல் ஜூன் வரைக்குமே இந்த சீசன் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இதோட ஃப்ரூட்ஸோட கலர் எப்படி இருக்கும்னா டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். ஒரு அதோட காய்கள் பார்த்தீங்கன்னா லைட் பிங்கிஷாக இருக்கும். ரொம்ப பழுத்த பழம் வந்து டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ சோலா ஃபாரஸ்டில் ஜைசியம் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறோம். சார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நாவல் பழம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜாமூனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக மருத்துவத்துறையில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த மரங்கள் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹை அல்டிடியூடில் அதிகமாக மரங்கள் வளரும். லோவர் பிளைன்ஸில் கூட இந்த மரங்கள் வந்து அதிகமாக காணப்படும். ஸோ அடுத்தது இந்த மரங்களோட ஹைட் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஹைட் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பயோமாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்தது வந்து கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க.
2: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர்
4: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

நேர்களே, சுட்டெரிக்கும் சூரியன், வேர்க்க வைக்கும் வெயில், அனல் வீசும் காத்து, இதெல்லாம் பார்த்தா கோடை காலம் ஃபுல் ஃபார்ம்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி, அது சூடாகாம ஓடணும்னா அதுக்கு ஆயில் மாதிரி இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வெயில்ல அந்த தண்ணி சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். அதனால தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, அப்பப்ப தண்ணி குடிங்க. மண்பானை தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களை சோர்வு இல்லாம வச்சுக்கும். தாகம் வரும் முன் தாகம் தீர்ப்போம். தாராளமாய் நீர் குடித்து ஆரோக்கியம் காப்போம்.

0: ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനൊലി നിലയം ഉടി എഫ് എം 105.8. நிலையத்தில் நேரம் 7 மணி. இனி கேட்கலாம் காலை கதை நிகழ்ச்சி. காலை கதை நிகழ்ச்சி கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் அளிக்கிறார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
6: இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ரீசெண்டா வந்து கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங், அதாவது 24 மணி நேரமும் தொடர்ந்து ஒருத்தோட குளுக்கோஸ் லெவல்ஸ் மானிட்டர் பண்றதுக்கான சிஸ்டம்லாம் இருக்கு. ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் வந்து உடம்புல வச்சு விட்ருவாங்க. அது மூலமாக வந்து உங்களுக்கு எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து குளுக்கோஸ் பாடியில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ரெக்கார்ட் ஆகும்போது நம்ம வந்து நல்லா தூங்கும்போது சுகர் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது, காலையில் சாப்பிட்றதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது, மதியானம் சாப்பாடு முன்னாடி எவ்வளோ இருக்குது, மதியானம் உணவுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது, ஒரு டீ குடிச்சா எவ்வளோ இருக்குது, ஒரு வாக்கிங் பண்ணால் எவ்வளோ இருக்குது, இது அளவுகள் எல்லாமே கண்டினியூஸாக பாடியில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம இந்த 3 மாதத்தோட சராசரி சுகர் லெவலாக நம்மளுடைய சொல்லியிருந்தேன் HbA1c. அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஸ் என்ன அப்படின்னா, வந்து ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு காலையில் 60 இருக்குது, பட் சாப்பிட்டதுக்கப்புறம் 260 வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன் ரொம்ப அதிகம், 200 பாயிண்ட். பட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 160 தான் நம்ம புரிஞ்சுப்போம். 160 ஓகே, கொஞ்சம் பார்டரில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்போம். பட் இவ்வளோ வேரியேஷன் இருக்கப்போ அவங்களுக்கு வந்து இந்த நரம்பு பிரச்சனைகள், அவங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த டெஸ்ட்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மெடிக்கல் ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இல்லை ஒரு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு பிளட் சுகர் மட்டும் பார்க்கறது இல்லாமல் 3 மாதத்துக்கு நான் சராசரி பிளட் சுகர் பார்க்கறதுக்கான ஒரு HbA1c ஒரு டெஸ்ட் இருக்கு. 2026 பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவத்துறை ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வந்து இந்த டேட்டா சொல்லணும் அப்படின்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த Type 1 Diabetes சொல்றோம் இல்லைங்களா, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த இன்சுலின் குறைப்பாடுனால ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ், இந்த நோய் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து சிகிச்சையே இல்லை. ஒருத்தருக்கு வந்து ஒரு ராஜாவே இருந்தாலும் கூட அவங்க குழந்தைங்க வந்து டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இறந்து போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து அப்படியே உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு வெயிட்லாம் ரொம்ப இறங்கி போய் ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அது எதனால் ஏற்படுதுன்றது தெரியாமல் இருந்துச்சு, அதுக்கான இன்ஜெக்ஷன் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றது தெரியாமல் இருந்துச்சு. 1925 தான் வந்து பேண்டிங் அண்ட் பெஸ்ட்னு சொல்லி 2 பேர் வந்து அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கூட கொடுத்தாங்க. இந்த மாதிரி டயபெட்டிஸ்க்கு வந்து அவங்க இன்சுலின் சிகிச்சை கொடுக்கணுன்றது அவங்க கண்டுபிடிச்சதுனால. ஸோ அது கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லாஸ்ட் 100 வருஷத்தில் தான் வந்து நம்ம டயபெட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். Type 1 Diabetes அங்கே ஆரம்பிச்சது. இன்னி வரைக்கும் மெடிக்கல் ப்ராக்டிஸ் நல்லாவே எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அண்ட் போஸ்ட் பிளட் சுகர் தான் எடுத்து பார்ப்பாங்க டயபெட்டிஸ் லெவல்ஸ்க்கு. பட் அதுக்கப்புறம் இல்லை, அது வந்து நார்மலாக இருந்தால் கூட இந்த 3 மந்த்ஸ்க்கு நான் ஆவரேஜ் லெவல்ஸ் நம்ம பார்க்கணும், HbA1c பார்க்கணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அப்புறம் வந்து HbA1c லெவல் சம்டைம்ஸ் நார்மலாக இருக்கு, ஆனாலுமே ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற வரவங்களுக்கு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அண்ட் அது போக வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு சுகர் இருக்குன்னா நம்ம வந்து அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருப்போம். பட் வந்து 4 லைஃப்ல ஒரு 10 வருஷம் 15 வருஷம்லாம் சுகர் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண் பார்வை ப்ராப்ளம் இருக்கலாம், ரெட்டினோபதி அண்ட் கண் பார்வை ப்ராப்ளம் இருக்கலாம், அண்ட் வந்து நரம்பு பிரச்சனை ஏற்படலாம், கைகள் மறந்து போகிறது, டயபெட்டிஸ், கிட்னி ப்ராப்ளம் ஏற்படலாம், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதுக்கான ஃபோக்கஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து அந்த நோய்கள் வந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அலையிறத விட இப்போ ஃபர்ஸ்ட் டேலேருந்து அந்த நோயை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், உணவு பழக்கங்கள் நம்ம எப்படி கொண்டு வரணும், அதுக்கு வந்து நம்ம டேப்லெட்ஸ் ஏதாவது ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்கணுமா, அப்பப்போ எப்படி டெஸ்ட் எடுத்து பார்க்குறது, ஒரு கிட்னி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரியா கிரியாட்டின்னு சொல்லி நம்ம வந்து கிட்னிக்கு இந்த 2 டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். பட் கிரியாட்டின் லெவல்ஸ் உங்களுக்கு அதிகமாக காட்டும் போதே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட்னி ஒரு 60% 70% பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்ற ஒரு பொருள். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பிளட்லேயே வந்து கிரியாட்டின் லெவல்கள் அதிகமாக தெரியும். பட் அவ்வளோ லேட்டாக விடாமல் ஆரம்பத்துலேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம டயாலிசிஸ்லாம் போக வேண்டிய சுச்சுவேஷன் இல்லாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து

0: மைக்ரோ யூரின் மைக்ரோ ஆல்புமின் அப்புறம் வந்து யூரின் ஆல்புமின் கிரியேட்டின் ரேஷியோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் ஒரு 5% 10% டேமேஜ் இருந்தால் கூட இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ரெகுலராக ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு டைமாவது இந்த டெஸ்ட்லாம் எல்லா டெஸ்ட்டும் தேவையில்லைனா கூட அட்லீஸ்ட் வந்து இந்த கிட்னி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அண்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுது வந்து கண் பார்வை செக் பண்ணி பார்க்கணும், ரெட்டினா செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் அது போக வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ரெகுலர் டேப்லெட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பண்ணுற ஷுகர் எடுத்து பார்க்கலாம். 3 மந்த்ஸ் வந்து HbA1c லெவல் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அண்ட் டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது ஒரு 30 வயசு மேலே இருக்கவங்க இந்த டெஸ்ட் எல்லாமே பேசிக்காக பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம்.
1: நலமுடன் வாழ.
2: இதுவரை நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
3: காலை கதை நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. குஷி திரைப்படத்திற்காக நம்மளுடைய 101.8 இல்

0: காலைக்கத்தி நிகழ்ச்சியில ரொம்பவே அழகான பாடலை கேட்டு பிடிச்சோம். குஷி திரைப்படத்திற்காக அடுத்ததா வந்துட்டு இருக்கு சட்டம் அறிவோம்.
1: காலைக்கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
3: இப்ப நிறைய பேர் வந்துட்டு ஏமா இந்த நீ எல்லாம் வந்துட்டு இப்படி குண்டா இருக்க, நீ துப்பட்டா போட்டு வர வேண்டியது தானே, இல்லை இவ்வளோ குண்டா இருந்துட்டு நீ லெகிங்ஸ் போட்டுட்டு வரையான்னு நான் ஒரு அக்கறையில கேட்டேன், ஒரு அண்ணா மாதிரி கேட்டேன், ஒரு சித்தப்பா மாதிரி கேட்டேன், ஒரு மாமா மாதிரி கேட்டேன். இதுக்கு போய் அந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாதது, அது அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ், அவங்களுடைய பாடி சம்மந்தப்பட்டதை நீங்க சொல்லியிருக்க கூடாதான். இது தப்பா, நான் ஒரு அக்கறையில தானே சொன்னேன், ஒரு அண்ணாவா தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு சங்கடமாச்சுன்னா சங்கடம் தான். இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சங்கடமாக இருக்காது. இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணப்படும், அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இது இப்படி திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நீங்கள் வேலை பண்ணும்போது அந்த லிமிட்டை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்குமே க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்குன்னு நீங்கள் க்ளோஸாக இருக்கிற கலீக்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரியே ரேண்டமாக யாருக்கிட்டையும் போய் பேசிட முடியாது. அவங்களுக்கு அது சங்கடமாயிருச்சுன்னா அது பிரச்சனை தான். ஒன்று அது. இன்னொன்று குவிட் ப்ரோக்கோ அப்படின்னா, நீ எனக்கு இது பண்ணு, நான் உனக்கு அது பண்ணுறேன், நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேனா நான் உனக்கு இந்த ப்ரமோஷனில் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை நான் கூப்பிட்ட இடத்துக்கு நீ என் கூட வந்தேன் அப்படின்னா உன் வேலையை பர்மனென்ட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், அதாவது நீ எனக்கு ஒன்று கொடுக்குற, அதுக்கு பதிலாக நான் ஒன்று ஒன்று கொடுக்குறேன், அந்த ஒரு பிரச்சனை. அதுவும் வந்துட்டு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் தான். இன்னொன்று வந்துட்டு மிரட்டுறது, நீ இப்போ இது பண்ணல அப்படின்னா அவனை வேலை விட்டு தூக்கிடுவேன், இல்லை வந்துட்டு உங்களுடைய ஆசைக்கு இணங்கலை அப்படின்னா தேவையில்லாமல் வேலை வேலையாக கொடுக்கறது, பிரச்சனை பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு செக்ஷுவல் ஃபேவருக்காக இல்லை ஒரு செக்ஷுவல் கம்பானியன்ஷிப்புக்காக அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, அவங்களுடைய பொசிஷனையோ அதிகாரத்தையோ அவங்க பவரையோ யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது பிரச்சனை தான். அப்போது மேலதிகாரிகள் பண்ணால் மட்டும்தான் பிரச்சனையானா, இல்லை உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களோ உங்கள் கீழே வேலை பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் இடத்துல இது பண்ணனா அது பிரச்சனை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதில் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனுமே யாருக்குமே தேவை கிடையாது. இன்னொன்று மெசேஜ் அனுப்புறது, கேவலமாக மெசேஜ் அனுப்புறது, மெயில் அனுப்புறது, அவங்கள பற்றி கேவலமாக ஒரு கமெண்ட் போடுறது, அது எல்லாமே இந்த செக்ஷுவல் அபியூஸில் தான் வரும். அதாவது உன் புருஷன் ஊருக்கு போய் 3 மாதம் ஆச்சு, நீ எப்படி தனியாக சமாளிக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி, இல்லை புருஷன் வந்துட்டான் போல், நீ பார்த்துக்கு நல்லா இருக்க, இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்டு சிலவங்க வந்துட்டு வேணும்னே சொல்கிறது தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் இது பெரிய பிரச்சனை ஆகாது, ஏன்னா நான் தப்பான வார்த்தைகள் எதுவும் உபயோகிக்கலையே அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் சொல்கிறது தான். ஆனால் அதுவும் அந்த பிரச்சனையில் தான் வந்து முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக எல்லாருமே இருந்துக்கோங்க. இது இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக தான் சொல்கிறது. இந்த பிரச்சனை வந்ததுன்னா ஆண்களுக்கும் அவ்வளோவே பிரச்சனை ஆகும். ஏன் பிரச்சனை ஆகும் அப்படின்னா, திருப்பி இந்த ஆக்டுடைய ஃபார்வர்ட் கோயிங் இந்த ஆக்டில் என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா இட் வில் ரிஃப்ளெக்ட், நீங்கள் நெக்ஸ்ட் கம்பெனி போகும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அதனால் இன்னொரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இதையும் சேர்த்து தான் ஒரு ஒரு கேரக்டர் செக் பண்ணுற மாதிரி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி இதையும் செக் பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு என்றைக்குமே இருந்தே இருக்கணும்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதிற்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5 தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 ஆண்டுகள் முழுநேர ஆசிரியப் பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை

0: வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார்நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்கவுள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான 5-ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. இனி கேட்கலாம் குட் மார்னிங் நீலகிரிஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ட்ரெண்டிங்கான சூப்பர் ஹிட் பாடல் தான் வந்துட்டே இருக்கு பைசன் திரைப்படத்திற்காக நம்மளுடைய எஃப்எம் 101.8.

0: பைசான் திரைப்படத்திற்காக ரொம்பவே அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய குட் மார்னிங் நீலகிரிஸ்ல நிவாஸ் கே பிரசன்னா குழுவினர் இணைந்து பாடிய பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது FM 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: அனிருத் ரவிச்சந்திர குழுவினர் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடிச்சோம். கூலி திரைப்படத்திற்காக இதை தொடர்ந்து புதிய பக்கங்கள் நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8ல. குட் மார்னிங் நீலகிரிஸ்ல.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம்

0: பொழுது புலர்ந்து கொண்டிருந்த அந்த வைகரை நேரத்திலே இரு காமத்தினை ஏரியின் கரையும் காமவேல் கோயிலும் தனிமையின் அழகில் அற்புதமாய் தோற்றமளித்துக் கொண்டிருந்தன. கிழக்கு வானத்தில் வைகரை பெண் செம்மண் கோலமிட்டுக் கொண்டிருந்தார் போல ஒரு காட்சி. காமவேல் கோயில் விமானத்தில் பொற்கலசங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. விடிகாலை காற்றினால் ஏரி நீர்பரப்பிலே பட்டு துணியில் மடிப்புகள் விழுவது போல சிற்றிலைகள் புரண்டன. நீர்பரப்பின் தெளிவு கண்ணாடி போல் இருந்தது. அந்த தெளிவுக்கு மாற்றாக செங்குமுத பூக்கள். மேக காடு போல நீராடிய கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டு நின்றாள் சுரமஞ்சரி. தோழி வசந்தமாலையும் அப்போதுதான் நீராடி முடித்துவிட்டு கரையேறி கொண்டிருந்தாள். அவளை நோக்கி குறும்பு நகை குலவ கேட்டாள் சுரமஞ்சரி. நீ யாரை நினைத்துக் கொண்டு நீராடினாய் வசந்தமாலை?
1: நான் ஆண் பிள்ளை யாரையும் நினைத்துக் கொள்ளவில்லையம்மா. விடிந்ததும் விடியாததுமாக இந்த குளிரில் என்னை நீராடுவதற்காக இங்கே இழுத்து வந்த உங்களைத்தான் நினைத்துக் கொண்டேன்.
0: கொடுத்து வைத்தவளடி நீ. உலகத்தில் மிகவும் துன்பமான முயற்சி நம்மிடம் அன்பு செலுத்தாதவர் மேல் நாம் அன்பு செலுத்திக் கொண்டு வேதனைப்படுவதுதான். உன்னை பொறுத்தவரையில் உனக்கு அப்படி ஒரு வேதனையும் இல்லையே. உங்களுக்கும் இந்த வேதனை மிக விரைவிலே தீர்ந்துவிடும் அம்மா. சோமகுண்டம் சூரியகுண்டம் துறைகளில் நீராடி காமவேல் கோட்டத்தை வலம் கொள்ளும் அளவுக்கு பெரிய முயற்சிகளை செய்கிறீர்களே, இவற்றுக்கு வெற்றி ஏற்படத்தான் செய்யும். தீர்த்தம் ஆடுவதும் கோட்டம் வலங்கொண்டு சுற்றுவதும் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான். காமன் என்று தனியாக யாரும் இல்லை. நம்முடைய மனதின் உள்ளே ஊற்றெடுத்து பாயும் நளினமான ஆசைகளுக்கு உருவம் கொடுத்தால் அவன்தான் காமன். அவன்தான் ஆசைகளின் எழில் வாய்ந்த வடிவம். அவன்தான் அன்பின் பிறவி. இந்த கற்பனை மெய்யானால் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டிய காமன் இங்கே இல்லை என்று கூறி சிரித்தாள் வசந்தமாலை. இருவரும் காமவேல் கோட்டத்தை சுற்றி கொண்டிருந்தார்கள். ஈர ஆடையும் நெகிழ முடிந்த கூந்தலும் ஆசையும் ஏக்கமும் தேங்கி நிற்கும் விழிகளுமாக சுரமஞ்சரி அன்றைக்கு புதிய கோலத்தில் புதிய அழகோடு விளங்கினாள். மோகன நினைவுகளை கிளறச் செய்யும் நறுமணங்கள் அவள் பொன் உடலிலிருந்து பரவிக்கொண்டிருந்தன. பூக்கள் சூட்டப்படுவதனால் பூக்களுக்கே இந்த கூந்தலிலிருந்து மனம் கிடைக்குமோ என்று எண்ணத்தக்க வாசனைகள் அவள் குழல் கற்றைகளிலிருந்து பிறந்தன. கரும் பாம்பு நெளிவது போல தழைத்து சரிந்த கூந்தலில்தான் என்ன ஒளி! சுரமஞ்சரி ஈரம்பட்டு வெளுத்திருந்த தன் அழகிய பாதங்களினால் மணலில் நடக்கும் வேகத்தை பார்த்து வசந்தமாலை வியந்தாள். புகை மண்டலத்தின் இடையே கொழுந்துவிட்டு தழல் கதிர்போல் ஈரப்புடவையின் கீழே பொன்னொளி விரிக்கும் அந்த பாத கமலங்கள் மணலில் பதிந்து பதிந்து மீளும் அழகை அதிசயம் போல பார்த்து கொண்டே உடன் சென்றாள் வசந்தமாலை. என்னடி பார்க்கிறாய் வசந்தமாலை? உங்களுடைய பட்டுப்பாதங்கள் இன்னும் எவ்வளவு நாள் இந்த காமன் கோவிலை இப்படி வலம் வந்து வெற்றி பெறப் போகின்றனவோ என்று நினைத்து பார்த்தேனம்மா. என்னுடைய வேதனை மிக விரைவில் தீர்ந்துவிடும் என்று நீதான் முதலிலேயே வாழ்த்து கூறிவிட்டாயே. இனிமேல் எனக்கு என்ன கவலை என்று தோழிக்கு பதில் கூறிவிட்டு மேலும் வேகமாக நடந்தாள் சுரமஞ்சரி. வழிபாடு முடிந்ததும் வந்ததைப் போலவே யாரும் அறிந்து ஐயம் கொள்ள இடமின்றி மாளிகைக்கு போய்விட வேண்டும் என்று இருவரும் புறப்பட்டார்கள். வசந்தம்

0: மாலை தன் தலைவியை துரிதப்படுத்தினாள். நாம் திட்டமிட்டிருந்ததை விட அதிக நேரமாகிவிட்டதம்மா. ஆள் பழக்கம் ஏற்படுவதற்கு முன் இங்கிருந்து திரும்பிவிட வேண்டும் என்று வந்தோம். சிறிது நாழிகைக்கு முன்பு கூட இந்த நாணர் புதர் அருகே யாரோ நடந்து போனார்கள். விடுகிற நேரத்தில் புதர்களிலிருந்து நரிகளை கலைத்துவிட்டு வேட்டையாடுவதற்காக பரதவ இளைஞர்கள் இங்கே கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கூட்டமெல்லாம் வருவதற்குள் நாம் இங்கிருந்து போய்விட வேண்டும். போகலாம். அதற்காக இறக்கை கட்டிக்கொண்டு பறக்க முடியுமா என்ன? விடிந்ததும் நரிமுகத்தில் விழிக்கிற உரிமை பரதவ இளைஞர்களுக்கு மட்டும் சாசனமில்லையே. வாய்த்தால் நாமும் நரிமுகத்தில் விழிக்கலாமே தோழி என்று விளையாட்டு பேச்சில் இறங்கினாள் சுரமஞ்சரி. பேச்சு விளையாட்டா இருந்தாலும் நடை வேகமாகவேதான் இருந்தது. என்ன இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கிறோம் என்ற பயம் பயம்தானே. காமன் கோவிலிலிருந்து அவர்கள் மாளிகையை அடைந்தபோது யாருடைய சந்தேகத்திற்கும் இலக்காகவில்லை. மாளிகை அமைதியாயிருந்தது. பெருமாளிகை தோட்டத்தில் நகை வேழம்பரும் தந்தையாரும் தோளோடு தோள் இணைந்தபடி கனிவாக பேசிக் கொண்டிருந்ததையும் தன்னுடைய மாடத்திலிருந்தே சாடரத்தின் வழியே சுரமஞ்சரி பார்க்க நேர்ந்தது. வசந்தமாலை, இங்கே வந்து இந்த விந்தையை பாரேன் என்று தன் தோழியை கூப்பிட்டு அவர்களுக்கும் இதை காண்பித்தாள் சுரமஞ்சரி. நேற்றிரவு இரண்டு பேரும் பயங்கரமான கருத்து மாறுபாடு கொண்டு கடுமையாக பேசினார்கள் என்றாயே, இப்போது என்ன சொல்கிறாய் தோழி? தோழி பதில் ஒன்றும் சொல்லாமல் சிரித்தாள். நல்ல வேளை தோழி, தோட்டத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்ததால் இவர்கள் பார்வையில் தென்படாமல் உள்ளே வந்தோம். இவர்கள் பார்வையில் பட்டிருந்தால் நாம் இருவரும் நிறைய பொய்கள் சொல்ல நேர்ந்திருக்கும். சொன்னாலும் நம் பொய்யை இவர்கள் நம்பியிருக்க மாட்டார்கள். உங்கள் தந்தையார் நம்பினாலும் நம்புவார். நகை வேழம்பர் இருக்கிறாரே, அவர் உண்மைகளையே நம்பாத மனிதர். பொய்களை எப்படி நம்புவார் என்று எதிர்பார்க்க முடியும் என்றாள் வசந்தமாலை. யாருக்கும் தெரியாமல் செய்ய நினைத்த செயலை நினைத்தபடி செய்துவிட்டோம் என்று சுரமஞ்சரி அன்று மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தாள். அன்றைக்கு மாலை ஆலமுற்றத்துக்கு போய்வர வேண்டும் என்றும் அவள் நினைத்திருந்தாள். தந்தையாருக்கு சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காக தன் தோழியோடு சகோதரி வானவல்லியையும் உடனழைத்து போக திட்டமிட்டிருந்தாள். ஓவியன் மணிமார்பன் தான் கூறி அனுப்பியிருந்த செய்திகளை ஆலமுற்றத்தில் உரியவரிடம் போய் தெரிவித்திருப்பான் என்றே சுரமஞ்சரி நம்பினாள். அன்றியும் இளங்குமரன் ஆலமுற்றத்து படைக்கல சாலையில் இருப்பதாகவே அவளுக்கு எண்ணம். தன் எண்ணப்படி மாலையில் ஆலமுற்றத்துக்கு புறப்படும் முன் அவள் அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். வசந்த மாலை அணிகலன்கள் ஒவ்வொன்றாக எடுத்துக் கொடுத்த வண்ணம் இருந்தாள். தன் அலங்காரம் முடிந்ததும் நீ போய் வானவலியையும் புறப்படச் சொல்லு என்று தோழியை அனுப்பிவிட்டு காத்திருந்தாள் சுரமஞ்சரி. தோழி திரும்புவதற்கு வழக்கத்தை மீறிய நேரமாயிற்று. தோழி திரும்பி வந்தபோது அவள் முகம் வாட்டம் கண்டிருந்தது. ஏன் இவ்வளவு நேரம்?
1: ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை அம்மா. நமக்கு தெரியாமலே இங்கே என்னவெல்லாமோ நடக்கிறது.
0: புரியும்படியாகத்தான் சொல்லேன். நீங்களே என்னோடு வந்து பாருங்கள், புரியும். உடனே சுரமஞ்சரியும் தோழியோடு எழுந்து சென்றாள். அங்கே தன்னுடைய மாடத்திலிருந்து வெளியேறி செல்லும் வாயிலில் புதிய ஏற்பாடாக இரண்டு யவன காவலர்கள் நிற்பதைக் கண்டு திகைப்போடு தோழியின் முகத்தை பார்த்தாள் சுரமஞ்சரி.
1: அங்கே பார்த்து பயனில்லை, என்னுடைய முகத்தை பாருங்கள், நான் சொல்கிறேன்.
0: உங்களுடைய அலங்கார மண்டபத்தில் நீங்கள் அரும்பெரும் சித்திரங்களை சிறை செய்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? அதேபோல இந்த மாளிகையின் உயிர் சித்திரமாகிய உங்களை தந்தையார் இந்த மாடத்திலிருந்து வெளியேறிவிடாமல் பாதுகாக்க விரும்புகிறார் என்று தூண் மறைவிலிருந்து வெளிவந்த நகை வேழம்பர் வன்மம் தீர்கிற குரலில் அவளை நோக்கிச் சொல்லி கொடுமையாக சிரித்தார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: புதின பக்கங்களை தொடர்ந்து ஒரு அழகான பாடல் நம்மளுடைய குட் மார்னிங் நீலகிரிஸ்ல 3BHK திரைப்படத்திற்காக.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகாபாரத போர் முடிந்த பிறகு யுதிஷ்டரை பார்த்து பீஷ்மர் தொடர்கிறார். பீஷ்மர் சொன்ன அடுத்த கதை, ஒரு காட்டில் ஓர் ஆலமரம் இருந்தது. பலிதமென்ற எலி அடியிலுள்ள வலையில் வசித்து வந்தது. அந்த ஆலமரத்தின் கிளையில் ஒரு பூனையும் வசித்து கொண்டிருந்தது. அவ்வலையில் அந்த பூனை சிக்கிவிட்டது. ஒரு நாள் வேடன் பலமுள்ள வலையை அம்மரத்தடியில் விரித்தான். தனது விரோதி வலையில் சிக்கிவிட்டதால் எலி தன் விருப்பம் போல அங்குமிங்கும் தெரிந்தது. அப்போது அருகில் ஒரு பொந்தில் இருந்த கீரி வெளியே வர எலி பார்த்தது. அப்பொழுது ஒரு மரத்தின் கிளையிலிருந்து ஒரு கோட்டான் எலியின் மீது தனது பார்வையை செலுத்தியது. ஒருபுறம் தன்னை விழுங்க

பார்க்கும் கீரிப்பிள்ளை, மற்றொரு புறம் கோட்டான். இதை பார்த்து பயம் கொண்ட எலி இந்நிலையில் அறிவுள்ளவன் என்ன செய்வான் என்று ஆலோசனை செய்தது. அறிவுள்ளவன் பெரும் ஆபத்து வந்தாலும் அழிந்துவிடமாட்டான். இப்பொழுது உதவி தேவை. எனக்கு உதவக்கூடியது பூனை மட்டுமே. ஆகையால் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள பகைவனாகிய பூனையிடம் நட்பு கொள்வதே சிறந்த வழி. வேறு வழியில்லை. ஆபத்து காலத்தில் அறிவுடையவன் பகைவன் நட்பை பெறலாமென்று பெரியோர் கூறுவர். இப்பொழுது இந்த பூனை என் அறிவுரையை கேட்கும் என்று சிந்தித்த எலி பூனையை நோக்கி, நீ உயிரோடு இருப்பதை நான் விரும்புகிறேன். நீயோ வலையில் சிக்கியிருக்கிறாய். இந்த வலையில் உள்ள கயிறுகளை கடித்தெறிந்து உன்னை நான் விடுவிக்கின்றேன். ஒருவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாமும் அவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கீரியும் கோட்டானும் என்னை கொல்ல கெட்ட எண்ணத்துடன் பார்க்கின்றன. அவைகளிடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள உன் உதவியை நாடுகின்றேன். பெரிய மரக்கட்டையை கொண்டு மனிதன் நதியை கடக்கிறான். அதுபோல் உன்னால் நானும் என்னால் நீயும் உயிர் பிழைப்போம் என்றது. பூனை எலியை பார்த்து, நீ கூறுவது உண்மையே. அதை உடனே செய்வாயாக. உன்னிடம் மாறாத அன்பு வைப்பேன். உன் கட்டளையை ஏற்பேன். ஆகையால் செய்ய வேண்டியதை தாமதமின்றி செய்க என்றது. கீரியிடமிருந்தும் கோட்டானிடமிருந்தும் தப்பித்து கொள்ள வலையில் புகுந்து உன் மடியில் படுத்துக் கொள்வேன். நீ என்னை கொல்லக்கூடாது. அவை இரண்டும் என்னை நெருங்காது. நான் தப்பிப்பேன். பிறகு இந்த வலையை அறுத்து உன்னை விடுவிப்பேன். சந்தேகப்பட வேண்டாம் என்று பூனையிடம் எலி கூறியது. அவ்வாறே எலி பூனையிடம் அடைக்கலம் அடைந்தது. கீரியும் கோட்டானும் அங்கிருந்து அகன்றன. அதன்பின் எலி வலையின் கயிறுகளை அறுக்கத் தொடங்கியது. ஆனால் சற்றும் வேகமின்றி நிதானமாக செய்வதைக் கண்டு பூனை சந்தேகப்பட்டது. எலியிடம், நீ எனக்கு துரோகம் செய்கிறாயோ என அஞ்சுகிறேன். வேடன் வந்து வலையை எடுப்பதற்கு முன்பாக என்னை தப்பிக்க விடாவிட்டால் நான் அவனிடம் சிக்கி மடிவேனே என்று பதற்றத்துடன் பூனை கூறியது. எலி பூனையிடம் நிதானமாக பதில் கூறியது. நீ அவசரப்படாதே. தகுந்த நேரம் எது என்று அறியாமல் செய்யும் செயல் பயன் தராது. நேரமறியாமல் நான் உன்னை விடுவித்துவிட்டால் உன்னால் கூட எனக்கு அழிவு ஏற்படும். வேடன் இங்கே எப்பொழுது வருகிறான் என்பதை பார்த்து அவன் நெருங்குமுன் மிக வேகமாக செயல்பட்டு கயிறுகளை கடித்து குதறி எரிந்து விடுவேன். அப்பொழுது வேடனிடமிருந்து தப்பிப்பதே முக்கியமென உணர்ந்து நீ ஓடிப்போய் கிளையில் ஏறிக்கொள்வாய். நானும் என் வலையினுள் நுழைந்து விடுவேன். வேடன் வரும் நேரம்தான் அதற்குரிய நேரம் என்றது. இதை பூனை ஏற்க மறுத்தது. நண்பர்களிடத்தில் நல்லவர்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு வேகமாக உன்னை காப்பாற்றினேனோ அதே வேகத்தில் நீயும் என்னை காப்பாற்ற வேண்டும். உன் தாமதத்தால் நான் வேடனிடம் சிக்கி அழிவேன். முன்பு நான் உன்னை கொல்ல முயற்சித்ததை மறந்துவிடு. என்னை விடுவித்தால் அதன்பின் என்றுமே உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்றது பூனை. எலி தன் மனதை மாற்றிக்கொள்ள மறுத்தது. நீ பேசும் பேச்சு சுயநலத்தால் உருவானது. நமக்கு பயமிருந்தால் பாம்பின் வாயிலிருந்து கையை காப்பாற்றிக் கொள்வது போல நண்பனே ஆனாலும் அவ்வளவு எச்சரிக்கையுடன் காத்து கொள்ள வேண்டும். ஒருவனுக்கு வேறு எவனும் நண்பனும் அல்ல, விரோதியும் அல்ல. எந்த நேரத்திலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை மற்றும் நேரிடும் செயல் காரணமாகவே நண்பர்களும் பகைவர்களாக ஆகிறார்கள். ஒருவனுக்கு செய்ய வேண்டியதை முழுமையாக செய்து முடித்துவிட்டால் அதன்பின் நம்மை லட்சியம் செய்ய மாட்டார்கள். இந்த வலையில் பாதிக்கு மேல் நான் அறுத்துவிட்டேன். இன்னும் கொஞ்சமே மீதியிருக்கிறது. வேடனை பார்த்தவுடன் மீதியுள்ள கயிறுகளையும் அறுத்து விடுவேன். அப்பொழுதுதான் உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்னை விட்டு ஓடிவிடுவாய். எனவே அவசரப்படாதே என்றது எலி. மறுநாள் காலை வேடன் வந்தான். பூனை நடுங்கியது. எலி மிச்சமிருந்த கயிறுகளையும் அறுத்தது. விடுபட்ட பூனை வேடன் நெருங்குவதை பார்த்து பயந்து ஓடிப்போய் மரத்தில் ஏறிக்கொண்டது. எலி விரைந்து சென்று வலையில் புகுந்தது. அறுபட்ட வலையை பார்த்த வேடன் ஏமாற்றத்துடன் அதை எடுத்துச் சென்றான். வேடன் சென்றுவிட்டான் என அறிந்த பூனை எலி வலையை பார்த்து, எனக்கு உதவி செய்த உன்னை பகைப்பேன் என்று சந்தேகப்படுகிறாய். உனக்கு என்னிடம் அச்சம் வேண்டாம். நீ அறிவில் சிறந்தவனாக இருக்கிறாய். உனக்கு நான் அடிமை. வெளியே வா, நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போம் என்றது. அதை ஏற்காத எலி, சில நேரங்களில் நண்பர்கள் எப்படி பகைவர் போல் காட்சியளிக்கிறார்களோ அதே போன்று சில நேரங்களில் பகைவரும் நண்பர்கள் போல் காட்சியளிப்பார்கள். பிறப்பில் ஒருவனுக்கு மற்றொருவன் நண்பனும் அல்ல, பகைவனும் அல்ல. செயல் காரணமாகவே நண்பர்களும் பகைவர்களும் ஏற்படுகிறார்கள். உலகில் உறவு முறைகள் செயலின் வழிபட்டவையே. தாய், தந்தை, மகன், மாமன் மற்றுள்ள உறவினர்கள் எல்லோருமே செயலின் காரணமாகவே நிலைத்திருப்பவர்களே.
இவ்வுலகில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே கூட நெருக்கம் நிலைத்திருப்பதில்லை.

0: நாம் இருவரும் ஆபத்தை அடைந்த போது அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்பதால் நம் இருவரிடையே நட்பு உண்டாகியது. அது முடிந்த பின் இனி அந்த நட்புக்கு அர்த்தமில்லை. நீ எனக்கு இயற்கையில் பகைவன். உன்னுடைய பலத்தை என்னால் தாங்க இயலாது. எவ்வளவு இனிமையாக பேசினாலும் இறுதியில் நான் உனக்கு உணவாக கூடியவனே. அப்படியிருக்க உன் வார்த்தையை நம்பி நான் உன்னை நெருங்க மாட்டேன். உனக்கு நன்மை உண்டாகட்டும். நான் உன்னிடம் சிக்க மாட்டேன் என்று கூறிய எலி வலையிலிருந்து வெளியே வர மறுத்துவிட்டது. இப்படி எலி அறிவை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல எதிரிகளிடமிருந்து தப்பியது. இதை உதாரணமாக கொண்டு அறிவுள்ளவன் தேவைப்படும் நேரத்தில் பகைவருடன் சமாதானம் செய்து கொள்வது க்ஷத்திரிய தர்மமாகும் என்று பீஷ்மர் கூறினார். பயமுள்ளவன் பயமற்றவன் போல் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவன் மீது நம்பிக்கை இல்லாதவன் நம்பிக்கை உள்ளவன் போல் நடந்து கொள்ள வேண்டும். நண்பனிடம் ஏற்படும் விரோதத்தையும் பகைவனிடம் ஏற்படும் சமாதானத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். பீஷ்மரின் பல அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு வந்த யுதிஷ்டிரர் மீண்டும் சென்று அவரை சந்தித்த போது அவர் நிலையைக் கண்டு பெரிதும் வருந்தினார். மிகவும் சூக்ஷ்மமான பல தர்மங்களை நீர் எனக்கு எடுத்து கூறினீர். ஆனாலும் என் மனம் நிம்மதியை பெறவில்லை. குற்றம் புரிந்த மனிதனுக்கு நிம்மதி ஏது? உமது உடம்பில் அம்புகள் நிறைந்து நீர் ரணங்களோடு காட்சி தருவது எனக்கு மிகவும் வேதனையை அளிக்கிறது. இந்த காட்சியை காண்பதை விட பெரிய துக்கம் ஒன்று இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட செயலை செய்துவிட்டு நானும் என் சகோதரர்களும் எவ்வாறு நற்கதியை அடையப் போகிறோம்? குலத்திற்கு கேடு விளைவித்த துரியோதனன் அக்கிரமத்தின் முடிவில் உயிரை விட்டுவிட்டான். இப்போது தரையில் விழுந்து கிடக்கும் அவன் பாக்கியம் செய்தவன். அவனைப்போல் நானும் மரணமடைந்திருந்தால் நானும் இந்த காட்சியைக் கண்டு மனம் நொந்து போயிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்காது. உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய நாங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவது எப்படியென்றே எனக்கு புரியவில்லை என்றார் யுதிஷ்டர். தன்னால் செய்யப்பட்ட தர்மமே இம்மையிலும் மறுமையிலும் நன்மை தருவது. விதையில்லாமல் ஒன்றும் உண்டாவதில்லை. அடக்கம், பொறுமை, தைரியம், சாமர்த்தியம், பலம், மகிழ்ச்சி, உண்மை, கொல்லாமை, சோகமின்மை போன்றவை சுகத்தை தருகின்றன. மனதை எப்போதும் ஒரு நிலையில் நிறுத்த முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் தான் காணும் குறைகளை தன்னிடம் நீக்கிக் கொள்ள வேண்டும். பெறுதற்கரிய மனித பிறவியை அடைந்தும் அதை வீணே கழிக்கக்கூடாது. புண்ணிய செயல்கள் செய்து தூய்மையடைய வேண்டும். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவிழியுண்டு என்று திருமூலர் கூறுகிறார். நாம் பிறவி எடுத்ததை நம்முள் உள்ள கர்ம வினைகளை வினைக்கடல் என்று குறிப்பிடுகிறார். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இரு வழியுண்டு என்று திருமூலர் கூறுகிறார். இழைப்பினை நீக்கும் இரு வழிகளாக தவம் அறம் மேற்றுணையாமே என்கிறார். தவம் என்பது மனதை அமைதியாக வைத்து கொள்ளுதல், அறம் என்பது நல்ல செயல்களை மட்டும் செய்வது. இந்த இரண்டினாலேயே பிறவி பெருங்கடலை நீந்தி வீடுபற்றை அடையலாம் என்று திருமூலர் கூறுகிறார். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

இத்துடன் குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியை நிறைவுபெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02.
1: ஆகாஷ்வாணி இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை வழங்குகிறார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள்.
2: இறைவன் நம்மீது சாந்தியும் சமாதானமும் அருளட்டும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று அனைத்து உலகமும் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் விரிவாக பேசுவதை அறிகிறோம். பலர் இந்த மார்க்கத்தில் இணைவதையும் காண்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இப்பெரும் பிரபஞ்சத்தை படைத்ததிலிருந்து வெகு நேர்த்தியாக அனைத்து விஷயங்களையும் அழகாக செய்து வந்திருக்கிறார். மானுட குலத்தை படைத்து எப்படி வாழ வேண்டும் என்றும் கூறியிருக்கிறான். மக்கள் அதற்கேற்றவாறு இப்படித்தான் வாழணும் என்று அவ்வப்போது தூதுவர்கள் வாயிலாக கூறியும் வந்தான். இயல்பாகவே மனித ஜென்மம் இறைவரையும் அவன் காட்டிய வழிகளையும் மறந்து நிம்மதியற்று வாழ்வதையும் அறிகிறோம். இறுதியாக அவன் கூறி வந்ததை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு ஸல்லம் அவர்கள் வாயிலாக புனித குர்ஆன் வாயிலாகவும் கூறி முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டான். இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான நாகரிகம், கலாச்சாரம், மனித வாழ்வியல் அம்சங்கள் அனைத்தும் ஒன்றிணைத்து ஓர் உன்னத வாழ்க்கை நெறியாகும். உள்ளமும் உடலும் சீர்படவே இறைவன் நல்வழி காட்டியிருக்கிறான். இஸ்லாம் மார்க்கமும் எப்போதும் அமைதியையும் சமாதானத்தையும் மனித நேயத்தையும் விரும்புகின்றது. எடுத்துக்காட்டாக பக்ரீத் பண்டிகை, தியாக திருநாள், ஹஜ்ஜ பெருநாள் என ஆண்டுதோறும் இன்றைய நாளில் உலகம் கொண்டாடுகிறது. நான் வந்துவிட்டேன், ஐயமின்றி அனைத்து புகழ்களும் உனக்கே, எல்லா மேலாதிக்க உரையும் உனதே, உனக்கு இணை எவருமில்லை, நான் வந்துவிட்டேன் என்று ஹஜ் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் புனித மக்கா நகரம் மிகவும் பழமை வாய்ந்தது. சரித்திர வல்லுநர்கள் புனித குலத்தின் தோற்றுவாயே இங்கிருந்தான் என்று கூறுகிறார்கள். ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் இறைவன் அருளால் முதல் ஆலயம் காபா இங்குதான் இருக்கிறது. ஜம்சம் நீரூற்றும் வற்றாமல் இங்குதான் இருக்கிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நிழற்படங்களில் கருநில போர்வை போர்த்திய காபாவை கண்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் காண லட்சக்கணக்கானவர்கள் வருகிறார்கள். இங்குதான் ஹஜ்ஜின் கடமை ஆரம்பமாகிறது. காபா ஆலத்தை தவாப் என்று வலம் வருவது, சொத்துக்கல்லான ஹஜருல்லா சொத்தை முத்தமிடுதல், மகாம் இப்ராஹிம் தரிசித்தல், வற்றாத சம்சம் நீரை பருகுதல், தலைமுடி நீக்குதல், இவை யாவும் ஹஜ் கடமைகளின் ஒன்றாக இருக்கின்றது. புனித மெக்காவை கடமைக்கு புன் எந்த பாகுபாடுமின்றி ஹரம் ஷரீஃபில் தொழுது கொண்டும் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம், வானவர்கோன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித குர்ஆனை நபி அவர்களுக்கு அருளிய ஹிராமலை பொதும்பு, ஜன்னத்துல் மாலா அழக்கஸ்தலம், பல நூற்றுகளாக வற்றாத சப்தம் நீரின் குணறு மற்றும் சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்களை அனைத்து மக்களோடு தரிசித்துக் கொண்டும் ஜில்லஞ்ச் மாதம் 9 நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த நாள் அருகில் இருக்கும் மினா நகருக்கு செல்ல வேண்டும். அங்கு எங்கு பார்த்தாலும் டென்ட் மயம், லட்சக்கணக்கான

ஹாஜிகள், தங்குவதற்கு தேவையான படுக்கை வசதிகள், இயற்கை விவாதங்களை நிறைவேற்ற வசதிகள், குடிநீர் உணவு வசதிகள் என்றும் சவுதி அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. இஸ்லாமிய இறுதி திங்களான ஜில்ஹஜ் மாதம் 9 நாள் அருகில் இருக்கும் அரபாத் மாயனத்தில் மதியத்திற்கு பின் சூரிய அஸ்தபனத்திற்கு முன் சில மணி நேரங்களுக்காக தவ்ஹீத் எனும் இறை இணைப்பும் ரிசாலத் எனும் இறை தூதுவரின் வழிமுறைகளையும் முன்வைத்து நாம் அனைவரும் உண்மையான இறை வழி நடப்பவர்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அனைவரும் சங்கமிக்க வேண்டும். இந்த அரபாத் மைதானத்திற்கு என்ன சிறப்பு என்பதை சற்றே அறிந்து கொள்வோம். இறைவனான் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவரது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட முதல் பெண் ஹவ்வா அம்மையார் அவர்களும் இறைவனின் அறிவுரையை மீறி சாத்தானின் உந்துதலால் தவறிழைத்து சுவர்க்கத்திலிருந்து இருவரும் வெளியேற்றப்பட்டார்கள். இங்கு வந்தபின் இறைவனின் தண்டனையை உணர்ந்து இங்குள்ள ஜபலே ரஹமத் என்னும் இடத்தில் பல்லாண்டுகளாக இறைவனிடம் அழுதழுது பாவமன்னிப்பு கோரினார்கள். இறைவரும் அவர்களை மன்னித்து மனிதகுலம் தழைக்க அருள் புரிந்தார். ஒன்றுமிலிருந்துதான் புவியின் மீது மனிதகுலம் ஆரம்பமாயிற்று. அதனால்தான் அரபாத் மைதானம் சிறப்பும் புண்ணியமாகவும் நிறைந்திருப்பதால் இங்கு வரும் ஆஜிகள் இறைவரிடம் பாவ மன்னிப்புக்காக வாழ்வு சிறக்க வேண்டுகிறார்கள், வெற்றியும் அடைகிறார்கள். இன்று ஓரின கொள்கை உலகில் பரவுவதை பார்க்கிறோம். இப்பயணம் மூலமாக அனைவரும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு புத்துணர்வோடு இறை இன்பை தன்மைப்படுத்தியும் உலக மக்களின் இறைவுணர்வை செயல்படுத்தவும் முடிகிறது. இப்புனித பயணம் உலகில் எதிர்ப்பே இல்லாத சக்தியாகவும் இறை நம்பிக்கையும் மனிதநேயமும் இயங்குவதை காணலாம். தன் நல்வழி சுபட்சத்திற்காகவும் மனிதகுடம் சுபட்சத்திற்காகவும் இறைவனிடம் வேண்டுவார்கள் நிச்சயம் வெற்றி அடைகிறார்கள். இங்கு லட்சக்கணக்கான ஏற்றத்தாழ்வற்ற மக்கள் எளியவன் வலியவன் என்ற பாகுபாடு ஏதுமின்றி கனத்த மனத்துடன் இறைவனிடம் வேண்டும் போது இங்கு குழுமிய அனைவரும் அன்று பிறந்த பாலகனைப் போல் எந்த தீய எண்ணங்களும் இன்றி மனம் மாறுகின்றனர். இவர்களின் மனமே கூறிவிடும், இறை வழி செல்லுகிறோமோ அல்லது தான் ஒரு ஹாஜ் என்ற பட்டம் வெளி உலகத்திற்கு காட்ட மட்டும்தானா என்று, ஹஜ் நிறைவேற்றிய பலனை அடைந்தோமா என்பதை அவர்கள் மனமே கூற வேண்டும். இறைவன் இதன் சக்தியையும் நமக்கு அளித்திருக்கிறான் என்பதே உண்மை. பொழுது சாயமுன் அரபாத்தில் விடைபெற்று உடனே முஸ்தலிஃபா என்னுமிடத்திற்கு சென்று இருவேளை தொழுகையை ஒரே நேரத்தில் தொழுது சாத்தான்கள் மேல் எரிய சிறு சிறு கற்களை அங்கேயே சேகரிக்க வேண்டும். ஒரு புறம் காற்று, ஒரு புறம் பனி, படுக்கை ஏதுமின்றி வசதிகள், உறக்கத்தை மறந்து சிரமங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு முன்னோர்கள் செய்தவற்றைத்தான் நாமும் செய்கிறோம் என்பதை மனத்திற்கொண்டு இருக்க வேண்டும். விடியற்காலை மினாவுக்கு சென்று அங்கு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். முதலில் மக்கா சென்று தவாஃப் செய்து மினா திரும்ப வேண்டும். தனக்காக நியமிக்க உயிர் பலி கொடுத்தாகிவிட்டதா என்பதை அறிய வேண்டும். பெரிய சைத்தான் மீது கல்லெறிந்து தன் மனத்தில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றி பின் முடியை களைய வேண்டும். குளித்துவிட்டு நம் ஆடைகளை உடைத்துக் கொள்ளலாம். அன்றைய கடமைகள் முடிந்தன. இன்றைய நாளில் பக்ரீத் என்றும் கொண்டாடுகிறோம். அது என்ன பண்டிகை என என்பதையும் அறிய வேண்டும். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்று நிகழ்வை அறிய வேண்டும். இறைவரை முழுமையாக அறிந்து அவன் சொற்படி வாழ்ந்தவர் இப்ராஹிம் கலீலுல்லா அவர்கள். அந்த காலத்திலேயே இறைவன் ஒருவன்தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று கூறியவர் அவர். குழந்தை இல்லாமல் இறைவனை வேண்டி குழந்தை பிறந்தது. மனைவியையும் குழந்தையையும் இறைவன் விருப்பப்படி மெக்காவின் வானாந்திரத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்று தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஒரு புல் புண்டோ மனித சஞ்சாரமோ எதுவும் இல்லை. சஃபா மர்வா என இரு மலைகள் மட்டுமே இருந்தது. கொண்டு சென்ற சிறிது உணவும் தீர்ந்ததும் ஏதுமறியாத தாயார் ஹாஜிரா அம்மையார் மலைகளின் மீது இங்குமும் ஓடி தண்ணீர் ஏதாவது கிடைக்குமா என அலைந்தார்கள். குழந்தை மணலில் உணவின்றி தவித்து கொண்டிருந்தது. இறைவன் அருள்படி குழந்தையின் குதிகளிலிருந்து நீர் சுருக்க ஆரம்பித்துள்ளது. அதுதான் இன்றைய ஜம்சம் நீர். நில் நில் என்று ஹாஜிமா கூறினார்கள். ஜம்சம் என்றால் நில் நில் என்று ஒரு பொருள். பொட்டல் மகளில் அனைத்தும் வர ஆரம்பித்தது. மனித சமூகமும் வளர்ந்தது. இறைவன் இப்ராஹிம் தன் மீது உண்மையான அன்பம் பற்று வைத்திருக்கிறாரா என்பதை அறிய உறக்கத்தில் 9 வயதான மகன் இஸ்மாயிலை தனக்கு பலியிடுங்கள் என கட்டளையிட்டார். மறுப்பு ஏதும் கூறாமல் மகனை மினா என்னும் இடத்திற்கு அழைத்து சென்று மலைகளுக்கு நடுவே மகனை கிடத்தி சிரத்தை விட்ட அங்கு ஒரு ஆட்டை இறைவன் அருளி அது பலியாக்கப்பட்டது. இறைவனின் அன்பும் தியாகமும் நிரூபணமாயிற்று. இந்நிகழ்ச்சியை நினைவு கூறவேதான் இத்தியாக திருநாள் பக்ரீத் என கொண்டாடுகிறோம். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றியதை விட்டோம் என மகிழ வேண்டும். அதே வேளையில் தான் ஒரு இஸ்லாமிய வாழ்வை நடத்துகிறோமா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும்.

0: அவர்கள் இவர் ஹாஜி என பாராட்டாமல் கர்வம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஹஜ் கடமைகளை நிறைவேற்ற பின் புனித காபாவிலும் வெளிநீர் மல்க மக்கமா நகரிடமும் விடைபெற்று புனித மதீனா நகருக்கு செல்ல வேண்டும். மதீனா நகரம் ஒரு அருள் பெற்ற அருமையான நகரம். இங்கு முகமது நபி அவர்கள் முதலில் மதீனா வந்ததும் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். பிறகு அங்கு வாழும் மக்கள் அரை தூதுவர் கூறுவற்றை ஓரிரை கொள்கையை முழுமையாக ஏற்றார்கள். அங்கு அடைந்ததும் முதல் வேலையாக மஸ்ஜிது நபவி பெரிய பள்ளி வாசலை அடைந்து அங்கு வாழும் இறை தூதுவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனப்பூர்வமாய் நெஞ்சம் நிறைய உளமாற உளம் கனிந்த சலாம்களை கூற வேண்டும். அருகிலேயே வசிக்கும் அபூபக்கர் சித்தீக் மற்றும் உமர் ஃபாரூக் ஆகியோருக்கும் சலாம் கூற வேண்டும். வெளியே வந்ததும் அருகவே உள்ள ஜன்னத்துல் பகி என்னும் வலிய பெரிய அடக்கஸ்தலத்திற்கு சென்று அங்கு வாழும் இறை நேசர்களுக்கும் பொதுவானவர்களுக்கும் 70,000 பேருக்கும் சலாம் கூற வேண்டும். புனித மக்காவிலும் மினா அரபாத்திலும் மதீனத்திலும் கண்டவற்றை ஒருவாறு புரிந்த பின் வாழ்வின் உண்மைகளையும் பாடங்களையும் மனதில் எடுத்து தன் வாழ்வில் கடைப்பிடிக்க முயல வேண்டும். அப்போதுதான் தான் கொண்ட பயணத்தின் பலனை பெற முடியும். உள்ளமும் உடலும் எப்படி சீர்பட்டிருக்கும் என்பதை நாம் உணரலாம். உலகில் ஒப்பற்ற அறிஞர்களில் ஒருவர் என கூறப்படும் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவரது நூலில், உலக மக்கள் அனைவரும் இஸ்லாமிய பண்புகளால் மாறாவிட்டாலும் கூட உலகம் எதிர்காலத்தில் இஸ்லாமிய சட்டத்திட்டப்படியும் அண்ணல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கும் வழியே வாழ இருக்கின்றது. இது ஒரு நூற்றாண்டுகளுக்குள் நிகழ இருக்கும் பெருமாற்றமும் ஆகும். அவ்வாறு இஸ்லாமிய வழிபடி மாறினால் ஒழிய இன்றைய மக்கள் நாடும் சமாதானம், சுபிட்சம், சகோதரத்துவம், அமைதியாகவும் எதுவும் அவர்களுக்கு கிட்டாது என்று ஆத்மார்த்தமாக கூறியிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் இஸ்லாமியல் அல்ல. மனம் உண்டானால் மார்க்கமும் உண்டு என்பதை அறிவோம். இருக்கும் வரை நிஜ மனிதனாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என மனம் உறுதி கொண்டால் இறைவனும் அதற்குண்டான மார்க்கங்களை காட்டவே செய்கிறான். புனித மக்கா நகரில் காபா ஆலத்தை தவாப் என வலம் வருவது, சம்சம் நீர் அருந்துவது, மினாவில் குர்பானி என உயிர் பலி கொடுப்பது, மதீனா நகரில் நிஜமனத்தால் அண்ணல் அவர்களை தரிசிப்பது, இப்பயணத்தில் வெளிநாட்டவரோடு புன்சிரிப்பது, அவர்களை அணைப்பது என ஹஜ் கடமையாக அனைத்தையும் நிறைவேற்றுவதால் அறிவார்த்தமாக என்ன இருக்கிறது என்று வியக்கலாம். அமைதியும் சமாதானமும் மனித நேயமும் சிறப்பான வாய்ப்பாக இருக்கின்றது. இத்தியாகத்திருநாளில் அனைவருக்கும் தியாகத்திருநாள், பக்ரீத், இது ஜுவா என வாழ்த்துக்கள்.
1: இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi chairs 51st Pragati meeting.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் வீரப்பெருமகன் சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இளவள்ளியப்பன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி வீரப்பெருமகன் சாவர்க்கர் சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள்.
1: சுதந்திரம் என்பது ஒருபோதும் யாருக்கும் தட்டில் வைத்து பரிசாக தரப்படுவதில்லை. அதை நாம்தான் போராடி பெற வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவர் வீர சாவர்க்கர் என்ற விநாயக சாவர்க்கர். மராட்டிய மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் பகூர் என்ற சிறிய கிராமத்தில் தாமோதர் பந்திற்கும் ராதாபாய்க்கும் 1883 மே 28 அன்று பிறந்தவர் வீர சாவர்க்கர். குழந்தை பருவத்திலிருந்தே கவிதைகளோடும் காவியங்களோடும் வளர்ந்து பழகிய வீர சாவர்க்கரின் தந்தையார் நல்ல புலமை வாய்ந்தவர், தாயார் தெய்வ நம்பிக்கை உடையவர். வீர சாவர்க்கர் வீட்டிலேயே மகாபாரதம், சுவதர்ம பிரதீப் என்ற மாத பத்திரிகை, பேஷ்வாக்களின் பழைய வரலாறு ஆகியவற்றை படித்து வளர்ந்தார். இந்த நூல்களை திரும்ப திரும்ப படித்து அவைகள் வீர சாவர்க்கருக்கு நெட்டுரு ஆகிவிட்டன. பேஷ்வாக்களின் பேச்சு எழுந்தால் சிறுவன் சாவர்க்கர் கவிதையிலேயே பேசுவார். வீர சாவர்க்கரை மிகவும் கவர்ந்தது வீர சிவாஜியின் வீர வரலாறு. தம் தோழர்களிடம் சிவாஜியின் கதையை பாட்டிலும் வசனத்திலும் சொல்லுவார், கற்பிப்பார். சிவாஜியை போன்ற வீரனாக வாழ வேண்டும் என்று சிறு வயதிலேயே சாவர்க்கர் கற்பனை புரிவது வழக்கம். தன் நாயகர்களையும் தியாகிகளையும் போற்றாத ஒரு நாடு வீழ்ச்சி அடைவது உறுதி என்று கூறிய வீர சாவர்க்கர் புனேவில் உள்ள ஃபெர்கூசன் கல்லூரியில் பயின்றபோது 1904 அபினவ் பாரத் என்ற புரட்சிகர குழுவை நிறுவினார். பின்னர் லண்டனில் சுதந்திர இந்திய சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி 1857 புரட்சியின் மறுவிளக்கமாக முதல் சுதந்திர போர் என்ற நூலை எழுதினார். இந்த காலகட்டத்தில்தான் சாவர்க்கர் அவருடைய புகழ்பெற்ற ஜயோஸ்துதே பாடலை எழுதினார். இன்றும் மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளின் போது நாம் பாரதி பாடலை பாடுவது போல மராட்டியர்கள் இப்பாடலை பாடுகிறார்கள். 1905 வங்கப் பிரிவினை நடந்தபோது நாடு முழுவதும் அதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன. பூனாவில் நடைபெற்ற வெளிநாட்டு துணி எரிப்பு போராட்டத்தை சாவர்க்கர் முன்னின்று நடத்தினார். கல்லூரி நிர்வாகம் அவரை மாணவர் விடுதியிலிருந்து விலக்கியது, 10 ரூபாய் அபராதம் விதித்தது. திலகர் கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து கடுமையாக எழுதினார். கோழைகள் ஒருபோதும் வரலாற்றை உருவாக்கியதில்லை. தைரியமானவர்களே காலத்தின் பக்கங்களில் தங்கள் பெயர்களை பொறிக்கிறார்கள் என்ற வீர சாவர்க்கரை திலகருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இந்த நேரத்தில் சாவர்க்கர் BA தேர்வு எழுதி வெற்றியும் பெற்றார். மேலும் அதிகமான உற்சாகத்துடன் பிரச்சாரத் தொண்டிலும் ஈடுபட்டார். வீர சாவர்க்கரின் வீர உணர்ச்சி பொங்கும் கவிதைகள் அச்சமயம் மராட்டிய மக்களின் நாவில் நடமாடி உள்ளத்தில் உணர்ச்சி கனல் ஏற்றியது. அவர் போகும் இடங்களிலெல்லாம் கூட்டங்களும் சொற்பொழிவுகளும் நடத்தியதோடு இரகசிய சங்கங்களும் நிறுவிக் கொண்டிருந்தார் என்று அரசாங்க அறிக்கை கூறியது. எந்த நேரத்திலும் சாவர்க்கர் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமை எழுந்தது. கைது உத்தரவை எதிர்பார்த்தபடியே 1906 சட்டம் படிக்க பம்பாய் சென்றார் வீர சாவர்க்கர். மனித வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு எண்ணமும் செயலும் அறநெறி என்று அழைக்கப்படலாம் என்று கூறி வந்த சாவர்க்கர் இந்தியாவின் விதியை நிர்ணயிக்க தகுந்த இடம் லண்டன்தான் என்று முடிவுக்கு வந்தார். அப்போது லண்டனில் இருந்த சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்தியன் சோசலிஸ்ட் என்ற பத்திரிகையில் இங்கிலாந்துக்கு படிக்க வரும் இந்திய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தார். சாவர்க்கர் அதற்கு விண்ணப்பம் செய்தார். பாலகங்காதர திலகரும் கால் பத்திரிகை

ஆசிரியரும் சாவர்க்கருக்கு பரிந்துரை செய்தார்கள். சில நாட்களில் உதவித்தொகை கிடைக்க சாவர்க்கர் லண்டனுக்கு கப்பல் ஏறினார். லண்டனுக்கு புறப்படும் முன் தன் நண்பர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நாம் உருவாக்கியிருக்கும் அபிநவ பாரத்தின் குறிக்கோள் இந்திய விடுதலையே. இந்திய புரட்சி இயக்கத்தின் வரலாற்றில் அபிநவ பாரத் சங்கத்திற்கு முக்கியமான இடம் உண்டு என்று உறுதிபட கூறினார். சாவர்க்கர் லண்டனுக்கு சென்ற கப்பலிலேயே தம் வேலையை தொடங்கிவிட்டார். சாவர்க்கர் அவரைப் போலவே படிப்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களிடம் இந்திய நாட்டு விடுதலை பற்றி பேசினார். இங்கிலாந்தில் சாவர்க்கர் இருந்த 4 ஆண்டு காலம் முழுவதும் இரவும் பகலும் அபிநவ பாரத் குழுவின் தலைவராக பல வேலைகளில் ஈடுபட்டார். சாவர்க்கர் இங்கிலாந்தில் இறங்கிய சில நாட்களுக்குள் அங்குள்ள இந்திய இளைஞர்களிடம் புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆங்கில அரசு சாவர்க்கரையும் இந்திய இளைஞர்களையும் மிகவும் விழிப்புடன் கண்காணிக்க தொடங்கியது. லண்டன் டைம்ஸ் இதழ் இளைஞரான சாவர்க்கரை தாக்கி தலையங்கமே எழுதியது. 1857 நடந்த இந்திய விடுதலை போரின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை 1907 சாவர்க்கர் லண்டனில் கொண்டாடினார். வெளிப்படையாக சுதந்திர இந்திய சங்கம் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. சாவர்க்கர் அந்த கூட்டங்களில் அரிய சொற்பொழிவுகள் ஆற்றி இளைஞர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி அளித்தார். சாவர்க்கர் பல நாட்டு இளைஞர்களுடன் பழகினார். ரஷ்யா, எகிப்து, அயர்லாந்து, துருக்கி, சீனா ஆகிய நாடுகளின் தேசபக்தர்கள் லண்டனுக்கு வந்தால் சாவர்க்கரை சந்திக்காமல் போக மாட்டார்கள். பல இதழ்களில் விநாயக் என்ற பெயரில் சாவர்க்கர் கட்டுரைகள் எழுதினார். சாவர்க்கர் தேசத்தொண்டில் மூழ்கியிருந்தாலும் படிப்பில் பின்தங்கிவிடவில்லை. 1909 பாரிஸ்டர் தேர்வில் வெற்றி கண்டார். பாரிஸ்டர் பட்டம் வாங்கிக் கொண்டு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் இந்தியாவிலிருந்து அபிநவ பாரத்தின் நூல்களையும் பாடல்களையும் அச்சிட்டு வெளியிட்டதற்காக அவருடைய தமையனார் கணேஷ் பந்த் ஆங்கிலேய அரசால் ஆயுட்காலம் முடிய நாடு கடத்தப்பட்டதாய் செய்தி வந்தது. மேலும் 19 வயதான தம்பி நாராயண சாவர்க்கர் மின்டோ பிரபு மீது எரியப்பட்ட வெடிகுண்டு சம்பந்தமாய் கைதானதும் தெரிய வந்தது. இந்த அல்லல்களுக்கு இடையில் சாவர்க்கருக்கு பாரிஸ்டர் பட்டம் அளிப்பதா வேண்டாமா என்பதை பற்றி நீதிமன்ற நிர்வாகிகளுக்குள் விவாதங்கள் கிளம்பிவிட்டன. நிர்வாகிகளில் மார்லி பிரபுவும் மற்றும் பல ஆங்கிலேயர்களும் இருந்தார்கள். ராஜ துரோகம் செய்ய மாட்டேன் என்று எழுதி தந்தால் பட்டம் தரலாம் என்று நிர்வாகிகள் தீர்மானித்தார்கள். ஒருவரின் கொள்கை உறுதி அவர் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போதுதான் ஒளியென தெரிய வரும். தாய்நாடே, உனக்காக தியாகம் செய்வதே என் வாழ்க்கை, உன்னை விட்டு பிரிந்து வாழ்வது மரணத்திற்கு சமம் என்று முடிவெடுத்த வீர சாவர்க்கர் சுதந்திர போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை, பாரிஸ்டர் பட்டத்தை கை கழுவிவிட்டார். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் என்ற கருத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் சாவர்க்கர். சாவர்க்கர் பட்டத்தை துறந்த பிறகு இந்திய புரட்சிவாதிகளும் ஆங்கில அரசுக்கும் இடையில் பகைமை வளர்ந்தது. ஆங்கில காவல்துறையினர் இந்தியர்களை நிழல் போல தொடர்ந்தார்கள். மிக பிரபலமான பிரிட்டிஷ் இரகசிய காவல் பிரிவினராகிய ஸ்காட்லாண்ட் யார்டு இந்தியர்களை கடுமையாக கண்காணித்தது. சாவர்க்கரை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லும்படி நீதிபதி உத்தரவிட்டார். எந்த நாட்டு மண்ணிலும் சாவர்க்கர் இறங்குவதற்கு அனுமதிக்காமல் கடல் வழியாகவே இந்தியாவுக்கு அவரை அழைத்துச் செல்ல ஆங்கிலேய காவல்துறையினர் முடிவு செய்தார்கள். கப்பலில் கடுங்காவலுக்கு இடையில் கைதியாகச் செல்லும் சாவர்க்கரின் உள்ளத்தில் எண்ணங்கள் கொந்தளித்தன. ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும்படியாக சாகச செயல் ஏதாவது புரிந்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. இந்நிலையில் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு

0: மாநில காவல்துறையினர் கண்களில் மண்ணை தூவி கழிப்பறை ஜன்னலுக்குள் புகுந்து கடலில் குதித்து விட்டார். கப்பலில் ஒரே கலவரமாகிவிட்டது. சாவர்க்கரை குண்டுகள் துரத்தின. இதற்குள் சாவர்க்கர் பிரெஞ்சின் கரையை தொட்டுவிட்டார். பிரெஞ்சு காவலாளியை பார்த்து, என்னை ஒரு நீதிபதியிடம் அழைத்துப் போயென்றார். துரத்தி வந்த ஆங்கிலேய காவலாளிகளிடமிருந்து தங்க நாணயத்தை பெற்றுக்கொண்டு பிரெஞ்சு காவலாளி சட்டத்தையும் நாகரிகத்தையும் மறந்து சாவர்க்கரை ஆங்கிலேயரிடம் தள்ளிவிட்டான். வரலாற்றில் வீரமிக்க வாழ்வு சாவர்க்கரின் வாழ்வு என்று டெல்லி நியூஸ் போன்ற ஆங்கில இதழ்கள் சாவர்க்கரை பாராட்டி எழுதின. இத்தாலியின் தேசபக்தரான மாஜினிக்கும் கரிபால்டிக்கும் இங்கிலாந்து அடைக்கலம் அளித்தது நியாயமானால் பிரான்ஸ் சாவர்க்கருக்கு அடைக்கலம் அளிப்பதும் நியாயமே என்று அவை எழுதின. ஐரோப்பிய நாடுகள் எகிப்து, சீனா, அயர்லாந்து, அமெரிக்கா முதலிய நாட்டின் தினசரிகள் மற்றும் இதழ்கள் எல்லாம் சாவர்க்கரை மாஜினி, கரிபால்டி போன்ற தேசபக்தர்களுடன் ஒப்பிட்டு போற்றின. 1938 சாவர்க்கர் சத்தியாகிரகம் நடத்தினார். இந்துக்களுக்கு மத சுதந்திரம் அளிப்பதாய் அறிவித்தபின் சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது. 1938 அகில பாரத மராட்டிய இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். இந்தியாவுக்கு இலக்கியக்காரர்கள் தேவையில்லை, வீரம் நிறைந்த இளைஞர்களே தேவை என்று சொற்பொழிவாற்றினார். சாவர்க்கர் தம் இறுதி காலத்தை அஞ்ஞாதவாசம் போலவே கழித்தார். சாவர்க்கரை மராட்டிய இலக்கிய சக்கரவர்த்தி என்று கூறலாம். அவருடைய அனல் தரிக்கிற நடை படிப்பவர்களின் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. என்றைக்கும் இந்திய மக்களை நேசித்த வீர சாவர்க்கர் 1964 பிப்ரவரி மாதம் 26 இவ்வுலகிலிருந்து விடைபெற்றார். வீர சாவர்க்கர், நாம் வலிமையுடையவர்களாக இருந்தால்தான் உலகம் நம்மை மதிக்கும் என்றார். சாவர்க்கரை போன்ற வீரர்கள் இந்நாட்டுக்கு தேவை. உயிரை விட நாட்டின் மானம் பெரிதென கருதும் வீரர்கள் நாட்டுக்கு தேவை. 1992 தேச தீபங்கள் என்ற எனது கவிதை நூலில் சாவர்க்கரை பற்றி எழுதிய கவிதையின் நிறைவு வரிகள் இவை. உன்னால் நாங்கள் விடுதலை பெற்றோம், உன்னால் நாங்கள் சுதந்திரரானோம், இன்றோ 1000 பிரிவினைவாதம். எப்படி வந்தது, எவருடைய வினையோ? பிரிவினை இப்படி பெருகி வளர்ந்தால் பின்னால் வருவோர் எம்மை பார்த்து விரிந்த பாரதம் எங்கே என்றால் விடையன் சொல்வோம் வீர சாவர்க்கர். வீரரை வீரர் வணங்குவர், நாம் சாவர்க்கரை வணங்குவோம்.
1: வீரப்பெருமுகன் சாவர்க்கர். சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 8:45.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம்.

நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏட்டு கல்வி அல்ல, அது அனுபவ கல்வி. உழைக்கும் மக்களின் களைப்பை தீர்க்கும் அருமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தாலாட்டில் தொடங்கி ஏச்சப்பாட்டு, நடுகை பாட்டு, கும்மி என வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இசை கலந்திருக்கிறது. அகில இந்திய வானொலியின் கிராமிய கலைகள் மற்றும் வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்தன.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா? முதலில் தோல்பாவை கூத்து கலைஞர் தோவாளை முத்துக்குமார் அவர்கள் பகிரும் கருத்துக்கள்.
1: கன்னியாகுமரி நேயர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளின் சார்பாகவும் பணிவான முதற்கண் நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பல முக்கிய செய்திகளையும் வேளாண்மை செய்திகளையும் உலக அனைத்து செய்திகளையும் சமையல் குறிப்புகளும் இது போன்ற பல உன்னதமான ஒரு செய்திகளை தந்தது வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வானொலி நிலையம் இன்று 90வது வருடம் எட்டுகின்றது. இந்த வெற்றி விழாவை முன்னிட்டு உங்கள் முன்பதாக அகில இந்திய வானொலியிடம் நாகர்கோயில் பற்றி ஒரு அருமையான கிராமிய பாடலோடு கலைமாமணியார் முத்துக்குமார் தங்களை சந்திக்கிறேன்.
2: நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, நம்ம நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி, நம்ம நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி, நாம எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி. 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூத்து நமக்கு தந்த வானொலி, 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூத்து நமக்கு தந்த வானொலி, வேளாண்மை செய்தி தந்த நல்ல வானொலி, வேண்டிய மருத்துவங்கள் தந்ததொரு நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாக வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி.
1: நலிவுற்ற நிலையில் இன்று தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்பாவை கூத்து கலை சுமார் 400-500 வருடங்களுக்கு முன்பதாக இக்கலை நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தோன்றப்பட்ட கலை. நாளையடைவில் தஞ்சாவூர் சரபோஜி மன்னனுடைய காலத்தில் சிவாஜிராவ் அரண்மனையில் ஆஸ்தான வித்வானாக புலவர்களாக கலைஞர்களாக விளங்கிய இந்த கலை நாளடைவில் கிராமம் கிராமமாக சென்று அக்காலத்திலேயே இராமாயணம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புராண கலையை மக்களிடையே புகுத்தி மிகவும்

மதிப்பும் மரியாதையும் வரவேற்பு பெற்ற நல்லதொரு கலை இந்த தோல் பாவை கூத்து கலையாகும். இக்கலையை அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு மழை வெயில் என்று பாராமல் ஊர் ஊராக சென்று கிராமங்களில் நிகழ்த்தி பல பாராட்டுகளை பெற்ற இந்த கலை இன்று நலிவுற்ற நிலையில் தள்ளப்பட்டு அழிந்து வரும் கலையில் இது ஒரு கலையாக விளங்குகின்றது. மேலும் நாகர்கோயில் வானொலி நிலையத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். ஓரிரு சமயங்கள் இந்த நிகழ்ச்சியினை நமது நாகர்கோயில் வானொலி நிலையத்தில் நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். அதை கேட்ட அனைத்து நேயர்களும் எங்களுக்கு போன் மூலமாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வானொலி நிலையம் இன்று 90வது வருடத்தை எட்டுகின்றது. பல செய்திகளை கேட்டு இன்றும் மகிழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

வயல்ல நாத்து நடும் போது இடுப்பு வலி தெரியாம இருக்க நடுகை பாட்டு, ஏரி தண்ணிய வயலுக்கு பாய்ச்சும் போது ஏச்ச பாட்டு, உச்சி வெயில்ல களைப்பு தெரியாம இருக்க அறுவடை பாட்டுன்னு மனுஷனோட உழைப்புக்கு கூடவே ஓடி வந்தது நம்ம இசைதான். அப்படிப்பட்ட மண்ணின் பாடல்களை இந்த மின்னணு பெட்டிக்குள்ள அடக்கி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நம்ம வானொலிக்கு மட்டும்தாங்க உண்டு.

0: அடுத்ததாக வானொலி பற்றிய கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி சிரமடம் பத்மநாபன் அவர்கள்.
1: விவசாயத்துல இன்னைக்கு எப்படி மழை இருக்குமான்னு கேப்போம். நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்தி அடக்கலாம், நடப்படலாம், இதுதான் இருக்கு. எல்லாமே ரேடியேஷன் கேட்டா நம்ம அனுபவம் தெரியும். மேகத்தை பார்ப்போம், விவசாயி வந்து மேகத்தை பார்ப்பான். கொஞ்சம் விஷயம் ரேடியோ இன்னைக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இதுவே எங்களுக்கு தெரியும். ஆனா ரேடியோ நிறுத்தி வச்சுதான் எல்லாமே இருக்கு சார். ரேடியோல வந்து நியூஸ் கேட்குது, அது வந்து எனக்கு வந்து முக்கியமானது. வந்து நான் விவசாயம் பார்க்கறது டைம் பார்த்து நியூஸ் கேட்கு, மணி 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, இதே கணக்கு பண்ணியே போவான். நிகழ்ச்சியில வந்து சூப்பர் இருக்கு. அந்த ரேடியோ 90 சொன்னா ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் பல கோடி மக்களுக்கும் இன்னும் பல நூற்றாண்டு ஓடும் மக்கள் கட்டிட்டு. ரேடியோ வந்து வேலைஞ்சு வீட்டுக்கு கட்டிட்டே இருக்கிறான். இப்ப டிவினா டிவினா சேர்ல இருந்து உடஞ்சிட்டு இருக்கிறான். எப்பவும் இல்ல பாக்கிட்ட போட்டுட்டே நான் வேலைஞ்சிட்டு இருக்கேன். நான் கடையில டெய்லர் வேலை, டெய்லர் கடையில நான் போயாச்சுன்னா எப்பவும் வந்தாச்சுன்னு சொல்லுவோம். தவிர நான் போனதான் ரேடியோ படம், மற்ற ரேடியோ படத்துக்கு சங்கடப்படுவேன். நான் போய் எப்பவும் வச்சுட்டு வந்து எல்லாரும் நம்ம காட்டுக்குள்ள இருக்குமே இருக்கும், உலகம் எதுவும் தெரியாது அப்படின்னு எல்லாருக்குமே. நான் வந்தாச்சு ரேடியோ வளர்ந்தா ஏ மட்டும் வந்தாச்சுன்னு சொல்லுவான். நினைவு இருக்கும் சார். முன்னாடி டிவி பார்க்கணும்னா பெரிய பெரிய வீட்டுல போய் பார்க்கும். ரேடியோன்னா இப்ப எல்லாரும் செல்போன்லயே வந்தாச்சு, எந்த காட்டுனாலும் தட்டியிருந்தோம் கேட்டுட்டே இருக்கிறான். டிவி இருக்குது வேற, ரேடியோ இருக்கு வேற. ரேடியோ வந்து எல்லாரும் கையில நெய்யுது, எந்த நிகழ்ச்சியும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். காஞ்சி ஜெயந்தி ஒரு பாட்டு உண்டு, தேசிய பாட்டு, அதை கட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோ வச்சு நான் என்னோட அனுபவம் வந்து ரேடியோ தான் எனக்கு வழிகாட்டி. இந்த ரேடியோனால நான் நல்ல பேர் வாங்கிட்டு நல்ல உலக அனுபவமே எனக்கு இருக்கு சார். எங்க ஊர்ல இது நான் சொல்லல, எங்க ஊர்காரன் சொல்லுவான், அவன்கிட்ட எந்த சந்தேகம் கூட அடிச்சு சொல்லுவான் அப்படின்னு. அவன் நிறைய பேர் என்ன பாராட்டி இருக்கான். அதுல இந்த எப்பவும் எனக்கு கிடைச்ச உறவு சொல்லணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் இது எப்பவும் பேசுறதுக்கு இந்த எப்பவும் தான் எனக்கு வழிகாட்டி. நன்றி, வணக்கம் சார்.

0: நிறைவாக வானொலி பற்றிய தன் மனக்கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி நாகர்கோவில் லாலாஜி அவர்கள்.
1: அகில இந்திய வானொலி பணிகள் 90 ஆண்டுகளிலிருந்து நின்று சாதிப்பது நிற்கும்போது பெருமையாக உள்ளது. இது ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதற்காக இந்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளேன். எனக்கு 14 வயது இருக்கும்போது 1968 எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி வாங்கினார்கள். அப்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் அருகில் போய் உட்கார்ந்து நீச்சலை கேட்டு மகிழ்வோம். காலை முதலே பண்பலை நிகழ்ச்சி மூலம் பல்வேறு சுயான நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. அந்த நீச்சலை கேட்க ஆரம்பித்தாலே அந்த இடத்தை நகர

முடியாத அளவுக்கு எங்களை அதில் இன்வால்வ் பண்ண வைத்து விட்டீர்கள். குறிப்பாக குமரி பண்பலை மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். குழந்தைகள், சிறுவர், பெரியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்வாகவும் பிரயோஜனமாக அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் டெய்லி ஒலிபரப்பப்பட்டு வரும். இதை தொகுத்து வளரும் திறமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். எவ்வளவு திறமையாக செயல்பட்டு வானொலிக்கும் பெரிய பெருமை சேர்த்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் பாராட்டு. நான் விவசாயி என்பதனால் உழவர் உள்ள நிகழ்ச்சி கேட்பதுண்டு. அதிலும் குறிப்பாக சாமானிய விவசாயிகளை நினைத்து வரவழைத்து அந்த தொகுப்பாளர்கள் அழகாக பேட்டி கண்டு அவருடைய அனுபவங்களையும் பகிரும்போது அது விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிரயோஜனமாக அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு பாராட்டு. மேலும் அன்றாட லோக்கல் நிகழ்வுகள், செய்திகள் போன்ற பயனுள்ள பல்வேறு அறிவிப்புகள் டெய்லி வரும். அதற்காக டெய்லி காத்து கொண்டிருப்பேன். 100% நம்ப முடியும். அகில இந்திய வானொலிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்து இந்த பணி இன்னமும் அநேக ஆண்டுகள் சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

மனம் மாறாத கலை என்று எத்தனையோ கலைகளை குறிப்பிட்டாலும் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பயணிக்கும் ஒரே கலை வடிவமாக திகழ்வது நாட்டுப்புற பாடல்கள்தான். பகல் முழுதும் சுட்டெரிக்கும் வெயிலில் ஏற்பூட்டி உழும் உழவனுக்கும் நாற்று நடும் பெண்ணுக்கும் கல்லுடைக்கும் தொழிலாளிக்கும் தங்களின் உடல் வலியை மறக்கடிக்க செய்தது இசைதான். மண்ணில் புதைந்து கிடந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வான்வெளியில் சிறகுகளை கொடுத்தது வானொலி. அந்த இசையும் இந்த ஊடகமும் இருக்கும் வரை தமிழனின் தனித்துவமான வாழ்வியலும் பாரம்பரியமும் உலக அரங்கில் என்றும் அழியாமல் ஒளிரும்.

சிற்றூர் வரப்பில் சிதறி கிடந்த இசையை பெட்டிக்குள் சிறைபிடித்து பெருமகிழ்ச்சி தந்தது வானொலி. நாற்று நடும் பெண்ணின் நளினமான பாட்டு நாட்டு மக்கள் யாவருக்கும் நல்விருந்தானது அன்று. தொழில்நுட்ப காட்டில் தொலைந்து போனாலும் வானொலி திருப்புதலில் இன்னமும் வீசுகிறது கிராமத்து மண்வாசம். கேட்டது மண்ணின் மனமும் வானொலியின் இசையும். சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 9 மணி ஆயிட்டு நேர்களே. கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு உங்களோட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன் அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியோ 101.8 இங்கே எல்லாமே செம ஹிட். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்து அடுத்து சூப்பரான ரெண்டு கோல்டன் ஹிட் சாங் தான் கேட்க போறோம். ஒன்னு அலைப்பாய்தே மற்றும் வானதி போல திரைப்படத்திற்காக. இந்த பாடலை கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க.

0: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள், அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கேடுபாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நிலையத்தில் நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவகீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிசூட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது, அதனால் எழ

0: அம்மையிலிருந்து தனக்கு தேரோட்டியா இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படல, இருந்தாலும் கேள்வி கேட்கறதுல அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால கேட்க ஆரம்பிச்சான். பரந்தாமா, ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான், தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றிருக்கலாம், அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமா முறையா அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்களை பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடல, நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான், அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரசு நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமான்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனால் கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் அவன் இருக்கிறான், அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்னைக்கு அப்படித்தான், நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபியஸ் பண்ணிவிட்டான், பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா? என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 9:15 ஆயிடுச்சுக்கு. நம்ம கேட்க போறோம் ரெட்ரோ ராகங்கள். இதுல 80s 90s மற்றும் 2000ல வெளிவந்த சூப்பர் ஹிட் கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் த சாங்ஸ் தாங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஆசை திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊடிஎஃப்எம் 101.8

ஸ்டுடியோல டைம் சரியா 9:21 ஆயிட்டு நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரெட்ரோ ராகங்கள்ல கோல்டன் ஹிட் சாங்ஸ்ல ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். ஆசை திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல. இன்னைக்கு பக்ரீத் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையிலாகட்டும் உங்களுடைய பாதைகளாகட்டும் புதிய வெற்றிகள் திறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம தியாக திருநாளான இந்த பக்ரீத் நாளில் உங்கள் அனைத்து சிந்தனைகளும் நிறைவேற வாழ்த்துகிறோம். ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய ODFM 101.8 பாம்பே திரைப்படத்திற்காக.

பாம்பே திரைப்படத்துக்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 சித்ராவோட வாய்ஸ்ல, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல. டைம் சரியா 9:27 ஆயிடுச்சுக்கு. நம்ம இப்ப கேட்க போகும் நிகழ்ச்சி உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்க போறோம். காய்கறிகளின் விலை நிலவரம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கத்திரிக்காய் கிலோ 1 க்கு 58 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 44 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 40 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய்க்கும், அவரை 90 ரூபாய்க்கும், புடலங்காய் 44 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 48 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 35 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பச்சைமிளகாய் 50 ரூபாய் முதல் 55 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 58 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 28 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 40 ரூபாய்க்கும், தேங்காய் 50 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், சக்கரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 30 முதல் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மீரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூட்கோல் 35 ரூபாய்க்கும், டர்னிப் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முட்டை கோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 35 முதல் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 170 முதல் 180 ரூபாய்க்கும், இஞ்சி 130 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 70 முதல் 80 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், ஊட்டிய அவரை 100 முதல் 120 ரூபாய்க்கும், கலர் கோஸ் 30 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 50 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 80 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை அனைத்தும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 35 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 140 முதல் 150 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுவரைக்கும் உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரங்களை கேட்டோம். இதன் பின்னர் பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கொய்யா 80 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், திராட்சை

0: திராட்சை 100 முதல் 200 ரூபாய்க்கும் மாம்பழம் 100 முதல் 150 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும் ரஸ்தானி 60 ரூபாய்க்கும் மோரிஸ் 40 ரூபாய்க்கும் நேந்திரன் 40 ரூபாய்க்கும் செவ்வாழை 80 ரூபாய்க்கும் கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும் ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும் சாத்துக்கொடி 80 ரூபாய்க்கும் அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கும் முழாம்பழம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் நிறைவு பெறுகிறது. இதனைத் தொடர்ந்து சாதனை சிற்பிகள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இன்று
6: மொழிகளின் எல்லை கடந்த கவிஞர் கே சச்சிதானந்தன் அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இந்திய இலக்கியவானில் கேரளம் தந்த ஒரு மாபெரும் அறிவுச்சுடர் கே சச்சிதானந்தன் அவர்கள். அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, சிறந்த மொழிபெயர்ப்பாளர், விமர்சகர் மற்றும் சமூக செயல்பாட்டாளர். மலையாள கவிதைகளில் நவீனத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர்களில் மிக முக்கியமானவரான இவர் இந்திய சாகித்ய அகாடமியின் செயலராகவும் பணியாற்றியவர். உலக இலக்கியங்களை இந்தியாவிற்கும் இந்திய இலக்கியங்களை உலகிற்கும் கொண்டு சென்ற ஒரு பாலமாக அவர் திகழ்கிறார். 1946 மே 28 கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் இவர் பிறந்தார். ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் ஒரு பேராசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். 1960களின் இறுதியில் எழுத தொடங்கிய சச்சிதானந்தன் அவர்கள் அப்போதைய கேரளாவின் சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களை தனது கவிதைகளில் ஆழமாக பதிவு செய்தார். இவரது ஆரம்பகால கவிதைகள் புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்டிருந்தன. மலையாள கவிதையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் சச்சிதானந்தன். மிக எளிய சொற்களை கொண்டு ஆழமான தத்துவங்களை பேசுவது இவரது பாணி. அதிகாரம், ஒடுக்குமுறை, இயற்கை சிதைவு மற்றும் சாமானிய மனிதனின் துயரம் ஆகியவற்றை தனது கவிதைகளின் மையப்பொருளாக கொண்டார். கவிதை என்பது வெறும் அழகுக்காக அல்ல, அது ஒரு அரசியல் செயல்பாடு என்று நம்பியவர் இவர். இவரது எழுத்து போன்ற கவிதைகள் இன்றும் அதிகாரத்திற்கு எதிரான குரலாக ஒலிக்கின்றன. இந்திய இலக்கியத்தின் உயரிய அமைப்பான சாகித்ய அகாடமியின் செயலராக 1996 முதல் 2006 இவர் பணியாற்றினார். இவரது காலத்தில்தான் இந்திய மொழிகளுக்கு இடையிலான இலக்கிய பரிமாற்றங்கள் அதிகரித்தன. இந்திய இலக்கியம் என்ற இதழின் ஆசிரியராக இருந்து பல மொழிகளில் உள்ள சிறந்த படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகறிய செய்தார். இந்திய இலக்கிய பரப்பை உலக தரத்திற்கு உயர்த்துவதில் இவரது பங்கு அளப்பரியது. சச்சிதானந்தன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். பாப்லோ நெருடா, மஹ்மூத் தர்விஷ் போன்ற உலக புகழ்பெற்ற கவிஞர்களின் கவிதைகளை மலையாளத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அதேபோல பல இந்திய கவிஞர்களின் படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். மொழிபெயர்ப்பு என்பது ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு செல்லும் பயணம் என்று அவர் அடிக்கடி கூறுவார். உலக இலக்கியத்தோடு இந்திய வாசகர்களை இணைத்ததில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. இவரது இலக்கிய பணிக்காக எண்ணற்ற விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவை சாகித்ய அகாடமி விருது, குசுமாக்ராஜ் விருது மற்றும் எழுத்தச்சன் புரஸ்காரம் ஆகிய மிக உயரிய விருதுகளை இவர் பெற்றுள்ளார். இவரது பெயர் பலமுறை இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பரிந்துரை பட்டியலிலும் அடிபட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கவிஞன் என்பவன் காலத்தின் சாட்சி என்பதற்கு சச்சிதானந்தன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். இன்றும் அவர் தனது கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் மூலம் சமூக அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். தனி மனித உணர்வுகளை பாடும் அதே வேளையில் உலகளாவிய மனிதநேயத்தையும் போற்றும் இவரது கவிதைகள் காலத்தை கடந்து நிற்கும். ஒரு தமிழராக நம் பக்கத்து மாநிலத்தைச் சேர்ந்த இந்த மகா கவிஞரை அவரது பிறந்த நாள் அன்று அறிந்து கொள்வது நமது இலக்கிய தேடலை இன்னும் செழுமையாக்கும்.
5: சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இதுவரை
6: மொழிகளின் எல்லை கடந்த கவிஞர் கே சச்சிதானந்தன் அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டோம்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: ஸ்டுடியோல டைம் சரியா 9:37 ஆயிட்டு. நேர்களே, நம்ம கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ரெட்ரோ ராகங்கள்ல கோல்டன் ஏஜ் ஆஃப் த 80s 90s 2000 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பாடலை அடுத்தடுத்து கேட்கலாம். இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக, நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8.

ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட மியூசிக்ல. ஸ்டுடியோல டைம் சரியா 9:43 ஆயிடுச்சு. நேர்களே, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் சாங்ஸ் அப்படிதான். அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திற்காக.

நட்புக்காக திரைப்படத்திற்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். கிருஷ்ணராஜ் மற்றும் சுஜாதா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் தேவா அவர்களோட மியூசிக்ல. கேட்ட பாடலை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு உயிரே திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலோட ரெட்ரோ ரகங்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடிய FM 101.8 நிலையத்தில் நேரம் 10 மணி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8 இளமை உலகம். இளமை உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகளை வளர்க்கும் முன்னெடுப்பு குறித்து தமிழ்நாடு அரசின் பசுமை முதன்மையாளர் விருதாளர் முகமது ஜாஃபர் அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஜாஃபர் இருக்கா இல்லைங்களா, பேசிக்கா யாரு, என்ன படிச்சிருக்காரு, ஸோ அவர் ஏன் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளார வரணும், ப்ரொஃபஷனலாக அவர் என்ன பண்றாரு, இந்த விஷயங்கள் சொல்ல முடியுங்களா?
3: என் பேர் ஜாஃபர், எம்சிஏ முடிச்சுட்டு இப்போ வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி இந்த ஆர்வம் தோன்றுச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நிறைய நம்ம இருக்கக்கூடிய லீடர்ஸ் கிட்ட இருந்தே நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். அதே மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ்டா இருக்காங்கல்ல சார், அவங்க கிட்ட இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ இந்த என்ஜிஓக்குள்ள எனக்கு வரக்கான ஆர்வம் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரைவேட் என்ஜிஓல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே சில லிமிடேஷன்ஸ் இருக்கும், அடுத்தவங்களுக்காக ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணும், வைக்கான் நாமளே ஒரு ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு நாம் அதுக்கான முயற்சி எடுத்து 2023 ஃபெப்ரவரி

0: ஜனவரி மாசம் 9வது நாள் நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பரா கவர்மெண்ட்ல நம்ம அஃபிலியேட்டடோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்.
1: ஒரு பிரைவேட் என்ஜிஓ தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாமல் ஸ்கவுட்ஸ், ஸ்கவுட்ஸ்ல வந்து ட்ரீ பிளான்டேஷனுங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே வந்து கிளீன் பண்றது, ஐ மீன் சரௌண்டிங்ஸ் எல்லாமே நீட்டா வச்சுக்கிறது, ஒரு லைஃப் ஸ்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லி தருவாங்க இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம இது ஒன்னோட ஒன்று மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா, அதை வந்து ஸ்கூல்ஸ்ல அலோவ் பண்றாங்களா அவங்கள?
0: கண்டிப்பா அலோவ் பண்றாங்க சார். நம்ம அதை ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு போய் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர்ட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்க ஸ்கூல் சார்பாகவும் நிறைய டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு தனியார் என்ஜிஓ கூட நிறைய நல்ல விஷயங்களோட சேரும்போது அவங்களும் சப்போர்ட் பண்ணி என்எஸ்எஸ் என்சிசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்வங்கள் ஜாஸ்தி, இதை பற்றியான அவேர் இருக்கும், எப்படி பண்ணுன்னு தெரியும். இது பண்ணும்போது அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ப்ரோக்ராம் வந்து நிறைவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சார். அதே மாதிரி நம்ம போய் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஹெச்எம்ஆர் கிட்ட இவரை போய் பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட நம்ம இது சொல்லும்போது அவங்க கரெக்டான டேட் அண்ட் ஸ்லாட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக போய் பண்ணியிருக்கோம்.
1: நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ் பர்த்டே வருது அப்படின்னா செலிப்ரேஷனுங்கிற விஷயம் வந்து அன்னைக்கே முடிஞ்சிடும். இதே ஒரு மரத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணி இதை நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட பர்த்டேல கிடைச்சது ஸோ அதை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கூடுதலாக இருக்கும்ல?
0: நிறைய விஷயங்களை இதில் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கோம். பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் ஒரு காம்படிஷன் நடத்தும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா பரிசு அப்படின்றது எல்லா இடத்துலையும் கேடயங்கள் மெடல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு படி மேலே போய் கேடயங்கள் மெடலும் போக அந்த வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மரமாக கொடுத்தோம். இன்னொரு ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சோலூர் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கே நாங்கள் என்ன பண்ணோம், பசுமை தினம் உலக பசுமை தினம் அன்னைக்கு அந்த ஸ்கூலில் போய் நம்ம ட்ரீ பிளான்டேஷன் டிரைவும் வச்சுட்டு போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம மரம் வந்து அன்பளிப்பாக கொடுத்தோம். இதை தாண்டி அவங்கள வந்து நீங்க வீட்டில் எடுத்து அதை நட்டு எங்களுக்கு போட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாவும் அந்த மரங்கள் நட்டக்கூடிய போட்டோஸை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம்.
1: இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒரு கார்டனர் இருந்து பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வச்சா ஒன்னா நீங்க தான் பராமரிக்கணும், இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட இனிஷியேட்டிவ் அதுல இருக்கணும் வித் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டீச்சர்ஸ். இதுல கவர்மெண்ட் ஸ்கூலோட பங்கு எவ்வளவு இருக்கு?
0: இந்த மாதிரி விஷயங்களை நம்ம போய் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நம்மளுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போகல, நம்ம போனது வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் தான் போனோம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பேரை வச்சு அவன் அதை பாத்துக்கணும் அப்படின்றனா அந்த இனிஷியேட்டிவே அங்க ஏன் தொடங்குச்சு அப்படின்னா நம்ம மரம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இருக்காது, மேபி அரசு பள்ளிகள் அதுக்கான வசதிகள் இல்லாம இருக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேம் சூட்டி அவங்க நீங்க வந்து ரெகுலர் டைம்ல நீங்க பண்ணணும்னு சொல்லி நீ தானா இதை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் டைம்ல அவங்களோட இன்டர்வல் பிரேக்கோ அவங்களோட ஃப்ரீ ஸ்பேஸ்ல வந்து அவங்களுக்கு நம்ம அந்த வாளியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க கொண்டு போய் அந்த தண்ணி எல்லாம் போட்டு அதை பராமரிச்சுக்கிறாங்க. ஸ்கூலோட ஹெச்எம்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க.
1: பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துகிட்டே இருக்கிறார் முகமது ஜாஃபர் அவர்கள். ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். இடைந்திரங்களது ஓட்டி 91.8 இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: இளமை உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகள் வளர்க்கும் முன்னெடுப்பு குறித்து முகமது ஜாஃபர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இனி தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுக்கான விருது பசுமை முதன்மையாளர் அப்படிங்கிற விருது. ஸோ அந்த விருது உங்களுக்கு கிடைக்கும் போது எப்படி இருந்தது, இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த விருதுக்கான முயற்சிகள் யார் எடுத்தாங்க, எப்படி இவங்களை தேர்வு பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல முடியுங்களா?
1: பொதுவாக இந்த விருதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணல சார். பசுமை விருது அப்படின்றது வந்து நம்ம ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரசு மூலமா கொடுக்குறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஒரு ஃபைல் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட சொன்னாங்க. எல்லாமே பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி தான் இதை கொடுத்தாங்க சார். பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஊக்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான தேவை. அப்ரிசியேஷனுக்காக தான் எல்லாருமே நம்ம ஓடுறோம். அப்போ இந்த அவார்டுக்கு வரும்போது நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, பட் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததே ரொம்ப, ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்தது ஒரு 5 பேரை ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மேடையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பண்ண ஒர்க்குக்கு வி காட் அப்ரிசியேட். அதே மாதிரி நம்ம டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நம்மளை நல்லா பாராட்டாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. பசுமை விருதுக்கு முன்னாடி நான் வச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல்ஸில் நம்ம நடத்தின காம்படிஷனோட அத்தனை ரெக்கார்ட்ஸும் நான் கொண்டு போயிருந்தேன். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு 4 கிளாஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீயை பற்றி எழுதியிருக்காங்களா, இந்த அளவுக்கு வந்து அவங்க ட்ரா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிராயிங்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ ஒரு ஒரு ஓவியத்தை பார்க்கும்போதே இந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் அதிகாரிகளும் பார்த்தாங்க, அங்கேயே ஒரு அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இதை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நம்மளுக்கே ஒரு ஓடுறதுக்கு இன்னும் கொஞ்சம், பொதுவாகவே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி விருது கிடைக்குமா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடலாம். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த தருணம் வந்துட்டு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்துச்சு.
0: இந்த பசுமை முதன்மையாளர் விருது யாரால வழங்கப்படுகிறது, இந்த விருதுக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க?
1: தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மொத்தமா இருக்கக்கூடிய 100 பேரை செலக்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா அவங்க எடுக்கிறாங்க. 100 பேருன்ற போது இதுக்கு தலா 1 லட்ச ரூபாய் பரிசும், அதாவது 1 கோடி ரூபாய் அவங்க வந்து இதுக்குன்னு ஒதுக்குறாங்க. இது யாரு நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கான ஒரு ஹெட். பட் வழங்குற இது வந்து தமிழக அரசு. நீலகிரி மாவட்டத்துக்கு வந்துட்டு வருடத்துக்கு 2 பேரை செலக்ட் பண்றாங்க. இது வந்து நீங்க தனி நபராகவும் இருக்கலாம், இல்ல குழுவா கூட இருக்கலாம். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் இப்படிதான் நடக்குது. இந்த எனக்கு எப்படி இந்த அவார்டை கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம பண்ண ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து வெரிஃபை பண்ணாங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணாங்க. என்னென்னலாம் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க சார்.
0: நிச்சயமாக நிச்சயமாக, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தொடர்ந்து ஓடுவதற்கான ஒரு ஃபியூல் வந்து இது நமக்கு கண்டிப்பா வழங்கும். உங்களுடைய தொடர் முயற்சிகள் அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: நீலகிரி மாவட்டத்தில் நம்ம அதிகமான ஒர்க்ஸ் பண்ணது வந்துட்டு ஊட்டி தாலுக் அண்ட் குன்னூர் தாலுக்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். எங்கள் அடுத்த வருஷத்தான டார்கெட்ஸ் நிறைய பேர் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே இந்த மாதிரி பதிவுகள் போடும்போது வாலண்டியராக எனக்கு மெசேஜ் பண்ணு சார், உங்கள் டீமோட ஒர்க் பண்ண எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு டீம் அமைச்சிட்ருக்கோம். மேற்கொண்டு அடுத்த வருடங்களில் என்ன பண்ண போகிறோம்னா, சூப்பராக நடத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஊட்டி குன்னூர் போக நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இன்னி 2 தாலுக்கு இருக்குது, கோத்தகிரி அண்ட் கூடலூர். அந்த 2 தாலுக்குலையும் இன்னி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீலகிரி மாவட்டத்தில் இன்னி கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது சார். அதுக்கான ஒர்க் லோடும் பண்ணிட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாக இந்த நீலகிரி எஜுகேஷனல் ட்ரஸ்டோட ஆக்டிவிட்டீஸை கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். நம்ம ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நீலகிரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் மூலிமா நம்ம இந்த ட்ரீ பிளான்டேஷன் இது ஒரு பார்ட்டு தான். இதில் வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது, பொதுவாக எந்த தினம் வந்தாலும் அந்த தினத்தை வந்து நம்ம போய் ஒரு ஸ்கூலில் போய் அதுக்கான அவேர்னஸ் கொடுப்போம். வாட்டர் டேன்னு வந்து அந்த வாட்டர் டே, அதுக்கப்புறம் ஸ்டாப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன்ஸ்னா அதுக்கான முயற்சிகளை எடுத்து அந்தந்த தினத்துக்கு என்னென்னலாம் நடக்குதோ அதுக்கெல்லாமே ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் நம்ம போய் அங்கே அவேர்னஸ் கொடுத்துருக்கோங்க சார். எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரீ பிளான்டேஷன் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பட்டர்ஃப்ளை கார்டன் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோங்க சார். ரெண்டாவது வந்துட்டு இந்த ஸ்கூலுங்கள்லாம் போய் நம்ம வைக்கிறது. அடிஷ்னலாக நம்ம என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு இன்ஜினியேட்டர் இந்த மாதிரி மிஷின்ஸை வாங்கி கொடுக்கறது, ஸ்கூல்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது ஃபண்டிங் ரைஸ் பண்ணி கொடுக்கறது, அதே மாதிரி ஸ்கூல்ஸுங்களுக்குள்ள புத்தகங்கள்லாம் வழங்குறது, இந்த மாதிரியெல்லாம் ஃபியூச்சர் பிளானில் நம்ம வச்சுருக்கோங்க சார். அதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. புத்தகங்கள் அப்படின்னா, இப்போ திருக்குறள் புத்தகம் இருக்குன்னா ஒரு பல்கான புக்கை ஆர்டர் பண்ணி ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க சார்.
0: ஓகேங்க, ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வளர்த்ததில் ஒரு ட்ரீ, நான் வந்து ஒரு சின்ன ஒரு நாத்தா வச்சேன், இன்னைக்கு வந்து பார்க்கும்போது என்னை விட வளர்ந்து அதிக உயரத்தில் இருக்கு, பலன் தருது அப்படின்னு பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் திருப்தி. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தது, நீங்கள் ஆரம்பத்தையே சொல்லியிருந்தீங்க ஒரு ட்ரீ வைக்கணும் ஆர்வம் எனக்கு இருந்துச்சு அதை வச்சேன் அப்படின்னு.
1: சார், நாங்கள் 2023 தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்துட்டு ட்ரீ வந்து ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஏன்னா ஒரு ட்ரீ வளர்றதுக்கு இட் வில் டேக் அரௌண்ட் 10 to 20 years ஆகுது. நாங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஒரு ஏரியா மட்டுமே கிளீன் பண்ணாமல் இருந்தது. அதை ஃபுல்லாமே நம்ம தான் கிளீன் பண்ணி அதை கார்டனாக அமைச்சு கொடுத்தோம். அந்த கார்டனை அமைச்சு கொடுத்து அங்கே ட்ரீ பிளான்டேஷன்லாம் செட் பண்ணி, ட்ரீ மட்டும் இல்லாமல் அந்த சரௌண்டிங்கே ஃபுல்லாக நம்ம தான் கிளீன் பண்ணி கொடுத்தோம். தற்செயலாம் அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அந்த பிஃபோர் ஆஃப்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா சார், அந்த போய் அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது முன்னாடி இருந்த இடத்த இப்படி நம்ம மாற்றிருக்கோன்ற ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குங்க சார். நம்ம பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவோம், எங்கள் டீம் மேட்டோட போண்டே வரும்போது எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு பாரு இந்த கார்டன், இந்த கார்டனை நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குங்க சார். சும்மா ஒரு இடத்துல நட்டுறோம் அப்படின்னா அது வந்து அதை பராமரிக்க போகாமல் அதை கருகி போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தில் ஒரு 6 months வந்து பசு

0: அதை தாண்டி நாங்க இன்னொரு இனிஷியேட்டிவா என்ன எடுத்தோம்னா, ஒரு மரங்கள் நட்டதுக்கு அப்புறம் அந்த மரங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பரிசா கொடுத்து நம்ம அதை அருமையா கொண்டு போனோம். அதே மாதிரி ஸ்கூல் சைட்லயும் நம்ம மரம் நட்டதுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கு சரியான தண்ணி, அதுக்கு தேவையான எல்லாமே ஸ்கூலும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அடிக்கடி நாங்க விசிட்டிங்க்கும் போவோம், ஸ்கூல்ஸ்ல வந்து ரெகுலரா விசிட்டிங் போய் எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, நாங்க வச்ச மரங்களும் சில மரங்களுக்கு கருகி போயிருக்கு, அந்த மாதிரி மரங்களை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: சோ இது ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு டீமா தான் ஒர்க் பண்றீங்க?
0: எஸ் சார், ஆக்சுவலி நான் வந்து இந்த ட்ரஸ்டோட பிரசிடென்ட், எனக்கு கீழே வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஐ மீன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், நீலகிரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல ஒரு 7-8 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. நாங்க ஒரு டீமா தான் இதை ஒர்க் பண்றோம். இதுல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியரா வந்து ஒர்க் பண்றாங்க, எந்த ஒரு பணமும் எதிர்பார்க்காம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க வாலண்டியர் இந்த ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறாங்க.
2: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதற்கு முன்பு ஒரு இனிமையான பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடர்வோம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சம ஹிட்டு.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகள் வளர்க்கும் முன்னெடுப்பு குறித்து முகமது ஜாஃபர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். இனி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பள்ளி வளாகங்களை சுத்தம் செய்வது, மரக்கன்றுகள் நடுவது, இது போன்ற நிகழ்வுகளை நீங்க எப்படி பிளான் பண்றீங்க?
1: நிகழ்ச்சி அப்படின்ற பிளான் பண்ணும்போது யார் யாரெல்லாம் அவைலபிலிட்டி இருப்பாங்கன்றது செக் பண்ணிடுவோம். இப்ப நம்ம டீம்ல இருக்காங்கன்னா ஒரு குரூப் மெசேஜ், இந்த டேட்ல இது பண்ண போறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வர மாதிரி இருந்தா அவங்களுக்கு காலையில டைம் தான் காலேஜ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லயும் ஷெடியூல் பண்ணும், ஏன்னா அவங்களோட அகாடமிக்ஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும், அதுல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க கிட்டயும் பேசி கிட்டத்தட்ட ஸ்கூல் முடிகிற தருவாய்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 4:30 ஸ்கூல் முடியுதா, ஒரு 4:00 மாதிரி நம்ம அந்த ப்ரோக்ராம் வச்சு அப்படியே வைண்ட் அப் பண்ணி அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் முடிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி ப்ரோக்ராம் முடிச்சு போகும்போது அதுக்கான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கோம். எந்த நிகழ்ச்சி நடத்தினாலுமே அந்த நிகழ்ச்சியில நம்மளுக்கு கிடைக்கிற வரவேற்புன்னு பாத்துக்கிட்டேன், நல்லா பண்ணீங்க, ஒரு யங்ஸ்டரா இருந்துட்டு இவ்வளவு பெரிய டீம் பண்றீங்கன்னு போது நான் மட்டும் அது அவேர்னஸா கொடுக்காம அவங்களே ஒரு முன்னாடி நின்று பேசும்போது அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்குமே ஒரு இன்ஸ்பைரிங், பரவாயில்ல ஜாஃபர் சார் வந்துட்டு ஒரு யங் டீமை வச்சுட்டு இதை ரன் பண்றாரு, இந்த டீம் வளரணும்ன்றது அவங்களும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். அடுத்த கட்டத்துல போகும்போது நம்மளுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் சூலூர்ல இருந்து ஒரு HM என்ன பண்ணாங்க, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 3 days கழிச்சு என்னோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த மாதிரி நல்லா பண்ணி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்க இல்ல மேம் பாத்துக்கிறோம்னு, பட் அவங்க ஒரு 15 days கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஊக்கத்தொகையா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த நிகழ்ச்சி நடத்தும் போது இது ஏன் சார்பா நடத்துன மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நாங்க முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூலா இருக்கட்டும் ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கட்டும் எந்த உதவி இருந்தாலும் எங்களை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுங்க.
2: அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஏற்பாடு பண்றோம் அப்படின்னா எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது, ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ஷன்ல கிடைக்கலாம், ஸோ அதற்கான காஸ்ட்டை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும்.
1: பொதுவாக நம்ம ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஒரு ஷீல்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுனாலுமே கிட்டத்தட்ட அதோட விலை வந்து ரொம்ப ஒரு 100 rupees இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி NGO இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய கடையில் இருக்க ஊழியர்கள் கூட அந்த ஓனர் கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சரிப்பா நல்ல விஷயம் பண்ணுறீங்க, இதை 100 rupees வந்து நீங்கள் 50 rupees எடுத்துகிட்டு போங்க, இப்படி எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சிருக்கு, என் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க எல்லாமே உதவி பண்ணியிருக்காங்க. விஷயங்கள் வந்து தனியாக பண்ண முடியாது சார், நமக்கு ஒரு டீம் தேவை, அந்த டீமை தாண்டி மக்களோட சொசைட்டியோட சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்ன்றது வந்து நம்மளுக்கு பிரின்சிபல்ஸ், அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், பொதுமக்கள், ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், நம்ம வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தான் இதை அருமையாக கொண்டு போயிட்டு இருக்கோங்க சார்.
2: நிச்சயமாக இது வந்து இன்னும் பல வருடங்களுக்கு தழைத்திருக்கணும் அப்படின்னு நிலையத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். ஸோ இன்னும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தழைத்து உங்கட்டும், உங்களால் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு கிரீனரியான ஒரு விஷன் கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ ஸோ மச்.
0: இதுவரை பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகள் வளர்க்கும் முன்னெடுப்பு குறித்து தமிழ்நாடு அரசின் பசுமை முதன்மையாளர் விருதாளர் முகமது ஜாஃபர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள்.

0: நேர்களே, மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் சூரியன் சும்மா தீயா வேலை செய்வாரு. அந்த நேரத்துல நம்ம வெளியே போனோம்னு வைங்க, வீட்ல இருந்து போனப்போ நம்மள பார்த்த நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு திரும்பி வரப்போ யாருப்பானின்னு பாக்குற அளவுக்கு அடையாளம் தெரியாம மாறி இருப்போம். அதனால மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாதீங்க. போக வேண்டிய கட்டாயம் இருந்தா கொடை, தொப்பி இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. முக்கியமா காட்டன் துணிகளை போடுங்க. உச்சி வெயில் தலையை சுத்திரும், அதனால நண்பகல் வெயில தவிர்த்துக்கலாம்.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ், நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
2: அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
0: நேர்களே, சுட்டரிக்கும் சூரியன், வேர்க்க வைக்கும் வெயில், அனல் வீசும் காத்து, இதெல்லாம் பார்த்தா கோடை காலம் ஃபுல் ஃபார்ம்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி, அது சூடாகாம ஓடணும்னா அதுக்கு ஆயில் மாதிரி இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வெயில்ல அந்த தண்ணி சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். அதனால தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, அப்பப்ப தண்ணி குடிங்க. மண்பானை தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இது உங்களை சோர்வு இல்லாம வச்சுக்கும். தாகம் வரும் முன் தாகம் தீர்ப்போம், தாராளமாய் நீர் குடித்து ஆரோக்கியம் காப்போம்.
5: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தடையின்றி குறித்த காலத்திற்குள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவிடும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தாவிக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவிக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 11:02 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்க போகும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேரம் உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9344-901018. அப்படி இல்லாட்டினா 0423 என்ற இணைப்பெண்ணை சேர்த்து 2966-7811 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டால் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது கூட என்ன ஒரு கொஸ்டின் கூட இருக்கு இன்றைக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைவில் நிற்கும் உங்கள் பள்ளி ஆசிரியர் யார் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ கால் பண்ணுற நேயர்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு அந்த கொஸ்டினுக்கு கட்டாயமாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக காலர் ரெடியாக இருக்காங்க, யார் எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: எனக்கு வந்து 10th டென்த் படிக்கும் போது ஒரு ஆசிரியர் இருந்தாருங்க, அவர் பேரு ஜோய் தாமஸ். ஆனா வந்து நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு மாணவனா தான் நான் படிக்கும் போது இருந்தேன். மூளை சரியா தெளிவா இருக்காது, நடக்கிறது வந்து அவ்வளவு ஸ்பீடா இருக்காது, சுலபா தான் இருக்கும், தெத்தெல்லாம் ஏறதுக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கும். என்னால படிக்கவே முடியாதுங்க. அவர் ஆங்கில ஆசிரியர் தான், அவர் வந்து எனக்கு வந்து எப்படி படிக்கணும் அவர் பிராக்டிஸ் பண்ணாரு, பிராக்டிஸ் பண்ணி கத்து கொடுத்தாருங்க. கத்து கொடுக்கும் போது ஆரம்பத்துல இருந்தே நல்லா நான் படிச்சுட்டு வந்தேன். அந்த ஆங்கிலத்தில் நிறைய மார்க் வாங்கி நல்லா பாஸ் பண்ணிட்டு
0: இருந்தாங்க.
1: இடையில வந்து ஒரு ஏதோ சர்க்கிள் வந்து எனக்கு சரியா உடம்பு சரியாம ஆயிடுச்சுங்க, அதனால சரியா நான் வந்து பள்ளிக்கூடம் போக முடியாம போயிடுச்சுங்க. அப்ப திரும்பவும் வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் ஆனத்தான நம்ம எழுதலாம்னு சொல்லி எக்ஸாம் வச்சாருங்க. அதுல நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணி ரொம்ப மார்க் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதனால அவரு அடி செம்ம அடி அடிச்சுட்டாரு, அடிச்சுட்டு அதுக்கு பிறகு போய் ஒரு ஆபீஸ்ல அழுந்துட்டு அப்புறம் வந்து சாரி கேக்குறாரு. அடிச்சதுக்கு நான் உன்னோட நல்லது தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சாரி கேட்டது. கண்டிப்பா அந்த நாள் நான் மறக்கவே முடியாதுங்க. அந்த ஆசிரியரை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். இப்பொழுது ஆங்கிலத்துல நான் இந்த அளவுக்கு
0: படிக்கிறேன்னா
1: எனக்கு ஆங்கிலம் தெரியுதுன்னா அவரு தான் காரணங்க. அந்த பலவீனத்திலயும் நான் வந்து அவரு அவர் கத்துக் கொடுத்த அந்த பாடத்தை வந்து இப்போ நான் வந்து சோஜனமா இருக்கேங்க.
0: எனக்கு
1: வந்து ரோஜா ரோஜா சாங் ஃப்ரம் வந்து காதலர் தினம் படம்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்தாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி.

0: கடலை தினத்துல இருந்து ரொம்ப அழகான பாடலை கேட்டோம். நம்மளோட ODFM 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 11:11 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்ட என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தோம், அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைவில் நிற்கும் உங்கள் பள்ளி ஆசிரியர் யார் அப்படின்றது தான் கேள்வி. சோ நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் காத்துட்டு இருக்காங்க. யாரு எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம் ODFM.
1: வணக்கம் ஊட்டிக்கண்மாக்கி, அவினாசியில இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: வணக்கம்ங்க, எப்படி நல்லா இருக்கங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம். எங்கட மழை இல்ல மேடம்.
0: இங்க மழை இல்லங்க, கிளைமேட் நல்லா இருக்கு. உங்க ஊர் எப்படி இருக்கு?
1: எங்க ஊர்ல நேத்துக்கெல்லாம் ஒரு ஒரு ஒன்றரை நாள் மழை, நல்ல மழை, ரொம்ப நாள் மழை.
0: ஓகேங்க, நல்ல குளிர்ச்சியா இருக்கா இப்போ?
1: நினைவில்
0: நிற்கும் உங்கள் பள்ளி ஆசிரியர் அப்படின்னு, அத பத்தி தான் சொல்ல வந்தீங்களா? என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: இன்னைக்கு ரோஜா மலரே படத்துல ஆனந்தம் வந்ததடி ஆனந்தம் பாட்டு.
0: ஓகேங்க, கட்டாயமா குத்தலாங்க. நன்றிங்க கால் பண்ணதுக்காக.
1: நன்றி
0: நன்றி.

0: ஸ்டுடியோ டைம் சரியா 11:19 ஆயிடுச்சு. நேர்களே, நம்ம கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் கேட்ட பாடலோடு மட்டும் இல்லாம கேள்வியும் போயிட்டு இருக்கு. நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகா டக்கு டக்குன்னு கால் பண்ணி அவங்களுக்கு நினைவில் நிற்கும் ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி கால் பண்ண காலர் கூட சொன்னாங்க, என்னுடைய ஆசிரியர் வந்து இன்னுமே நான் பேசுறேன், என் குழந்தைய கூட கூட்டிட்டு போய் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னாங்க. கண்டிப்பா ஆசிரியர் அப்படின்றவங்க வந்து மாணவர்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்தை பெறும் ஒரு நபர் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்மள நல்ல வழியில நடத்துறதுக்கும் நம்மளுடைய அறிவு ஒழுக்கத்தை கற்பிக்கிறவரும் ஆசிரியர் தான். சோ ஒவ்வொருவரோட லைஃப்லயும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஆசிரியர் யாரு அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து தவறி போகும்போது, தப்பான வழியில போகும்போது நம்மள வழி கொண்டு போறது வந்து கண்டிப்பா ஆசிரியர் அப்படின்னு சொல்லணும். சோ இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான குவஸ்டின் தான் நம்மளுடைய UTFM 101.8 கேட்டிருக்கோம். நேயர்கள் அழகா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா யாரு பேசுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட் ஆன டீச்சர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் பேசிக்கு உற்சாகமான காலை இனியும் வணக்கம்.
0: உற்சாகமான காலை
1: பாத்துக்கிறார் விஜயன் பேசுற நலம் பாக்குறீங்களா?
0: சூப்பரா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரெண்டு நாள் ஆச்சு உங்களோட பேசி.
0: ஓகேங்க.
1: இன்னைக்கு நல்ல ஒரு டாபிக் கொடுத்துறீங்க.
0: ஓகேங்க.
1: இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப பள்ளி பருவத்துக்கு நான் வந்துட்டேன் இந்த டாபிக் கொடுத்ததுனால. எனக்கு நினைவு என்ற ஆசிரியர் வந்து நாகமணிங்க.
0: ஓகேங்க.
1: அடுத்தது வந்து கணபதி வாத்தியார்.
0: ஓகே.
1: கணபதி வாத்தியார் வந்து திருப்பாச்சி படத்தில் நடிச்சார், பெஞ்சமின் கதை ஹீரோ.
0: ஓ, கதை பத்தி
1: கைலாசம் நடிச்சிருக்காரு பெஞ்சமின். அவங்க ஃபாதர் தாங்க கணபதி வாத்தியார்.
0: ஓகேங்க, ஓகேங்க.
1: திருப்பாச்சி படத்திலே அவர் நடிச்சிருக்காரு பெஞ்சமின்.
0: ஓ, சரிங்க, சூப்பர்.
1: அவங்க வந்து அவர் பெஞ்சமின்ல வந்துருக்காங்க, ராஜபேட்டை தான் பிறந்தாரு. அவங்க அப்பா கூட தான் நான் படித்தேன், எலிமெண்ட்ரி ஸ்கூல் இங்க 5வது வரைக்கும் இருந்துச்சுங்க அப்பா.
0: ஓகேங்க.
1: நான் படிக்கக்குள்ள இப்ப 8th வரைக்கும் இருக்கேன்.
0: ஓகே.
1: இப்ப சொன்னவொடனே எனக்கு நாகமணி டீச்சர்ல வந்து டியூஷன் போகும் மேடம் நைட்ல.
0: ஓகேங்க.
1: எனக்கு மீனே சாப்பிட தெரியாது, அந்த முள்ளு எப்படி எடுத்து அவங்க வீட்டுல எனக்கு எல்லாம் டியூஷன் படிச்சதுனால எல்லாருக்கும் மீன் பொருள் நல்லா சாப்பிட்டாங்க, பசங்க என்னால சாப்பிட முடியல. அவங்க முள்ளுதான் எடுத்து கொடுத்துட்டு அந்த இல்லையுமே அதை நினைச்சா அப்படியே எனக்கு நினைவு வருதுங்க நாகமணி டீச்சர்.
0: ஓகே. அப்ப இப்பவும் மீன் பார்த்தா உங்களுக்கு அவங்க ஞாபகம் வரும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா வருங்க. அதே மாதிரி கணபதி வாத்தியார் வந்து

0: நல்ல ஒரு ஆசிரியர் அவரு. நான் ரெண்டாம் கிளாஸ் அவர்கிட்ட படிச்சேன்.
1: ஓகேங்க.
0: அவரும் நல்ல ஒரு ஆசிரியர் தாங்க.
1: ஓகேங்க. அவரே எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: அவர் வந்து அடிக்கலாம் மாட்டாருங்க, நல்லா சொல்லுவாரு.
1: ஓகே.
0: ஆனா கோவம் வரும், அடுத்த முறை செய்யலாம் கண்டிப்பா அடி கூட பெண்கள் நிக்க வச்சிருவாரு, அடிக்கலாம் மாட்டாரு.
1: ஓகேங்க. ஓகே.
0: ஒரு மணி நேரம் நிக்கணும், அதனால பயந்துங்க நாங்க படிச்சிருவோம்.
1: ஓகேங்க. ஓகே.
0: ஆனா அவரு இப்ப இல்லைங்க, அவர் இறந்துட்டாரு.
1: நினைவுல இருக்காங்க. நிகழ்ச்சியில எந்த பாட்டு
0: கொடுக்கலாங்க?
1: பாட்டு கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக கொடுத்துடலாங்க. நன்றி கால் பண்ணதுக்காக.
0: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: டிவி நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நேரம் நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. யாரு எங்கன்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: அழகான காலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: காலை வணக்கம்ங்க. நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்
0: சார். ஓகேங்க, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஆமா சார், எல்லாரையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா சார்?
0: சாப்பிட்டாச்சுங்க.
1: ஓகே, நன்றி சார்.
0: ஓகேங்க, நீங்க தலைப்பு கேட்டீங்களா என்னன்னு
1: சொல்லிட்டு? ஆமா சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு நினைவுல இருக்கக்கூடிய ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு?
1: நான் 1வதுல இருந்து 5வது வரைக்கும் சிஎஸ்ஐ ஸ்கூல்ல தான் படிச்சேன் சார். அங்க சாமல்ராஜ் ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு.
0: ஓகேங்க.
1: அவர் ரொம்ப அன்பானவரும் கனிவானவர் கூட. அவர் அங்கேயும் மேக்ஸ் தான் அவரு வருவாரு. நல்ல ஒரு அன்பா இது பண்ணிப்பாரு. ஏழைங்கள பசங்களை பார்த்தா அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப ஒரு இறக்க குணம் அவருக்கு. இந்த ஜூன் ஜூலை எல்லாம் வந்து அவரை நினைச்சுக்க வேண்டியதா இருக்கும் சிஸ்டர். சொல்றெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. புக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல கொடுக்க போக மீதி நோட்ஸ் எல்லாம் இருந்தா கூட ஹோம் ஒர்க் பண்றதுக்கு எல்லாம் நோட் கொடுப்பாரு.
0: சரிங்க.
1: அவர் என்ன வாழ்க்கையில அவரை மறக்க முடியாது ஒண்ணு. அப்புறம் சிக்ஸ்த்ல இருந்து நான் த்ரைசாஸ்க்கு மாறிட்டேன். அப்போ அங்கிருந்து கல்லட்டில இருந்து ஒரு வாத்தியார் வருவார், ஆபிரகாம் கணக்கு வாத்தியார். அவரு அவரும் அப்படித்தான், கணக்குல கொஞ்சம் நம்ம வீக்னஸ் இருக்கனால அவரு எல்லாம் ஹோம் ஒர்க் எல்லாம் கொடுத்து இதை இப்படி போடு, இந்த வாய்ப்பாடு படி, இப்படி படிச்சுன்னா கணக்கு நல்லா டேலி ஆயிரும். வாய்ப்பாடு தான் உனக்கு முக்கியம், அதுதான் கொஞ்சம் இருக்குது. உனக்கு எனக்கு கொஞ்சம் திக்குவாய் இருக்கும் சிஸ்டர்.
0: சரிங்க.
1: கொஞ்சம் டக்குன்னு பேசுறப்போ வாய் கொஞ்சம் ஒளிரும். அதனால வந்து அதனால அவர் சொல்லுவார். அவர் சொல்லி இப்படி எல்லாம் கரெக்டா பண்ணினா கரெக்டானா. அதனால எனக்கு மேக்ஸ் வந்து நம்ம பசங்க எல்லாம் கால்குலேட் எடுத்து போட்டாலும் நான் சும்மா வாயிலே டக்குன்னு சொல்லிடுவேன்.
0: மனக்கணக்கு போட்டுருவீங்க.
1: ஆமா, அதனால வந்து எனக்கு இவங்க ரெண்டு பத்தியும் என்னால வாழ்க்கையில மறக்க
0: முடியாது. ஓகேங்க.
1: ஆனா அவங்க ரெண்டு பேருமே இப்ப இல்ல சார். இருந்தாலும் அவங்க பேரன் பேச்சி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம எப்பவுமே வரப்பண்ணா. இப்போ ஷேரிங் கிளாஸ் போறப்ப அப்படியே போவேன் போறப்ப அவர் இங்க அந்த சிஎஸ் கலெக்டர் ஆபீஸ்ட மாத்திட்டாங்க, அந்த சிஎஸ்ஐ ஸ்கூலுக்கு.
0: அப்ப
1: அவங்க அவங்க பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு போவேன் சிஸ்டர். மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும்.
0: ஓகேங்க. அவங்க இல்லனாலும் அவங்களுடைய நினைவுகள் என்றென்றுக்குமே உங்க மனசுல வந்து இருக்கு அப்படின்னு அழகா சொல்லிட்டீங்க. ஓகேங்க. நிகழ்ச்சியில எந்த சாங் கொடுக்கலாங்க உங்களுக்கு?
1: எனக்கு ஸ்டைல்ல இருந்து ஒரு பாட்டு கொடுங்க சிஸ்டர்.
0: ஓகேங்க. கட்டாயமா
1: ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தா இருக்கும், ஆர்ஜிஎஸ் குடும்பத்தா, தங்கள் இனிமையான ஒளிபரப்புக்கும் சேர்ந்து காற்று எழுத்தாளர்கள். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: ஓகேங்க, தேங்க்யூங்க. கட்டாயமா உங்களுக்காக நீங்க கிட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஸ்டைல் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 11:36 ஆயிட்டு நேர்களே. இந்த பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் என் கேள்விக்கு என்ன பதில்?
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8

0: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ராணுவ விமானத்தின் பெயர் என்ன? சரியான பதில் ஏர்பஸ் C-295. ஏர்பஸ் C-295 விமானத்தின் சிறப்பம்சங்கள். இது செயல்பாட்டு ரீதியாக ஏர்பஸ் C-295 விமானம் நம் விமானப்படைக்கு மிகப்பெரிய பலம். ஜம்மு காஷ்மீர், லே, லடாக், வடகிழக்கு மாநிலங்கள் போன்ற மிக உயரமான மற்றும் கரடுமுரடான மலைப்பாதைகளிலும் சிறப்பாக செயல்படக்கூடியது. 1050 அடி முதல் 2098 அடி வரையிலான மிக குறுகிய மற்றும் தார் இடப்படாத தற்காலிக ஓடுதளங்களில் கூட இந்த விமானத்தை தரையிறக்கவும் இயக்கவும் முடியும். 9.5 டன் எடையுள்ள சரக்குகள் அல்லது 70 வீரர்கள் அல்லது பின்புற ராம்ப் வழியாக 48 பாராசூட் வீரர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய திறன் கொண்டது. உளவு பணிகள், மருத்துவ அவசர நிலை மீட்பு, பேரிடர் நிவாரண பணிகளுக்கு உகந்தது. மணிக்கு 482 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த விமானம் 5000 கிலோமீட்டர் தூரம் வரை தொடர்ந்து பறக்கும். 11 மணி நேரம் வரை பறக்கும் திறன் கொண்டது என்பதால் கடினமான நிலப்பரப்புகளில் விரைவான ராணுவ பயன்பாட்டிற்கும் தளவாட விநியோகத்திற்கும் எல்லை பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கும் முக்கிய பங்காற்றும். இன்றைய கேள்வி, உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? கேள்வி மீண்டும் ஒருமுறை, உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: சரியா 11:39 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு கூட அவங்களுக்கு ஒரு க்வெஸ்சனும் கேட்டிருந்தோம், நினைவில் நிற்கும் உங்கள் பள்ளி ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேயர்கள் ரொம்ப அழகா அவங்களுக்கு பிடித்த பள்ளி ஆசிரியர் யாரு, எதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசுறதுக்காக நம்ம கூட நேயர் ரெடியா இருக்காங்க. யாரு எங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோங்க.
1: பள்ளி ஆசிரியர் கேட்டு நினைவு ஆசிரியர்.
0: ஆமா,
1: நினைவு ஆசிரியர் பாத்தீங்கன்னா நம்ம கை விரல் 5 விரல்கள் மாதிரி எல்லாம். நான் சொல்ற பாத்தீங்கன்னா என்னுடைய பள்ளி ஆசிரியர் பாத்தீங்கன்னா ராஜீவ், கணக்குல வந்து ராமநாதையன், அவர் தமிழ்ல வாழ்ந்த மருதவான், சயின்ஸுக்கு வந்து சுவாமிநாதன், சோசியல் ஸ்டடீஸ்க்கு வந்து அந்தோனிசாமி. இந்த 5 பேர் நம்ம 5 விரல்கள் மாதிரி தான் எனக்கு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கடந்தாச்சு, இன்னைக்கு அவரை நினைவு வச்சிருக்கேன், மனதுல பதிஞ்சிருக்கு எனக்கு. அப்படியே காரணம் என்னன்னா, எங்களை இந்த மாதிரி மோல்டு பண்ணி இந்த மாதிரி 60 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி இருக்கோம், சிறப்பா இருக்கோம், செழிப்பா இருக்கோம், நல்ல அறிவோட மூல வளர்ச்சியோட நல்ல படிப்பு கொடுத்து கல்வி கூட காலங்காலமும் நாம் மறக்க முடியாது. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம், அப்பா அம்மா கருத்து உயர்ந்த உச்சத்துல இருக்கவங்கன்னா நம்ம ஆசிரியர்கள்
0: தான்.
1: அதனால அந்த ஆசிரியர் நமக்கு நினைவு வாழ்நாளுக்கும் மறக்க கூடாது, அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தது நம்ம மறக்க முடியாது
0: கண்டிப்பா.
1: அதனாலதான் இன்னைக்கு நீங்க கொடுத்த தலைப்பு ஏற்ற மாதிரி எனக்கு பாடல் வந்து பள்ளிக்கூடம், மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்தாங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க.

நேர்களை, இன்னைக்கு நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைவில் நிற்கும் உங்கள் பள்ளி ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட மைண்ட்ல இருந்த ஆசிரியரை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு காலர் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு மீன்ல இருக்க முள்ள கூட எடுக்க தெரியாது, அது கூட எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஆசிரியர் அப்படின்றவங்க வெறும் நம்மளுக்கு கல்வி கற்பிக்கிறதுல மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ், ஒரு இடத்துல போனா எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பேசணும், முதல் கொண்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்களோட இனிஷியேட்டிவ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா

0: உண்மையான அன்பு ஊக்கம் அது காரணமாக தான் நம்மளுடைய மைண்டில் வந்து என்றைக்குமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நல்ல நடத்தை காரணமாக நம்மளுடைய நல்ல மனிதர்களை நம்ம இன்றைக்கும் வந்து நம்ம உலகத்தில் சிறந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நம்மளுடைய ஆசிரியர்னால தாங்க. அவங்க நம்மளுக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டி நம்மளுடைய லைஃப்பில் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பேசுறதுக்காக நேயரடியாக நம்ம கூட இருக்காங்க, யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: மும்மதமும் சம்மதமே முக்கனியும் தித்திப்பு என்கிற சிந்தனையோடு கோவை திருவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக மேடம். பட்டை கிளப்புதுங்க.
0: பட்டைய கிளப்புதுங்களா?
1: இன்னைக்கு அக்னி நட்சத்திர கடைசி நாள் இருங்க.
0: ஓகேங்க, அதனால வெயில் பொழக்குது.
1: ஆமாங்க.
0: ஓகேங்க, நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க, நிறைய ஜூசஸ் தண்ணி காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களை ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்காக.
1: காலையில கம்மங்கூழ் தான் மேடம்.
0: ஓகேங்க, சூப்பருங்க.
1: தண்ணி பிரிச்சில் வச்சுக்க.
0: ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அப்படின்னா யார் சொல்லுவீங்க?
1: எனக்கு ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வரைங்க கிருஷ்ணய்யர், சின்னப்பன், ரெண்டு வாஜியார் மறக்க முடியாதுங்க. அதே போல அஞ்சாவது எட்டாவது வரைக்கும் சுப்பையன் சாரும் மயிலாம்பாட்டி சாரும் மறக்க முடியாதுங்க. ஒன்பதாவது பத்தாவது வரைக்கும் பூச்சூர் பண்டிதர் அவரும் ஓகே நாராயணன், நல்லசிவன் ஆகிய வாத்தியார்களும் மறக்க முடியாதுங்க. எத்தனையோ தடவை எல்லாத்தோட அடி நல்லா தின்னு காரமட பெருமை நல்லா அடி தின்னுக்கிறேன். அப்பவும் நமக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை.
0: ஆசிரியர்களோட கடமையை ஆசிரியர்கள் கரெக்டா செய்வாங்க, அதை ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டுட்டு வர்றது நம்ம கையில தான் இருக்கு. கட்டாயமா நீங்க சொன்ன நேயருக்காக அந்த பாட்டை டெடிகேட் பண்ணிடுறோம். கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
1: நன்றி நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

கோடி வகை பூ மலரும் ஆடவரும் அத்தனையும்

0: ஸ்டுடியோல டைம் சரியா 11:55 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ கடைசியா பேச போற காலர் யாரு, என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: வணக்கம்ங்க.
1: எனக்கு பிடிச்ச ஆசிரியர் வந்து ஜெகநாதன் சேதுங்க.
0: ஓகே.
1: அவரு என்ன சொன்னாரு, 10th போகும்போது நாளைக்கு எல்லாரும் ஸ்பூன் கொண்டு வாங்க அப்படின்னாருங்க.
0: ஸ்பூனுங்களா?
1: ஆமா, ஸ்பூன் கொண்டு வாங்க சொன்னாருங்க. கண்டிப்பா அடுத்த நாள் கொண்டு போனுங்க. அவர் ஞாபகம் வச்சுக்காரு, மதியத்தை எல்லாம் ஸ்பூன்ல சாப்பிடுங்க அப்படின்னாரு. ஏன்னா நீங்க என்கிட்ட படிச்சு வெளிநாடு போனீங்கன்னா அங்க எல்லாம் ஸ்பூன்ல தான் சாப்பிடணும் அப்படிங்கறத அதுக்காக தான் கொண்டு வர சொன்னேன்னு
0: சொன்னாருங்க.
1: அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஜெகநாதன், அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. தலைக்கு என்ன தேய்க்கலாம் அடிப்பாருங்க, நகத்தை வெட்டலாம் அடிப்பாருங்க, தலை நல்லா சீவிட்டு வரணுங்க, கோயிலுக்கு போகணும், இதுதான் சொல்லி கொடுப்பாருங்க. அவர் வர்றன்னைக்கு அவரு கிளாஸ் அன்னைக்கு எல்லாரும் முடி வெட்டி தென்னை தேய்ச்சி தலை போட்டு வச்சுட்டு போகணுங்க. டென்ஷன் ஆயிரும். இந்த மாதிரி அப்பா அம்மாவோட நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியார் ரெண்டு பேரும் தாங்க. என்னால இன்னும் மறக்க முடியல, 50 வருஷம் ஆச்சுங்க,
0: இன்னும்
1: மறக்க முடியலங்க. அவர்
0: ஓகேங்க. ஓகேங்க, சூப்பருங்க. நிகழ்ச்சியில எந்த பாட்டு கொடுக்கலாங்க?
1: திருடா திருடா இருந்துங்க, வீரபாண்டி கோட்டையில.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்தாங்க. நன்றி.
1: நன்றி
0: நன்றி.

கேட்ட பாடலோட நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியை நிறைவு பெறுது. அதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இது வரைக்கும் உங்களோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் அஜய் ஸ்ப்ரீதி. ஸ்டேடியன் ஓடிஎஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சம ஹிட்டு.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களை. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் பாடல்கள் இடம்பெறும், 2:30 அனுபவ பேழை நில அளவை மற்றும் பதிவீடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி கேட்கலாம். பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம், பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் பற்களின் ஆரோக்கியம் குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சில்சியா பிளாரன்ஸ் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும், மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, இன்றைய வினாடி வினா நிகழ்ச்சியில் இடம்பெறும் தலைப்பு பொருந்தாத ஒன்றை கண்டறிக, மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 பொன் மாலை பொழுதில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல்.

160 பகுதி இடம்பெறும். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலை இணைக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர், உள்ளம் கவர்ந்த கல்வன் நாடகம், எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன், அமைப்பு எலிசபெத் ஸ்ரீனிவாஸ் பெருமாள், 10:00 காற்றோடு கலந்திடவா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.

மகளிருக்கான பிரத்யேக நிகழ்ச்சியான ஸ்நேகிதி நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரிஞ்ச ஹெல்த் டிப்ஸ் சொல்லலாம், ஹோம் டெக்கரேஷன் அதை பத்தி பேசலாம், மற்றும் சமையல் குறிப்பு, அப்புறம் சேவிங் சிறு சேமிப்பு இதை பத்தி எல்லாம் மகளிர் பேசலாம். நிகழ்ச்சியினைய நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 9344901018, 9342901018, 8300019118, 04232 என்ற இணைப்பு எண்ணோடு 29667081. வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவும் உங்களுடைய டிப்ஸை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் மெசேஜ் செய்ய வேண்டிய வாட்ஸ்அப் எண் 83001019118. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஓகே, ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில முதல் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேசுங்க.
1: என்னோட பேர் கார்த்திகா.
0: ஓகே, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் குன்னூர்ல இருந்து கூப்பிடுறேன்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஆக்சுவலா விண்டர் சீசன்ல வந்து சீக்கிரம் வந்து மாய்ஸ்சரைசர் இல்லாம அவங்க ஸ்கின் எல்லாம் வந்து ட்ரை ஆயிரும்.
0: ஓகே,
1: சோ அப்படி இருக்கவங்க வந்து இந்த ரோஸ் வாட்டரும் கிளிசரினும் வந்து நைட் டைம்ல தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப மாய்ஸ்சரைசரா இருக்கும்.
0: ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்க அப்போ?
1: ஆமா, நான் ட்ரை பண்ணி பாத்துருக்கேன், நல்ல மாய்ஸ்சரைசரா இருக்கும். அதனாலதான் இந்த டிப்ஸ் கொடுத்தேன்.
0: சூப்பரா ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்க, அதுக்கு பரிசா சூப்பரான ஒரு பாடல் கொடுத்தல. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.1.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. இது மகளிருக்கான பிரத்யேக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 9344-9001018, 9342-9001018, 8300-1908.

0: ஓகே ஸ்நேகிதி நிகழ்ச்சியில அடுத்த காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் திருநெல்வேலி ஈயன் சத்திரமலையிலிருந்து அம்புஜம் அமர்வாணம் பேசுறேன்.
0: ஓகே, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில
1: இன்னைக்கு? அரிசி உப்புமா சிம்பிளா சொல்லி முடிச்சதான் பார்த்தேன்.
0: ஓகே, சிம்பிள் டிஷ்ஷா வந்துட்டீங்க. சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா? அவசர அவசரமா செய்யற டிஷ் இல்லையாது.
1: நேரம் ஆயிடுச்சு, அதனாலதான் இதை சொல்றேன். நல்லா நிறைய அவ்வளவு சொல்றேன்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: அரிசியில அதாவது நாலுல ஒரு பங்கு அரிசி, நாலு பங்குனா பருப்பு, கடலை பருப்பு ஒரு பங்கு.
0: ஓகே,
1: அது முதல்ல வந்து கடலை பருப்ப நம்ம உடச்சிக்கணும் மிக்சியில.
0: சரி,
1: அதுக்கப்புறம் அதோட இந்த அரிசியை போட்டு குறைய செய்யும் போது இல்லாட்டா பெரிய ஜார்ல எடுத்து செய்யலாம்.
0: சரி சரி, ஓகே.
1: அரிசி அதோட சேர்த்து நுணுக்கணும், ரவா பதத்துக்கு வரணும்.
0: ஓகே ஓகே,
1: நுணுக்கும் போது அதுக்கப்புறம் வெங்காயம் வல்லடி வேணாம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், எண்ணெய் ஆனா நிறைய ஊற்றணும்.
0: ஓகே,
1: கடுகு உளுந்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை,
0: வத்தல் போடணுமா? ஓகே,
1: ஆமா, அதையும் கிள்ளி போட்டு தண்ணி ஊற்றி.
0: சரி,
1: உப்பு போட்டு தேவையான கொஞ்சம் உப்பு உரப்பா இருக்கும்.
0: சரி சரி,
1: ரவை மாதிரி சப்புலாம் இருக்காது,
0: காரசாரமான உப்புமா
1: போட்டு காய பொடிய போட்டு கரு எல்லாம் போட்டு கொதிக்க விடணும். தண்ணி ரெண்டு பங்கு வைக்கணும், நிறைய வைக்கணும், அப்பதான் இது உப்புமா வேகும். சிக்கானதுல அரிசியும் கடலை பருப்போம், அப்புறம் கொதிச்சு வரும்போது எடுத்து இந்த நம்ம நுணுக்கினத அதை போட்டு கொட்டி கொஞ்சம் லேசா மூடி வச்சிடணும்.
0: சரிங்க,
1: மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து அப்படியே அதை வந்து அடிப்படை கிண்ட கூடாது. மேட்டானிக்கு அத பாதி உள்ளுக்குள்ள இதா இருக்கும் தவையா, மேட்டானிக்கு அப்படி பறத்தி அப்படியே கிண்டுட்டே வரணும், ஊத்திக்கிடணும். உப்புமா ரெடி ஆயிடுச்சு.
0: ஓகே, ரெகுலரா செய்றீங்க அப்ப இந்த உப்புமா நீங்க?
1: ஆமா, அடிக்கடி செய்வோம்.
0: ஓகே,
1: அவசியத்துக்கு இதான் இந்த அரிசி உப்புமா தான்.
0: ஓகே, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது இந்த உப்புமாவை?
1: இல்ல சார்,
0: உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது இப்படி செய்யணும்னு? உங்க அம்மாவா?
1: இதெல்லாம் எங்க அம்மா செய்வாங்க, பாத்துட்டே நல்ல பாத்து. அதாவது முந்தையெல்லாம் மிஷின்ல கொடுத்து இதை பண்ணுவோம், இப்பதான் மிக்சி வந்துட்டுல.
0: ஆமா, டக்குன்னு அரைச்சிட வேண்டியது.
1: எங்க அம்மா எங்க காலத்துல எல்லாம் அப்ப யாரு மிக்சி, அதனால மிஷின்ல கொடுத்து மொத்தமா உடச்சு வச்சுக்கிடுவோம்.
0: சரி சரி சரிங்க,
1: இப்பெல்லாம் அப்பப்ப சரினா நம்ம மிக்சியே செஞ்சிடலாம்.
0: ஓகே ஓகே, சரி, ஒரு சுவையான உப்புமா பத்தி சொன்னீங்க, அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார்.

0: கேட்ட பாடலுடன் சிநேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப்

0: மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும் திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தெப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதி சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையினை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2ஆம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.

பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய், யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரு கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி, யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நிலையத்தில் நேரம் 12:50.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
2: ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இந்தியா தனது மக்கள் தொகையில் 1/3 நகரங்களில் வசிப்பதையும் நாட்டின் பொருளாதாரத்தில் சுமார் 63% பங்களிப்பை இந்த நகரங்கள் அளிப்பதையும் உணர்ந்து 2015 June 25 அன்று இத்திட்டத்தை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கினார். இந்தியாவின் 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை குடிமக்களுக்கு ஏற்ற சுத்தமான, நிலையான மற்றும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மையங்களாக மாற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கம். ஒரு ஸ்மார்ட் சிட்டி என்பது என்ன? அது ஒரு குடிமகனுக்கு அடிப்படை வசதிகளான தண்ணீர், மின்சாரம், சுகாதாரம் ஆகியவற்றை தடையின்றி வழங்குவதுடன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நகரத்தின் செயல்பாட்டை திறமையாக நிர்வகிக்கும் ஒரு நகர்ப்புற மையமாகும். ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டம் 3 முக்கிய அணுகுமுறைகளை கொண்டுள்ளது. அதில் முதலாவது பகுதி அடிப்படையிலான மேம்பாடு. நகரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அடிப்படை வசதிகளை நவீனமயமாக்கி மேம்படுத்துதல். பழைய பகுதிகளை இடித்துவிட்டு புதிதாக சிறந்த திட்டமிடலுடன் மீண்டும் உருவாக்குதல். நகரத்தின் விரிவாக்கத்திற்காக புதிய பகுதிகளை திட்டமிட்டு உருவாக்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் 3 முக்கிய அணுகுமுறைகள் ஆகும். நகரின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமல்லாமல் முழு நகரத்திற்கும் பொதுவான தீர்வுகளை செயல்படுத்துவது இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். இதன் மையமே ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம். ஒரு நகரத்தின் மூளையாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் செயல்படுகிறது. போக்குவரத்து, நீர் விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் அவசர சேவைகள் போன்ற அனைத்து துறைகளின் தரவுகளையும் ஒரே இடத்தில் சேகரித்து பகுப்பாய்வு செய்து உடனுக்குடன் முடிவெடுக்க இந்த மையம் உதவுகிறது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்த ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் பல நகரங்களில் வார் ரூம்களாக செயல்பட்டு நெருக்கடி கால மேலாண்மைக்கு மிகவும் உதவின. இந்த மிஷனின் கீழ் செயல்படுத்தப்படும் சில ஸ்மார்ட் தீர்வுகளை இனி கேட்போம். சிக்னல்கள் தானாகவே வாகன நெரிசலுக்கு ஏற்ப மாறும். ஸ்மார்ட் பார்க்கிங் வசதிகள், நடைபாதை மற்றும் மிதிவண்டி பாதைகள் அமைக்கப்படும். குடிநீர் கசிவுகளை கண்டறியும் சென்சார்கள், கழிவுநீரை சுத்திகரித்து மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வருதல் போன்றவற்றை இத்திட்டம் மேற்கொள்ளும். ஆற்றல் திறன் கொண்ட LED தெருவிளக்குகள், சூரிய சக்தி பயன்பாட்டை அதிகரித்தல், காற்றின் தரத்தை கண்காணிக்கும் அமைப்புகளும் இத்திட்டத்தின் மூலம் கையாளப்படும். தமிழ்நாடு ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்தில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் ஒன்றாகும். நம் மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்கள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி,

0: திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் என மொத்தம் 11 நகரங்கள் இத்திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மொத்த நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டின் பயன்பாடு தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. பல முக்கிய திட்டங்கள் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கும் வந்துள்ளன. உதாரணமாக, மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலையங்கள், நவீன சாலைகள் மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டின் நகரங்களின் முகத்தை மாற்றியுள்ளன. ஸ்மார்ட் சிட்டி என்ற இலக்கை நோக்கிய பயணம் சவால்கள் இல்லாதது அல்ல. திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்படும் தாமதம், நிதி திரட்டுதல் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வதில் உள்ள தயக்கம் போன்ற சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஆனால் இத்திட்டத்தின் மூலம் தரமான உள்கட்டமைப்பு அதிக முதலீடுகளை ஈர்க்கும், மேலும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். பொதுமக்களுக்கு கிடைக்கும் குடிநீர், போக்குவரத்து, சுகாதாரம் போன்ற சேவைகள் மேம்படும் போது மக்களின் வாழ்க்கை தரம் உயரும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த திட்டங்கள் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த நகரங்கள் விட்டுச் செல்லப்படும். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது ஒரு திட்டம் மட்டுமல்ல, அது ஒரு ஸ்மார்ட் குடிமகன் என்ற இலக்கையும் உள்ளடக்கியது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நகரத்தின் வளங்களை வீணாக்காமல் பொறுப்புடன் செயல்படும் ஒவ்வொரு குடிமகனாலும் தான் ஒரு நகரம் உண்மையான ஸ்மார்ட் சிட்டியாக மாறும். நம் நகரங்களை மேம்படுத்தும் இந்த தேசிய பணியில் அனைவரும் கைகோர்த்து இந்தியாவை உலக அரங்கில் தலைசிறந்த நாடாக உயர்த்துவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
1: நேரனை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் மெல்லிசை.

உதித் நாராயணன் அல்கா யாக்னின் குரல்களில் பாடல் வலித்தது குச் குச் ஹோதே திரைப்படத்தில் இருந்தது. வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்து ஒரு கன்னட மொழி திரைப்பட பாடல். கீதா திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையல்

ஜெயச்சந்திரன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது ராண்டம் பவன் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த ஒரு ஹிந்தி மொழி திரைப்பட பாடல், சாஜன் திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடலுடன் வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினரின் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள காவல்துறையினர் தயாராக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், குடிமக்களை மையமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும், பெண்கள், ஏழை எளியோர், குழந்தைகளிடம் காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பேரிடர்களை சமாளிப்பதிலும் காவல்துறையினரின் பங்கை அவர் எடுத்துரைத்தார். சிறந்த சேவை, ஒழுக்கம், தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக வழங்கப்படும் மிக உயரிய கௌரவ விருதான குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் விருதை பெறும் நாட்டின் 15 மாநிலமாகவும், வடகிழக்கு பகுதியில் 3 மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிப்பீட்டு முறையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை என்றார். எந்தவொரு மாணவரின் சந்தேகமும் தீர்வு காணாமல் விடுபடக்கூடாது என்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்வுகள் தொடர்பான முரண்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட கல்வி அமைச்சர், இதுபோன்ற விவகாரங்கள் வரும் காலங்களில் சரி செய்யப்படும் என்றார். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய திரைவழி மதிப்பீட்டு முறைகளை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். 40 கோடி ஸ்கேன் செய்யப்பட்ட தேர்வு தாள்கள் திரைவழி மதிப்பீட்டு முறைக்கு முதல் முறையாக உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இம்முறை நடைமுறைக்கு வந்துள்ளதன் மூலம் மாணாக்கர் தங்களது ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களின் பிரதிகள் மற்றும் மதிப்பெண்களை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மக்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். கரீப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலங்கள் எதிர்கொள்ளும் எத்தகைய இடர்பாடுகள் அல்லது பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் விரிவான கலந்தாலோசனை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விவசாயிகளின் கடின உழைப்பு, மத்திய அரசின் திட்டங்கள், பிரதமரின் தொலைநோக்கு பார்வை, கொள்கைகள், நமது விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய விதை இனங்கள், மாநிலங்களின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றின் விளைவாக விவசாய உற்பத்தியில் முந்தைய சாதனைகள் ஆன

0: நடராஜன் இன்று தாவேகாவில் இணைந்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் வெற்றி பெற்ற 3 வாரங்களுக்குள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கும் சூழலில் திரு வெல்லமண்டி நடராஜன் தற்போது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் அனைவரும் வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில் திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் கமல் தற்காப்பு வழிமுறைகள் குறித்து எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
1: வணக்கம், நான் டாக்டர் கமல், ஆஸ்துமாலஜி மற்றும் முதியோர் நல மருத்துவர். பல உள்ளு உறுப்புகள் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் இழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தொடை பிடித்துக்கிட்டு போகிறது நல்லது. டைரக்டாக வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகாமல், அதாவது ஒரு 11 மணிலேருந்து 4, 4.5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்ப அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டைரக்ட் எக்ஸ்போஷரை வந்து குறைக்கிறது நல்லது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 3-3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நமக்கு வரக்கூடியது ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹீட் வேவின் பாதிப்புகளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உயிரிழப்புகளையோ இதனால் வரக்கூடிய அசௌகரியங்களையோ நம்மளால் தவிர்க்க முடியும்.
0: ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட 1900 கன அடி தண்ணீர் இன்று மாலைக்குள் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆரன்புதூர் பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 6 கிலோ போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டெக்கேரி யூசுகி இணை சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென்னும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினர் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம்.
3: வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலில் நின்னாளப்பா சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15. நேயர்களினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் நீலமலை நேரம். அதற்கு முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
5: நீலமலை இந்நேரம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தரின மக்களின் பாடல்கள் கேட்கலாம். சோலூர் கோக்கால் பகுதியைச் சேர்ந்த நீஜி சரஸ்வதி குழுவினரின் பாடல்கள் இதோ இடம்பெறுகிறது.
6: இந்த பஜனை வந்து எங்க குலதெய்வம் ஏலூர்ல இருக்கிற 500-500 எங்க கோத்தாசுடைய குலதெய்வம். அதுல நாங்க கடவுளை கூப்பிட்டுட்டு நாங்க கடவுளை எப்படி வழிபடுறோம், எப்படி படையல் பண்றோம், அதுல கடைசி வரைக்கும் நாங்க எப்படி கொண்டாடுறோம், பூசை பண்றோங்கிறதுக்காக பாட்டுல நாங்க எடுத்து சொல்லியிருக்கிறோம்.

இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் சோலூர் கோக்கால் பகுதியைச் சேர்ந்த நீஜி சரஸ்வதி குழுவினரின் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8.
2: அனுபவ பேழை.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். இன்றைய அனுபவ பேழை நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற எஸ் விக்டர் பிரபுராஜ் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்தும் பணி அனுபவத்திலிருந்தும் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் விக்டர் பிரபுராஜ் அவர்களின் கல்லூரி நாட்களை பற்றி அறிந்து கொள்வோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். 75 நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தேன். அந்த காலத்தில் ப்ரீ யூனிவர்சிட்டின்ற ஒரு கோர்ஸ் இருந்தது. அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் முடித்த பிறகு தான் நம்ம டிகிரி கோர்ஸ்க்கு போக முடியும். 72 SLC முடித்த உடனே 73-74 நான் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் படித்தேன். அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் முடித்த உடனே 75-78 வரைக்கும் ஆங்கில இலக்கியம் எடுத்து படித்து BA ஆங்கில இலக்கியத்தில் தேர்வு பெற்று 78 நான் வெளிவந்தேன்.
0: ப்ரீ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு புதுசு. +1, +2 நாங்கள் படிக்கிறோம். ஆனால் இன்னும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் 10th முடிச்சதுக்கு அப்புறமே வந்து ப்ரீ காலேஜ்ங்கிற பேரில் அந்த 2 வருஷம் இருக்கும் இல்லைங்களா, +1, +2. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லி தருவாங்க, ஏன் டிகிரிக்கு முன்னாடி அந்த ஒரு கோர்ஸ் இருக்கு, இந்த விஷயங்கள் சொல்ல முடியுங்களா? இது சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய காலேஜ் இது சொல்லலாங்க சார்.
1: ஆக்சுவலாக 72 SLC முடித்த பிறகு பிஃபோர் என்டரிங் யூனிவர்சிட்டி ப்ரீ டிகிரி, தட் இஸ் ப்ரீ யூனிவர்சிட்டி, ஒரு டிகிரிக்கு முன்னாடி ஒரு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் முடித்தாதான் அந்த டிகிரி போய் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாணாக்கர் தெரிந்து கொள்வார் என்று அந்த காலத்தில் ப்ரீ யூனிவர்சிட்டி என்று அந்த கோர்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் காமராஜர் ஒரு பேரில் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்று வைத்து, ப்ரீ யூனிவர்சிட்டியில் வந்து இங்கிலீஷ் தமிழ் இருக்கும், 3வது சப்ஜெக்டாக ஆப்ஷனல் கோர்சஸ் எடுக்க வேண்டியது வரும், அதில் முக்கியமான பாடங்கள் இருக்கும், அதில் ஆப்ஷன்

0: வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், லாஜிக் போன்றவைகள் இருக்கும். சயின்ஸ் சப்ஜெக்டில் பாட்டனி, ஃபிசிக்ஸ் போன்றவைகள் இருக்கும். மூன்றாவது பாடமாக நான் லாஜிக் என்ற ஒரு சப்ஜெக்டை எடுத்தேன். பொதுவாக லாஜிக் என்று யாருமே படித்திருக்க மாட்டார்கள். லாஜிக் என்றால் ஆக்சுவலாக ஒரு பொருளை எடுத்தால் அதனுடைய நுணுக்கங்கள், தெளிவுகள் போன்றவையை தான் லாஜிக் என்று சொல்வார்கள். அந்த லாஜிக்கை வந்து ஒரு டஃபான சப்ஜெக்ட் தான், அதை எழுதி பாஸ் பண்ணுறது ஒரு பெரியமான சிரமமான காரியம். நான் இங்கிலீஷ் தேர்ட் ஆப்ஷனல் லாங்குவேஜாக எடுத்து, அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் எடுத்து லாஜிக் என்ற பாடத்தை கூட நான் படித்தேன். ஆங்கில இலக்கியம் படிக்க வேண்டும் என்று நான் டிகிரியில் நினைத்ததினால் அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் என்ற கோர்ஸை ப்ரீ யூனிவர்சிட்டியில் படித்தேன். அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் வந்து கிராமர் போன்றவைகளெல்லாம் கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான், அதை கொஞ்சம் உட்கார்ந்து படிக்கணும். என்னை படிக்க வைத்தது என் சகோதரர்கள். புக் வாங்குறது கூட காசு இருக்காது, அதனால் நான் போய் லைப்ரரியில் ரெஃபர் பண்ணி மற்ற நல்ல வசதி உள்ள மாணவர்கள், என்னோட படித்தவர்கள் வந்து புக்கு கைடெல்லாம் வச்சுருப்பாங்க. மினர்வா கைடு என்று அந்த காலத்தில் வரும். இங்கிலீஷ் புக் என்றால் அதற்கு மினர்வா பப்ளிகேஷன்ஸ் என்று ஒரு பப்ளிகேஷன்ஸ் இருந்தது. மாணக்கருக்கு உதவுவதற்காக கைடு என்று வரும். அந்த கைடு வாங்கி க்வெஸ்சன்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் இருக்கும் அதில். அதை வாங்கி நாங்கள் அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு நாங்கள் அப்பியர் ஆகும். அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஷேக்ஸ்பியரின் இங்கிலீஷ் மாஜர். ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதை வந்து நம்ம படிக்கிறதுக்கே முடியாது, படித்தாலும் புரியறதுக்கு நல்ல ஆற்றல் இருந்தால் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் நான் படித்தேன். அதில் கூட லாஜிக் என்ற ஒரு சப்ஜெக்டும் எடுத்து லாஜிக்கே ஒரு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, இருந்து எங்களுக்கு லாஜிக்கை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதன் மூலியமாக நான் தேர்ச்சி பெற்று பிறகு டிகிரிக்கு நாங்கள் வந்து சேருறோம்.
1: லாஜிக் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே புதுசாக இருக்கு.
0: ஆமாம்,
1: நீங்கள் அந்த பேசிக் தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அடுத்து இன்ஜினியரிங் போனாலும் சரி வேற எந்த கோர்ஸ் படித்தாலுமே உங்களுக்கு அதனுடைய சாராம்சம் எல்லாம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது இல்லைங்களா சார்?
0: கட்டாயம். லாஜிக்னா இப்போ சாதாரண ஒருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது நம்ம சில விஷயங்கள் பேசிட்டா என்னடா லாஜிக் பேசுறேன்னுவாங்க. பேசும்பொழுது சிலர் லாஜிக் பற்றி தெரியலன்னா கூட சிலர் பேசிக்கொண்டு சாராம்சத்தை வந்து விளக்கி மாற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது என்னடா ஏன்ட்டு நீ லாஜிக் பேசுறியா அப்படின்வாங்க.
1: என்ன பொறுத்த வரைக்கும் லாஜிக் அப்படிங்கிற விஷயம் வந்து பாசிபிலிட்டி, ஒரு விஷயம் இல்லை ஒரு ஏதோ ஒரு இது நடக்குது அப்படின்னா இது பாசிபிளா இல்லையா, இல்லை பாசிபிள்னா அது என்ன ரிஸ்க் இருக்கும், இல்லை நடக்கலை அப்படின்னா எதனால நடக்காது அப்படிங்கிறத விளக்கி கூறது தான் லாஜிக் இல்லைங்களா? ஸோ இட்ஸ் அ ஜீனியஸ் திங். அது வந்து உங்ககிட்ட இருந்தாதான் நீங்க இந்த லாஜிக்லாம் அணுகவே முடியும்
0: இல்லைங்களா? இந்த லாஜிக்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஜிக் எல்லாம் படிச்சிருக்கேன் சார். அதுல வந்து முக்கியமாக அது ஒரு டிகிரி கோர்ஸாக கூட சில யூனிவர்சிட்டியில் லாஜிக்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தேர்ட் பார்ட்டாக அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்னு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஆங்கில அறிவு கொஞ்சம் திறன் இருந்தால் தான் அந்த லாஜிக்கை புரிந்து கொள்ள முடியும், படிக்க முடியும். ஸோ அதில் கூட நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் ஒரு கவர்னரிடம் பரிசு பெற்றேன்.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இது ஒரு பாடலுக்கான இடைவேளை. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சமஹிட்டு.

0: அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒருமுறை உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சில பக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து
1: அந்த லாஜிக் வந்து என்னென்ன, செல்போனே இருக்கு, இப்போ எல்லாரும் உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அந்த செல்போன் யார் கண்டுபிடிச்சது, எப்படி கண்டுபிடிச்சாரு, எந்த சூழ்நிலையில் அது வந்தது, மக்களுக்காக அது பயன்படுகிற விதம் என்று யாரும் அதை யோசிக்கிறது இல்லை. அப்போ அதை கண்டுபிடிச்சவர்களுடைய லாஜிக்கே வந்து இட் ஹஸ் டு ரீச் த பீப்புள், த ஃபண்டமெண்டல் வாட் ஹஸ் இன்வென்டட் ஷுட் ரீச் த பீப்புள். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ராமமூர்த்தி என்று ஒருத்தர் இருந்தார், இஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் லாஜிக். லாஜிக்கை பற்றி அவர் அநேக புக் எழுதியிருக்காரு. அந்த காலகட்டங்களில் வெறும் புக்கு தான் எழுத முடியும், மற்றபடி ஏதோ ரேடியோவில் வந்து பேசலாம். மற்ற காரியங்களெல்லாம் அந்த காலகட்டங்களில் எந்த வாய்ப்புகளும் இல்லை. படிப்பதற்கு கூட பெரிய அரிதான காரியம்தான். மக்களுக்கு நல்ல வசதி மிக்கவர்கள் வந்து ஈஸியாக போய், ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் போய் படித்தவங்களும் உண்டு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான். இங்கே ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா, நீலகிரி மாவட்டத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் என்ற ஒரு வாய்ப்பு 1955 தொடங்கப்பட்டது. காமராஜர் கல்வி அறிவு போதித்த அந்த கர்மவீரர் காமராஜர் மூலியமாகத்தான் அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்

0: தொடங்கப்பட்டது என்று நினைக்கிறேன்.
1: நிஜம்தான், நிஜம்தான் சார். ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்கு. ஊட்டியில எப்படி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட இதே நிகழ்ச்சியில பதிவு பண்ணிருக்காங்க. சோ அந்த காலேஜே ஒரு ட்ரெஷர் தான்
0: இல்லைங்களா? Not only a treasure for education and it's a treasure for the Tamil Nadu-nu kuda solla. இங்கே தான் அந்த சட்டசபையே பிரிட்டிஷ் பீப்புள் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலே அங்கே தான் நடந்திருக்குது.
1: இப்போ உங்களுடைய காலேஜ் டேஸை பற்றி நம்ம பேசலாம்.
0: அதுதான் சார், நான் 1975 முதல் 1978 வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். ஆங்கில இலக்கியம் பயின்றேன். எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ், சோஷியல் ஹிஸ்ட்ரி அண்ட் லிங்குஸ்டிக்ஸ் போன்ற சப்ஜெக்டை படித்தேன். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கட்டங்களில் கீட்ஸ், ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர் போன்ற பெரிய பெரிய எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதிய அந்த அவளுடைய பாணியிலே இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலே ப்ரொஃபஸர்ஸ் வந்து தே வில் டீச் இங்கிலீஷ். அந்த காலகட்டங்களில் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. தே ஆர் வெரி வெல் வெர்ஸ்ட் இன் இங்கிலீஷ். அப்பேற்பட்ட ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நான் படித்தது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. 1978 நான் காலேஜ் முடித்தேன். எங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் ஒன்றுமில்லை. மற்ற பொழுதுபோக்கெல்லாம் சினிமாக்கெல்லாம் போகிறதுக்கு காசு இருக்காது. சினிமா தேட்டர்ஸ் எல்லாம் இருந்தது, அசம்பிளி ரூம்ஸ் போன்றவர்கள். அங்கெல்லாம் ஒரு 35 பைசா கொடுத்தா போய் ஒரு சினிமா பார்த்துடலாம். நல்ல பெரிய பெரிய இங்கிலீஷ் மூவிஸ் வரும். வேர் ஈகிள்ஸ் டேர் போன்ற நல்ல பெரிய பெரிய இங்கிலீஷ் மூவிஸ் தான் பார்க்க முடியும் அசம்பிளி தேட்டரில். அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு இருந்தது. மற்றபடி எங்களுக்கு பொழுதுபோக்கே வந்து விளையாட்டு தான். ஒன்று ஹாக்கி விளையாடணும், இல்லை ஃபுட்பால் விளையாடணும், இல்லை பேட்மிண்டன் விளையாடணும். இதுதான் எங்களுடைய பொழுதுபோக்கு. சும்மா காலேஜ் முடித்தவுடனே யாரும் எங்கேயும் ஊரை சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாம் அவர்களுடைய வீட்டிற்கு போவார்கள். வீட்டிற்கு போன பிறகு கிரவுண்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வில் மீட் இன் த கிரவுண்ட் ஒன்லி. அங்கே வந்து இந்த விளையாடக்கூடிய சூழ்நிலையை கற்றுக்கொண்டுவார்கள். நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும். பேட்மிண்டன், பால்மிண்டன், ஷட்டில், வாலிபால், ஹாக்கி போன்றவைகளெல்லாம் நாங்கள் விளையாட கற்றுக்கிட்டோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டும் விக்டர் பிரபராஜ் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நம்மளுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பேசலாம் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது OTFM 101.8. இங்கு எல்லாமே செமஹிட்டு.

0: 78ல் வந்து நான் முடித்த பிறகு 79 80ல் வந்து என்ன பண்ணணும்னு, ஏன்னா ஐ ஹேட் நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு கோயம்புத்தூர் ஃபார் ஹையர் எஜுகேஷன். எங்கள் அப்பா இருந்துட்டார், அண்ணாவங்க தான் என்னை வளர்த்து படிக்க வச்சாங்க. இதுக்கு மேலே படிக்கணுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த ஜென்ரல் நாலேஜ் படிக்கிறதுனா ரொம்ப ஆர்வம் அதிகம். அதில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கென்று நிறைய புக்ஸ் அந்த காலத்தில் வரும், அதை வாங்கி ஒவ்வொன்றா படிப்பேன். அப்போது நான் வந்து யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நிறைய எக்ஸாம்ஸ் வரும், ஸ்டேட் பேங்க் குரூப் வரும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அதில் வந்து நான் டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டு இருந்தேன். கற்றுட்டு இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் எழுதும் பொழுது, அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் யூபிஎஸ்சி கூட எழுதியிருக்கிறேன், கொஞ்சம் மேத்ஸில் மட்டும் அங்கே நான் கொஞ்சம் வீக், இல்லைன்னா ஐயோட பிஎன்ஏ கலெக்டர், கலெக்டராக கூட வாய்ப்பு எனக்கு இருந்திருக்கும். நான் கொஞ்சம் மேத்ஸ் அரித்தமெட்டிக்கில் கொஞ்சம் வீக்கானதுனால, பட் ஐ எம் வெரி குட் அட் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். ஸ்டாஃப் செலெக்ஷன் எழுதினேன், ஐ சக்சீடட். அப்போ நான் என்னை சேலத்துக்கு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு என்னை அங்கே இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் இன்டர்வியூக்கு போகும்பொழுது எனக்கு 5 டிபார்ட்மெண்ட் கொடுத்தார்கள். நான் செலெக்ஷன் ஆன பிறகு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேணும் உங்களுக்கு வேலை கிடைச்சான்னு நான் என்ன பண்ணிட்டேன், அதில் ஒரு 5 ஆப்ஷன் கொடுக்கும்பொழுது, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், சென்ட்ரல் PWD, எலெக்ஷன் கமிஷன், பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், அதில் வந்து 2 சூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், CPWD கொஞ்சம் பவர் கம்மி என்று நான் இந்தியன் ஃபாரின் சர்வீஸும் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸும் கொடுத்தேன். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ன்னு கொடுத்தாக்கா ஒரு அம்பாசிடர் ஆஃபீஸில், நான் லண்டன்லேயோ அங்கே போய் ஒரு அம்பாசிடர் ஆஃபீஸில் நான் அவர் கீழே பணி செய்திருக்கலாம், அந்த ஒரு நோக்கத்தோடு அது கொடுத்தேன். இந்தியன் பார்லிமெண்ட்ரி சர்வீஸ் என்றால் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய அதிகாரிகள், சென்ட்ரல் கேபினெட்டில் இருக்கிறவங்க கூட மிங்கிள் பண்ணி வேலை செய்யலாம் என்ற எண்ணத்தோடு நான் கொடுத்துருந்தேன். பட் ஐ குட் ரீச் இட். அது என்ன காரணம் என்றோ தெரியவில்லை, ஐ வாஸ் செலக்டட் இன் CPWD, சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ற டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு இன்டர்வியூ கூட வந்துட்டது, கால் லெட்டர் கூட வந்துட்டது. பட் என்ன காரணம் என்றோ தெரியவில்லை, அது கொஞ்சம் டிலே ஆகி ஆகிய எனக்கு என்னை கால் லெட்டரே வரல. அதற்கு பிறகு எனக்கு நிறையா எனக்கு இன்டர்வியூ வரும், தமிழ்நாடு டூரிசம். பட் என்ன காரணம் என்று தெரியவில்லை, எனக்கு கடவுள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துறையாக விளங்குகிறது, என்ன வேணாலும் உதவி செய்யலாம். ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து படித்து இதை எனக்கு விவரமாக சொல்லுங்கள், எனக்கு சிட்டானா என்னன்னு தெரில, எனக்கு அந்த சிட்டா வாங்கி கொடுங்க, எனக்கு பட்டா வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு ஸ்கெட்சு, இந்த ஸ்கெட்சை வச்சுட்டு என்னோடய பூமியை கண்டுபிடிக்க முடியல, என் பூமி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற போன்றவைகளெல்லாம் அநேக பேர் இன்னும் நான் ரிட்டையர்ட் ஆன பிறகும் இன்னும் என்னை தேடிக்கிட்டு நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு டிராஃப்ட்மேன் என்ற போஸ்ட் கிடைச்சது,
1: த்ரூ TNPSC
0: எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக. இப்போ இப்பொழுது TNPSC பண்ணிவிட்டார்கள்,

0: அவங்க கூட அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை வரைய முடியாது. சர்வேஸ் ஃபீல்டுக்கு போய் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து வெறும் நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க, லெஃப்ட் ரைட்டுன்ட்டு இருக்கும், அந்த லேடர் என்று சொல்லுவார்கள், ஏ டு பி 6.5, ரைட் சைடு 3.1, 8.9, லெஃப்ட் 2.9, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸை, நியூமெரிக்கல் டேட்டாஸை வச்சு தான் இந்த ஸ்கெட்சை வரைவாங்க.
1: ஆக்சுவலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க அரித்மெட்டிக்கில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு. ஆனால் அரித்மெட்டிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல, மற்றபடி நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க.
2: இதுவரை நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். பிரதாப். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் அனுபவப் பேழை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 2:55 30 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் 6 சென்டிமீட்டர், சிவலோகம் 5 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, சித்தாறு 1, நாலுமுக்கு, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, திருநெல்வேலி மாவட்டம் மூத்த ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் ஏழுமலை, கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம், தேனி மாவட்டம் பெரியகுளம், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, கோமுகி அணை, அவலாஞ்சி, எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் களியால், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், பெருஞ்சாணி அணை, திருப்பரப்பு, திண்டுக்கல், அடையாமடை, கள்ளக்குறிச்சி, புத்தனணை, சிட்டம்பட்டி, பார்வோட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சாத்தியார், கலைநல்லூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், சிவகங்கை, வீரகவூர், மேல்பவானி, பிளவக்கல் பெரியாறு அணை, தூத்துக்குடி தலைவாசல், தூத்துக்குடி ரயில்வே சந்திப்பு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ், அதிகளவு வெப்பநிலை திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின்

0: ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் அதிக வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 மற்றும் 7.6 கிலோமீட்டர் இடைப்பட்ட பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை அடுத்துள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திண்டுக்கல், தேனி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.8 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். தாவேக்கா ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக்க அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மல்தோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 1வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று கெம்ஸ்போரில் நடைபெறுகிறது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 3:02.
3: உதவி ஆர் பிரதாப் நிகழ்ச்சி.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
5: ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்று பற்களின் ஆரோக்கியம் குறித்து பல் மருத்துவர் டாக்டர் செல்சியா புளோரன்ஸ் அவர்களுடன் நேர்முகம்.
4: பகுதி 2,
5: இடம்பெற கேட்கலாம்.
4: நேர்களே, கடந்த வாரம் நம்மளோட ஹெலோ ஊட்டி நிகழ்ச்சியில பல் மருத்துவர் டாக்டர் செல்சியா புளோரன்ஸ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. பற்களோட வகைகள் என்ன இருக்கு, பற்களில் காமனாக ஏற்படுற பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்வியலில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணுறதுனால பற்கள் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் தொடர்ந்து நம்ம பல் துலக்கும் முறை. நம்ம நினைக்கலாம் இது வந்து ஒரு சின்ன விஷயம், ப்ரஷ் பண்ணுறதுல என்னத்த முறை இருக்குது.

0: ஆனா அந்த மாதிரி இல்லாம அந்த பல் துலக்கும் முறை கூட நம்மளோட பற்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதையும், என்ன மாதிரியான ப்ரஷஸ் இருக்கு, அதாவது டைப் இருக்கு அப்படின்றத பத்தியும் நிறைய விஷயங்கள் பேச போறோம்.
1: ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல நினைக்கிறேன் சயின்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் பல் வந்து மேலிருந்து கீழே சுத்தம் பண்ணும்
0: ஆமா
1: அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனா அது
0: ஆமா
1: எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்டா விரல் விட்டு என்ற அளவுக்கு
0: ஆமா
1: தான். நானுமே எங்க வீட்டுல சொல்லுவேன் இந்த மாதிரி மேல இருந்து கீழே
0: வேலைக்கு
1: தான் பல் விளக்கணும், ஆனா சைட்ல இப்படிதான் நமக்கு லெஃப்ட் டு ரைட்
0: லே
1: ரைட் டு லெஃப்ட்
0: ஆமா
1: தான் ப்ரஷ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ப்ரஷிங் டெக்னிக் பத்தி சொல்றேன்னு சொன்னப்போ தான் எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அது எந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா இதுல என்ன ஆயிர போகுது, ஏன்னா எங்க வீட்டுல சொல்றப்பவுமே அவங்க எடுத்த வாய்க்கு கேட்கறது எப்படினாலும் சுத்தம் தான் ஆக போகுது, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
0: நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரஷிங் டெக்னிக்னாலே வந்து ஒன்றா அது வந்து நம்ம சர்க்குலர் மோஷனில் பண்ணணும், இல்லைனா மேலே கீழே அப் அண்ட் டவுன் மோஷனில் தான் பண்ணணும். பேக் அண்ட் ஃபோர்த், அதாவது ரைட்டு லெஃப்ட் அந்த மாதிரி பண்ணோம்னா, இப் ரைட்டு லெஃப்டில் பண்ணும்போது நம்மளுடைய ஈறுகளுக்கும் பற்களுக்கும் இடையில இருக்கிற உணவுப் பொருட்கள் வந்து சரியாக சுத்தம் ஆகாமல் விட்டுரும். அதனால தான் வந்து முக்கியமாக சைடு, அதாவது ரைட்டு லெஃப்டில் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் இல்லைனா மாடிஃபைட் பாஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரஷ்ஷை வந்து 45 டிகிரீஸில் வந்து வச்சுக்கணும். அதாவது நம்ம ஈரும் பல்லும் வந்து காண்டாக்டாக ப்ரஷ்ஷில் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய ப்ரஷ்ஷை வந்து சர்க்குலர் இல்லைனா அப் அண்ட் டவுன் மோஷனில் வந்து மூவ் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி இருக்கிற மூணு பல், அடுத்த சைடில் இருக்கிற மூணு பல், அப்புறம் சைடில் இருக்கிற மூணு பல்னு நம்ம வந்து முன்னாடி தெரிகிற சர்ஃபேஸ், அதாவது நம்ம பார்க்கும்போது எந்தெந்த ரீஜன் தெரியுதோ அந்த ரீஜனை வந்து ஃபஸ்ட்டு இந்த மோஷன், அதாவது சர்க்குலர் இல்லைனா அப் அண்ட் டவுன் மோஷனில் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம பற்களுக்கு உள்ளே இருக்கு இல்லைங்களா, அதாவது நாக்கு அப்புறம் மேலன்னு இருக்கிற சைடு, அந்த அந்த ரீஜனை வந்து நம்ம ப்ரஷ்ஷை வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணணும். அதுவும் அதே மாதிரி சர்க்குலர் இல்லைனா அப் அண்ட் டவுன் மோஷனில் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பற்கள், முன்பற்களோட உள்பகுதி, ஃபஸ்ட்டு வந்து வெளியே எல்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டோம், அடுத்து வந்து நாக்கு மேலன்னு இருக்கிற சைடை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முன்பற்களோட உள்பகுதியை வந்து ப்ரஷ்ஷை வந்து திருப்பி வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடிக்கிறக்கு உதவுது இல்லைங்களா ஒரு சர்ஃபேஸ், அதாவது அந்த பற்களோட மேல் பகுதி, அதை வந்து அக்லூஷல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவை வந்து ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வாயை வந்து நல்லா தண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் மவுத் வாஷ் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணோம்னா வந்து நம்ம பற்கள் வந்து எப்போவுமே நீட்டாக நல்லா க்ளீனாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளாஸ், அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய பற்களை வந்து சுத்தமாக வச்சுக்கலாம்.
1: இப்போது ப்ரஷிங் டெக்னிக் நிறைய பேர் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஆனால் அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம நேயர்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது கால்சியம் நிறைய இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரியெல்லாம் நம்மளோட பற்களை அஃபெக்ட் பண்ணும், அது எந்த மாதிரி நம்ம பாதுகாக்கலாம்?
0: ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ப்ரஷிங், இதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படை, ஒரு பேசிக்கான ரீசனாக இருக்குது. நம்மளுடைய ஓரல் ஹைஜீன் வந்து நல்லா இருந்துச்சுனாலே வந்து நம்மளுடைய பற்கள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இம்ப்ராப்பர் ப்ரஷிங் அப்புறம் புவர் ஓரல் ஹைஜீன்லேருந்து தவிர்த்துட்டோம்னாலே, அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்லா பற்களை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக நம்ம பற்களை வச்சுக்கிட்டோம்னாலே வந்து நம்மளுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரெண்டு டைம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக் எல்லாம் பண்ணோம்னாலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைலே வந்து நம்மளுடைய பற்களை வந்து நிறையா சொத்தையோ இல்லை இந்த ஈறு வீக்கம் துர்நாற்றம் இதெல்லாம் வராமல் வந்து தடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சாக்லேட் இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு பற்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆல்கஹால் பாக்கு இந்த போடுறவங்களுக்கு மட்டும்தான் பற்கறைகள் வந்து ஏற்படும்னு பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டீ காஃபிலாம் நிறையா குடிக்கிறவங்களுக்கும் கூட வந்து இந்த பற்கறைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டீ காஃபியில் வந்து டேனின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்டேஷன், அதாவது ஒரு இது இருக்கும், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம டீ காஃபி அதிகமாக குடிக்க குடிக்க நம்மளுக்கு வந்து அது போய் நம்ம பற்களில் படிஞ்சு அது வந்து நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த கூடியதாக வந்து இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி டீ காஃபிலாம் வந்து நிறையா குடிக்காமல் அவாய்ட் பண்ணிட்டோம்னாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம் டிசீஸ், ஈறு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதே சொன்ன மாதிரி நீட்டாக பல்லு விளக்கி அந்த இன்டர்டென்டல், அதாவது பல் இடுக்குகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா உணவுப் பொருட்களையும் வந்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து சரியாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, சில பேர் வந்து பற்களை வந்து அவங்களே கடிச்சுக்குவாங்க, பல் கடிச்சிட்டே பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சில ஓரல் அப்ளையன்சஸ்லாம் வந்து இருக்குது, அதை வந்து நம்ம பிரக்ஸிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓரல் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க வந்து அதை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா நம்மளுடைய பற்கள் எனாமல் தேய்மானத்துலேருந்து அதை வந்து அதை கம்மி பண்ணிக்கலாம். அது மூலியமாக வந்து நம்ம பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரான டென்டல் செக்அப். இந்த ரெகுலரான டென்டல் செக்அப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, என் வாய் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்மளே கற்பனை பண்ணி நினச்சிட்டாலுமே கூட நம்ம போய் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த சொத்தப்பல்லாம் வந்து நாங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம், அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ரேல பார்த்தோம்னா அது அவ்வளோ டீப்பாக போய் அது சீல் வைக்கிற நிலைமைக்கே வந்து இருக்கிற மாதிரி போயிருக்கும். இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி ரெகுலராக செக்அப் பண்ணிட்டோம்னா இந்த சின்ன பிரச்சனை வந்து நம்ம அவ்வளோ பெருசாக ஆக விடாமல் வந்து பார்த்துக்கலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போது டீ காஃபி பற்றி சொன்னீங்க இல்லைங்களா, அது நம்ம நீலகிரி நம்ம ஊட்டியில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
2: இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: தளபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்புல எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்கள் அந்த பாடலை கேட்டும் நேர்களே. நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில பற்களின் ஆரோக்கியம் குறித்து கடந்த வாரமும் இந்த வாரமும் நிறைய விஷயங்கள் நம்ம பல் மருத்துவர் டாக்டர் செல்சியா ஃப்ளோரன்ஸ் அவங்க கூட கேட்டுட்டு இருக்கோம். முக்கியமா நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு டீ காஃபி இல்லாம இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டெய்லி ருட்டீன் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம்.
1: இப்போ எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க ஒரு நாளைக்கு ஒரு 10-12 டீ காஃபி கண்டிப்பாக குடிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் கவுண்ட் மாதிரி, அதுக்கு மேலேயும் போகலாம். எந்த அளவுக்கு பற்களை பாதிக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லோரும் என்ன நினச்சிக்குவாங்கன்னா அது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி, அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. இப்போவுமே கொஞ்சம் வயசானவங்க அவங்க ஒரு மூட நம்பிக்கை
2: இருக்க முடியாது,
1: அதுதான் அது இல்லாம இருக்க முடியாது. பிளஸ் அவங்க வந்து அதுதான் உடம்புக்கு நல்லது. இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் வர குடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்ப எங்க வீட்லயுமே பாத்தீங்கன்னா என்னோட குழந்தை அவன் சாப்பிடலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டீ எடுத்துட்டு போவாங்க. நான் கொடுக்கவே விட மாட்டேன், சும்மா தொட்டு கூட வைக்க விட மாட்டேன். ஏன்னா அது இப்போ வந்து சும்மா ஒரு டிராப் தானே அப்படின்னு பழகுறது, அது நாலு அடைவுல எப்படி ஆயிடும்னா அது ஒரு ஹாபிட் மாதிரி
2: இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நம்ம அந்த ஆல்கஹால் சிகரெட் பத்தி எல்லாம் பேசினோம், அவங்களுக்கு அந்த டைம் வந்து அது இல்லாம இருக்க முடியாது. அது

0: அப்போ நமக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம சாப்பாடு மாதிரி ஆயிடும். அதே மாதிரிதான் நம்ம ஊட்டி மக்கள், முக்கியமா நம்ம நீலகிரியில இருக்கவங்க, அது குளிர் காரணத்தினாலயா இல்ல இங்க நமக்கு அது ஈஸியா கிடைக்குதுன்றதுனாலயே தெரியல, அது அவங்க ஒரு ஹாபிட் கண்டிப்பாக அது
1: நாமக்கல்ல படிச்சேன் அங்கேயே வந்து அவ்வளவு பேர் என்னன்னா, நான் டீ நிறைய குடிச்சிட்டு அதனால ஸ்டெயின்ஸ் ஆயிடுச்சு, அந்த ஸ்டெயின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். டீ நிறைய காஃபி, சில பேர் வந்து காஃபி நான் நிறைய குடிக்கிறேன் அதனால வந்து இந்த ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணும் அப்படின்ட்டே வந்து அந்த ரீஜன்லேயே வந்து அவ்வளோ பேர் வராங்க. இங்கே வந்து சொல்லவே வேண்டியது இல்லை, கண்டிப்பாக டீ இல்லாமல், அதுவும் இந்த சூட்டுக்கு வேற வழி இல்லை, குடிச்சுதான் ஆகணும். ஸோ வந்து நம்ம பெஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது, அப்படி அவாய்ட் பண்ண முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டீ காஃபி வந்து எடுத்துக்கிட்ட உடனே நம்ம வாய் வந்து கொப்பளிச்சிட்டோம்னாலே வந்து அந்த ஸ்டெயின்ஸ் வந்து டக்குன்னு, இப்போ வந்து நம்ம டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே இருந்தோம்னா தான் அந்த ஸ்டெயின்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் போய் நம்ம பல்லில் படிஞ்சு அது வந்து ஸ்டெயின் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம இந்த டைம் கொடுக்காம டக்குன்னு டீ காஃபி குடிச்சு முடித்த உடனே நம்ம மவுத்தை வந்து வாஷ் பண்ணிட்டோம்னாலே அந்த ஸ்டெயின்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து வாஷ் ஆகி போயிடும். ஸோ நம்மளுக்கு டீ குடித்த மாதிரி ஆயிரும், நம்ம பற்களை பாதுகாத்த மாதிரி ஆயிரும். ஸோ டீ காஃபி குடிக்கிறது தப்பில்லை, இருந்தாலும் வந்து நம்ம உடனே நம்ம வாயை வந்து கொப்பளிச்சிட்டோம்னா இந்த ஸ்டெயின்ஸுங்கிறதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி புகைப்பிடிக்கிறது, குடிப்பழக்கம், இதெல்லாம் தான் கெட்ட பழக்கம், எனக்கு வேற எந்த கெட்ட பழக்கமே இல்ல, என்ன டீ அடிக்கடி குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து நமக்கு ஈக்குவலா நம்ம பற்களை அஃபெக்ட் பண்ணுதுன்றப்போ நம்ம அந்த விஷயத்திலயுமே கவனமா இருக்கணும். அடுத்ததான் இப்போ இந்த இம்பாக்டட் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுங்களா?
1: இம்பாக்டட் டூத் இதை வந்து எப்படி காமனா சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஞானப்பல் இல்லைன்னா அறிவுப்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஞானப்பல் அறிவுப்பல் வந்து நம்ம வாயிலேயே கடைசியா நான் சொல்லியிருந்த 17 to 21 வயசுக்குள்ள எல்லா நிரந்தர பற்களுமே வளர்ந்து முடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கடைசியா நம்மளுக்கு வளரக்கூடியதான பல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஞானப்பல், அதுதான் வந்து நம்மளுக்கு கடைசியாக வளரும். இப்போ இந்த பல் வந்து எதனால, மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே, நான் காலேஜ் படிக்கையிலேருந்து எனக்குமே இருந்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்டட் டூத். இது எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசி கடவா பற்கள் வந்து முன்னாடி இருக்கிற கடவா பற்களில் இடிச்சிட்டோ இல்லை வந்து அது அந்த பல் மேலே வர முடியாமல் ஒரு திக்கான போன்லேருந்து தானே பல் வெளியே வரும். ஸோ அந்த போன் வந்து பின்னாடி போக போக டென்ஸ் அதிகமாயிட்டே போகிறதுனால, அந்த பின்னாடி இருக்கிற போனுடைய டென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பல் வந்து வெளியே வர முடியாமலையோ இல்லை ஈறுகளே வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப கெட்டியாக இருக்கும்போது அந்த பற்கள்னால வெளியே வர முடியாது. ஸோ இந்த எல்லா பற்களையுமே இம்பாக்டட் டூத்துன்னு சொல்லிட முடியாது, அதனோட ஏஜ் லிமிட்டை தாண்டியும் அது வெளியே, அதாவது 17 to 21 இயர்ஸ்க்குள்ளே இந்த பல் வந்து வெளியே வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதையும் தாண்டி இந்த பல் வந்து வெளியே வரலை அப்படின்னு சொன்னோம்னா தான் வந்து அதை வந்து இம்பாக்டட் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஞானப்பல், அந்த கடைசி பல்லுக்கு தான் வந்து காமனாக வரக்கூடியதாக இருக்கும். அந்த கெனைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கூட இம்பாக்டடாக இருக்கும். அதனால் அது வந்து அதனோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பல்லை விட கம்மியானதாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதில் எந்த ஒரு வலியோ வீக்கமோ இல்லைன்னா வந்து நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். ஒருவேளை சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இடம் வந்து வீங்கிட்டு நம்மளால வாயை கூட நல்லா ஓப்பன், ஏன்னா அது இருக்கிறதுலே கடைசியாக இருக்கிறது, நம்ம வாயை திறக்கும் போது அந்த ரீஜன் தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், வாயை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பல் வந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நல்லா வீக்கம் வீங்கிட்டு நல்லா ரெட் கலராக வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி வீங்கிட்டு வாயை திறக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த பல்லை கண்டிப்பாக எடுத்துதான் ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லை வந்து சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே பேசிக்காக ஒரு எக்ஸ்ரே எடுத்துருவாங்க. எக்ஸ்ரே எடுத்துட்டு அதில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த பல் வந்து எதனால வெளியே வராமல் இருக்குது, எந்த ஆங்கிளில் வந்து பல் மாட்டிகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டென்டிஸ்ட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பல்லை வந்து எடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வலி வீக்கோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன் அப்படி ஒருவேளை வலி வீக்கம் இல்லைன்னா வந்து அதை விட்டுறலாம். இந்த பல்லை வந்து ஏன் இந்த மாதிரியான இம்பாக்ஷன் வந்து நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் அதாவது பழங்காலத்தில் வந்து நம்மளுடைய உணவுப் பொருட்கள் நம்மளுடைய பழக்கம்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஆதி காலத்து மனுஷங்க வந்து வாயில தான் வந்து நல்லா மென்னு மென்னு சாப்பிடுவாங்க, நல்லா ஹார்டான பொருட்கள் வேக வைக்காம சாப்பிட்றது. இந்த பழங்காலத்து மக்கள்லாம் அப்படிதானே சாப்பிட்டு இருந்தாங்க, நல்லா வேக வைக்காத பொருட்கள் சாப்பிட்றது, நல்லா ஹார்டான சப்ஸ்டன்ஸ் வந்து சாப்பிடும்போது இந்த எவல்யூஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பல்லு தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம போக போக போக நம்மளுடைய நம்ம எப்படி எவால்வேஷன் ஆயிருக்கோம்னா, அந்த பல்லு நம்மளுக்கு, ஏன்னா நம்ம வந்து ஜூஸு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹார்டாக நம்மளுக்கு கடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, தேவையில்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெதுவாக நம்ம சாஃப்டான சப்ஸ்டன்ஸே வந்து சாப்பிட்ருக்கிறதுனால அந்த பல்லினுடைய தேவை இருக்கிறது இல்லை. ஸோ அதனாலையும் கூட இந்த மாதிரி ஒரு தியரிஸ் தான், இந்த மாதிரி ஒரு தியரி இருக்குது. ஸோ அதனோட தேவை இல்லாதனால நேச்சரே வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த யானைக்கெலாம் வந்து தந்தம் அதுவே அழிஞ்சிட்டு வருது, அந்த மாதிரி தான் நம்மளுடைய பற்கள் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாதனால அந்த பற்களை வந்து அது வெளியே வராமல் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பல்லு சைஸு பெருசாக இருக்கும், அவங்களுடைய ஜாபோன் அதாவது தாடோடைய சைஸு வந்து சின்னதாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கும் வந்து இந்த பற்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த ஈறு வீக்கம் அந்த மாதிரியானதெல்லாம் ஏற்படக்கூடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் டிஷ்யூ கவரேஜ்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த என்னென்னா அந்த இடத்துல வந்து இந்த ஈறு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலோ, அந்த இடத்துல போன் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இதை வந்து சின்ன ஒரு மைனர் சர்ஜரி மாதிரி பண்ணி எடுப்பாங்க, அது வந்து பெருசாக பயந்துக்கக்கூடிய மாதிரியெல்லாம் இருக்காது. அதை கரெக்டாக அவங்க ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ரேல பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க, இது வந்து என்ன பல்லு கூட காண்டாக்ட் இருக்கா, இல்லை எலும்பு இதாக இருக்கா, இல்லை சாஃப்ட் டிஷ்யூனால் இதாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மைனர் சர்ஜரி மூலமா வந்து அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை வந்து இந்த மாதிரி பல்லு வலி வீக்கம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம அதை எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப வாயவே திறக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அந்த சுடுதண்ணியில், எல்லோரும் கேள்விப்பட்ட இதே தான், வெதுவெதுப்பான தண்ணி, கொதிக்கிற தண்ணி இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியில் வந்து கல் உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டே வரணும். ஒருவேளை வீக்கம் இருந்துச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மூணு நாள் ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுத்துருவாங்க. ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த வீக்கம் வாய் வந்து நல்லா திறக்க முடியும். ஏன்னா வந்து கடைசி பல் இருக்கிறதுலே கடைசி, ஸோ நம்மளுக்கு வந்து அதை எடுக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு அந்த வீக்கமோ வாயை வந்து நல்லா திறக்க முடிஞ்சாதான் வந்து டாக்டர்ஸ்னால அது அந்த பல்லை எடுக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் தருவாங்க. அப்போ ஆன்டிபயோட்டிக் தரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வீக்கமும் அந்த வாய் திறக்க முடியாததெல்லாம் வந்து சரியாயிடும். அப்போ அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஓ இவ்வளோதானா சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த மூணு நாள் மாத்திரையோடவே வந்து நிறுத்திக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையோட எஃபெக்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மறுபடியும் வந்து அந்த வலியும் வீக்கமும் ஏற்படும். ஆனால் அப்போ மறுபடியும் நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்கு அந்த இதே தான் ப்ரொசீஜரே மறுபடியும் மூணு நாளைக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து நீடிச்சிட்டே போகும், டிலே ஆகிட்டே போகும். ஸோ அப்படி நம்ம வந்து தவிர்க்காமல், சரி பல்லு சரியாயிடுச்சு தானே அப்படிங்கிறது நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல் டக்குன்னு வந்து நம்ம போய் பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க மூணு நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வலி வீக்கம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் அடுத்த நாளே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வலி மேலும் வராமல் நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும்.
0: கண்டிப்பாக, ஏன்னா இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பழக்கம். ஒரு தலைவலியா இருக்கலாம், இல்ல ஒரு காய்ச்சலா இருக்கலாம், குடுக்கிற அந்த ஃபுல் டோஸை வந்து அவங்க கம்ப்ளீட்டே பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் அந்த டேப்லெட் போடுவாங்க, அடுத்த நாள் எனக்கு சரியாயிடுச்சு இதுக்கு மேல வேணாம். எல்லா இடத்துலயுமே வாங்குற மாத்திரை பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி எங்க போகுதுன்னு தெரியாது, சும்மா கிடக்கும். என்னைக்காவது ஒரு நாள் சரி அடுத்த டைம்க்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு வைப்பாங்களே தவிர, அந்த ஃபுல் டோஸை கம்ப்ளீட் பண்ற ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு இல்லை. அந்த ஒரு முழு டோசேஜை எடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்க மூணு நாள் போட்டதுக்கு அப்புறமாவும் அதை கண்டினியூ, அந்த ப்ரொசீஜர் கண்டினியூ பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டே இருக்கோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: ஏ ரஹ்மானோட இசையமைப்பில் எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்துல இருந்து கார்த்திக் கோபிகா பூர்ணிமா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே.
1: இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷிங் டெக்னிக் பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா, அதில் எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் வருது இல்லைங்களா, அதில் வந்து என்ன மாதிரியான டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், எந்தெந்த கட்டத்தில் என்ன மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா?
2: ஸோ இந்த ஹோலாக பார்த்தோம்னா ப்ரஷ்ஷை வந்து ரெண்டு டைப், அதாவது மேனுவல் பவர்டு அப்படின்னு வந்து ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க. மேனுவல்னா வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறதான டூத் ப்ரஷஸ், அதை வந்து மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர்டுங்கிறது வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மேனுவல் டூத் ப்ரஷ்ல பார்த்தீங்கன்னா மூணு டைப்ஸ் இருக்கு, நாலு டைப்ஸ் இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லு விளக்கக்கூடிய அந்த ப்ரஷ் பிரிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அதை நாலு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஹார்டு, மீடியம், சாஃப்ட், எக்ஸ்ட்ரா சாஃப்ட் இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா சாஃப்ட் அப்புறம் சாஃப்ட் அப்படி இருக்கக்கூடிய பிரிஸ்டல்ஸை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்துறதுக்கு ஓகேவானது ஒன்று. இது வந்து மோஸ்ட்லி யார் யாருக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈருவீக்கம், இந்த ஜிஞ்சைவைட்டிஸ், பெரியோடான்டைட்டிஸ்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி இந்த எக்ஸ்ட்ரா சாஃப்ட் இல்லைனா சாஃப்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான பிரிஸ்டல்ஸ் இருக்கிற ப்ரெஷ்ஷாக பார்த்து யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீங்கி அந்த இடத்துல ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இந்த ஈர வீக்கம் இருக்கிறவங்க வந்து இந்த சாஃப்ட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சாஃப்ட் பிரிஸ்டல்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறது இது பண்ணலாம். இந்த சர்ஜரிஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஈர வீக்கம் இருக்கிறவங்களுக்கு, இந்த பல் எடுத்தவங்க, இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி பல் எடுத்தவங்க, இந்த வேற ஏதாவது மேஜராக ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு வந்து வாயிலையும் வந்து அடிபட்டிருக்கும், இந்த வாய் எலும்பு உடஞ்சி போய் அங்கே வாயில் பிளேட் வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்ஸுக்கும் கூட இந்த சாஃப்ட் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் பிரிஸ்டல்ஸ் இருக்க பேஸ்ட்டை தான் வந்து எல்லா ப்ரெஷ்ஷை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம், மீடியம் பிரிஸ்டல்ஸ் இருக்கிற பேஸ்ட்டை வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதான ஒரு இது, ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டாகவும் இல்லாமல் ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். ஸோ இதை வந்து நார்மலாக எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹார்டாகவோ ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தோ விளக்காமல் நம்ம வந்து ப்ரஷிங் டைம் எப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்னா, அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே ப்ரஷ் பண்ணி ரொம்ப ஹார்டாக ப்ரஷ் பண்ணாமல் கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரிஸ்டல்ஸ், இந்த ஹார்ட் பிரிஸ்டல்ஸை மோஸ்ட்லி யாருமே ரெஃபர் பண்ணுறதில்லை, ஏன்னா வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து அது ஈறு மேலே வச்சு நம்ம கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணோம்னாலே அது வந்து நம்மளுடைய ஈறுகளுக்கும் வந்து கெட்டது, நம்ம பற்களை வந்து தேய்க்கக்கூடியதா, அதாவது ஈறு தேய்மானம் ஆகிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹார்ட் பிரிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய எனாமல் பார்ட் வந்து வீக் ஆகி நம்மளுக்கு வந்து மேற்படியான அந்த பற்கூச்சம் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பவர்ட் ப்ரஷ், அதுதான் வந்து இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ்னு சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து மூணு டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டிங், ரொட்டேட்டிங், அப்புறம் வந்து வைப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லி மூணு. இது வந்து நம்ம நான் வந்து இந்த ப்ரஷிங் டெக்னிக்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த மேனுவல் ப்ரஷ்ஷுக்கு வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இந்த பவர்டு, அதாவது இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதுவே வந்து மோஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதுவே நம்ம வாயை வந்து க்ளீன் பண்ணிடும். இந்த ஆக்சிலேட்டிங், ரொட்டேட்டிங் இது என்ன பண்ணுன்னா சர்க்குலர் இல்லைனா வந்து அப் அண்ட் டவுன் மோஷனில் வந்து வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தி நம்மளுடைய பற்களை தானாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது இந்த பவர் ப்ரஷ் எல்லாமே வந்து நல்லது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டிங், இதை வந்து இது வந்து சோனிக் அல்ட்ராசோனிக்னு வந்து ரெண்டு வைப்ரேஷன் வந்து காஸ் பண்ணும். இதுவும் அதே மாதிரி வைப்ரேஷனை வந்து காஸ் பண்ணி நம்மளுடைய பற்களில் இருக்கிற அழுக்கை வந்து அதுவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். நம்ம வந்து மோஷன், அதாவது இந்த சர்க்குலர் மோஷனில் மூவ் பண்ணணும், அப் அண்ட் டவுன் மோஷனில் மூவ் பண்ணணும்னு கிடையாது, அவங்களே வந்து அதில் இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ப்ரஷ்ஷை அந்த இடத்துல வச்சோம்னாலே அதுவே மோஷன் வைப்ரேஷன்லாம் க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
0: நிறைய நேரத்தில் நம்ம ஒரு ப்ரஷ் வேணும் இல்லை பேஸ்ட் வேணும் அப்படின்றப்போ கடைக்கு போவோம். அந்த டைமில் நம்ம கண்ணில் எது படுதோ கைக்கு கிடைக்கிறத வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் நமக்கு தெரியாது அந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படலாம் அப்படின்னு. இப்போது நம்ம வந்து தினமும் ரெண்டு நேரம் பல் துலக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாகவே தான் இருக்கும். அப்படின்னாலும் சில நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை நம்ம பேஸ்ட்டாக இருக்கட்டும், அது கூட நம்மளோட பற்களின் ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: உயிரை திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இசையமைப்பில் ஸ்ரீனிவாஸ் குரல் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. இன்றைக்கி நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயும் முக்கியமாக சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம நினைக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம்.
1: இப்போ ப்ரஷ் பத்தி இத்தனை விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்டரியான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இந்த வேப்பங்குச்சியில பல் விளக்குறது, லெமன், உப்பு, இந்த மாதிரி கறித்தூள் வச்சு பல் விளக்குறது, இந்த மாதிரி வந்து பழகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் வச்சு இன்னும் பல் விளக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிராண்டிங் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி சார்கோல் டூத் பேஸ்ட், அதுக்கப்புறமா லெமன் ஆட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமா டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்றாங்க. இப்போ இதுல வந்து எது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது, இப்போ நம்ம பழைய காலத்துல அவங்க யூஸ் பண்ண அந்த மாதிரி நேச்சுரலா கிடைச்ச விஷயங்களா, இல்ல இந்த டூத் பேஸ்டா, இல்ல ரெண்டுமே எஃபெக்டிவ்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்?
2: சொல்லப்போனால் வந்து ரெண்டுமே எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து நேச்சுரல் ரெமெடிஸை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஃபுல்லாக உப்பு கண்டென்ட் இருக்கிறதா வச்சு இது பண்ணாங்க, இல்லைன்னா வந்து இந்த லெமன் அந்த மாதிரிலாம் யூஸ். இப்போ இருக்கிற டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதேவே வந்து மாடிஃபை பண்ணி தான், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கறி இதை வச்சு சார்கோல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு உப்பு இருக்கிற டூத் பேஸ்ட். பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம டூத் பேஸ்ட் வந்து பார்க்கறக்கு எப்படி இருக்கணும்னா ஒயிட் கலரில் இருக்கணும். ஒயிட் கலரில் இருக்கிற பேஸ்ட்டை தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அந்த டூத் பேஸ்ட் மூலமாக நிறையா நுரை வரணும். அப்படி நுரையே வரல அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணுறதே வேஸ்ட். ஸோ நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம ப்ரஷ் பேஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் இருக்கணும். நிறைய ஃபோமிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, அந்த நுர வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடியது வந்து ஃபோமிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நுர வர்ற பேஸ்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்றது வந்து பெஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பட்கூச்சம் வந்து

0: அதிகமாக இருக்குது, இதுக்கு வந்து இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், அந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பேசிக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம எப்பவும் போல் ப்ரஷ் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு எந்த பற்களில் கூச்சம் இருக்கோ அந்த பல்லில் வந்து நம்மளுடைய பேஸ்ட், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டேவே வந்து ஒரு பட்டாணி அளவு, அதாவது பட்டாணி அளவு நம்ம விரலில் எடுத்துக்கணும். விரலில் எடுத்துட்டு பல்லு விளக்கி வாய் கொப்பளிச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து எந்த பல்லை கூச்சம் இருக்கோ அந்த பல்லை வந்து லைட்டாக நம்ம விரலை வச்சு மசாஜ் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எல்லா சைடுமே எல்லா சர்ஃபேஸுமே கவர் ஆகிற மாதிரி நம்ம மசாஜ் பண்ணிட்டோம்னாலே அந்த பல் கூச்சம் வந்து கம்மியாகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. இதுக்காக வந்து போய் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உப்பு இருக்கிற பேஸ்ட்டு சார்கோல் இருக்குது அந்த மாதிரிலாம் தேடணும்னு அவசியம் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து பேசிக்காக ஒயிட்டாக இருக்கணும், நல்லா ஃபோம் அதாவது நொர வரக்கூடியதான பேஸ்ட்டாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து அது நல்லதான பேஸ்ட்டாக தான் இருக்கும்.
1: கண்டிப்பாக இப்போ வந்து மக்களோட இந்த ஆரோக்கிய குறைபாடுகளில் நிறைய பேர் வந்து அது பணமாக்குற வழியாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, பற்கூச்சத்துக்கு அந்த பேஸ்ட் வைக்கிறது, அதுக்குன்னு தனியாக வந்து பேஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டே வந்து நம்ம ஒரு பட்டாணி அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணால் போதும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு போனாலும் பல்கூச்சத்துக்கு கொடுக்கற
0: தனியா
1: அந்த டூத் பேஸ்ட் வாங்கி போடுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க.
2: நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பற்களின் ஆரோக்கியம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஒரு பாடலுக்கு பிறகு குழந்தைகளோட பற்கள்ல நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்றத பத்தி பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள்ல எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோட இசையமைப்புல இந்த பாடலை கேட்டோம் நேர்களே.
1: இப்போ நம்ம ப்ரஷிங் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த அடல்ட் பற்றி மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. இப்போ நிறைய குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு அந்த பல் முளைக்கிற அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த டீத்திங் சொல்லுவாங்க, அந்த டைம்ல வந்து குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அடிக்கும், இந்த மாதிரி வயிற்று போக்கு இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லை மித்தா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பல்லு முளைக்கிறதுனால அந்த வயிற்று போக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அது ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்ல முடியுங்களா?
2: பல்லு முளைக்கும் போது இந்த காய்ச்சல் அப்படிங்கறது வந்து நார்மலான ஏன்னா வந்து நம்ம ஈறுகளை வந்து கிழிச்சிட்டு அந்த பல்லு வெளியே வரும்போது கண்டிப்பா அந்த காய்ச்சல் அந்த வீக்கம் அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது வந்து கரெக்ட் தான். இப்போ நம்மளுக்கே வந்து ஏதாவது ஒரு பல்லு புதுசா முளை நம்மளுக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த 12 வயசு 6 வயசுல எல்லாம் வந்து பல்லு முளைக்கும் போது அது ஏதோ ஒன்று வெளியே குத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் பல்லு முளைக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா குழந்தைங்கனால வந்து அதை சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பேசிக்காவே பல்லு வந்து வெளியே வர சமயத்துல அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நம்ம வந்து அந்த இடத்த வந்து கடிச்சுக்கிட்டோம்னாலோ இல்லை வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருளை வச்சு அமுத்தினோம்னாலோ வந்து அந்த வலி வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே தான் வந்து குழந்தைங்க வந்து சொல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் கிடைக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து வாயில் வச்சிடுறாங்க. ஸோ பல்லு முளைக்கிறதுனால இந்த லூஸ் மோஷன் இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதே சமயத்தில் வந்து அவங்க வந்து அந்த ரேண்டமாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கீழே கிடக்கிறத தூக்கி டக்குன்னு அந்த பல்லு முளைக்கிற இடத்துல அவங்க வச்சு அதை வந்து அதை அவங்களே கியூர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இதுக்கு தான் வந்து குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுது. அந்த அவங்க வந்து எதையாவது ஒன்று தூக்கி வாயில் வச்சிருவாங்க. ஸோ அவங்க கீழே அழுக்கில் இருக்கலாம், அங்கே வந்து நிறைய பாக்டீரியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக எதையாவது எடுத்து வாயில் வைக்கும் போது இந்த வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கு.
1: அதாவது அவங்களோட சூதிங்காக அந்த டைம்ல வைக்கிற பொருட்கள் இருக்கிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஓகே ஓகேங்க. அடுத்ததான் இப்போ குழந்தைங்களை பத்தியே தான். ரொம்ப குட்டி குழந்தைங்க ஒரு 6 மாசம் 7 மாசத்துலாம் பெருசா பல்லு வர ஸ்டார்ட் ஆகாது. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல ஒரு டென்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க இந்த பிரஸ்ட் ஃபீடிங்லயே வந்து இந்த வாய் சுத்தம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சில குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு 7-8 மாசத்துக்கு அப்புறம் மெதுவாக பல் முளைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னா எப்போ அவங்களுக்கு வந்து இந்த பல் துளக்க ஆரம்பிக்கலாம், ப்ரஷிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி சொல்ல முடியுங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி?
2: கண்டிப்பாக வந்து நம்ம அப்போ ப்ரஷ் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்க குழந்தைங்க அந்த சொன்ன மாதிரி நம்ம ப்ரஷ் ஃபீடிங்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது க்ளீன் ஆகிடும். ஸோ வந்து நம்ம கட்டாயமாக ப்ரஷ் பண்ணி ஆகணும், ப்ரஷ்ஷை வச்சு தான் பண்ணி ஆகணும்னா அது வந்து கிடையாது. நம்ம வந்து இல்லை எனக்கு என் குழந்தைக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விட்டே ஆவான் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நம்மளுடைய கைகள்லேயே வந்து லைட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அந்த க்ளீன் பண்ணி விடலாம். குழந்தைங்க இந்த 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கட்டாயமாக சாஃப்ட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சாஃப்ட் பிரஸ்டல்ஸ் இருக்கக்கூடியதான பிரஷ்ஷை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து மீடியம்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது, ஹார்ட்னா வந்து நம்மளுக்கே அது கெட்டது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மீடியம் அண்ட் ஹார்ட் பிரஸ்டல்ஸ் இருக்கிற பிரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணாமல் சாஃப்டாக இருக்கக்கூடியதான பிரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணணும்.

0: பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டே நம்மளுக்கு வந்து எப்படி பற்கூச்சத்துக்கு அந்த பட்டாணி சைஸ் பேஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணமோ, குழந்தைங்க 3 வயசு 6 வயசு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே அவ்வளோ அளவுக்கு தான் வந்து பேஸ்ட்டு. இந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் நிறச்சி பேஸ்ட்டு போட்டுட்டு தான் எனக்கு அப்போ தான் பல் சுத்தம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கானாலும் சரி நம்மளுக்கானாலும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பேஸ்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி நம்ம வாயை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்.
1: கண்டிப்பாக இது வந்து நிறைய பெற்றோர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2-3 பல்லு தான் அந்த குழந்தைக்கு வந்திருக்கும். அந்த குழந்தைய பிடிச்சி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அதில் பேஸ்ட், அந்த குழந்தைக்கு துப்பவும் தெரியாது. அப்படி இருக்கப்போ ஆமாம் அது முழுங்கிடுவாங்க. இது நல்லதா கெட்டதா? இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ பல் விளக்கலைனா அந்த பல் வந்து கரையாயிடும், சொத்தையாயிடும், ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கட்டத்தில் அந்த பல் வந்து விழுந்து முளைக்கும். அப்போ வந்து அந்த இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அதுவும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து எனக்கு எப்போ ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க ஃப்ரீயாக விட்டுருவாங்க, நம்மளும் ஃப்ரீயாக வளர்ந்துட்டோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. 6 மாதம் குழந்தைக்கு பல் விலைக்கு விடுறது, அதுக்கப்புறமா இப்போவே வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுற பேஸ்ட் யூஸ் பண்ணுறதெல்லாம் நிறைய பெற்றோருக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நீங்க நம்ம பண்பலையில நம்ம கூட கலந்துக்கிட்டு நிறைய தெரியாத விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, பல்ல பத்தின விழிப்புணர்வு சிலருக்கு இருந்தாலும் சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களே அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரஷிங் டெக்னிக்காக இருக்கலாம், இல்லை இம்பாக்டு டூத் அந்த கான்செப்டாக இருக்கலாம், அதுக்கப்புறமா வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி ட்ரீட் பண்ணலான்றதா இருக்கலாம், இப்போ கடைசியாக நம்ம பேசின அந்த குழந்தைகள் விஷயம் வரைக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மீண்டும் எங்களோட பண்பலையில் உங்களை நாங்கள் கண்டிப்பாக கூப்பிடுறோம். கண்டிப்பாக இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் பண்பலையில் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்காக நன்றி.
0: தேங்க்யூ.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை கண்டறிய இந்த கேம் ஷோ தாங்க விளையாட போறோம்.
3: ஓகே சூப்பரா. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம வந்து இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருக்கிறது நான் உங்கள் அர்ஜயாமு.
2: நான் உங்கள் அஜய் சதீஷ்.
3: ஓகே சதீஷ் சூப்பரா. இன்னைக்கு வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு 2 வாரங்களா நாங்க வந்து விளையாடிட்டு இருக்கோம். அதனால இப்ப நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு,
2: புதுசுங்க.
3: ஆமா நீங்க வந்து ஃப்ரெஷர். ஓகேங்களா? சோ எதிரும் புதிரும் ஆட்மேன் அவுட் அப்படின்றது வந்து இப்போ நேர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்காக நான் அதை வந்து சொல்றேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 வார்த்தைகள் கொடுப்போம். அந்த 4 வார்த்தைகளை ஏதாவது ஒன்று வந்து அந்த மற்ற 3 வார்த்தைகளுக்கு வந்து பொருந்தாம இருக்கும். ஓகேங்களா? மறைமுகமா ஏதாவது ஒரு காரணம் வச்சு பொருந்தாம இருக்கும். அது எது அப்படின்றத நம்ம நேர்கள் கண்டுபிடிப்பாங்க. அது கூடவே வந்து அதற்கான காரணம் என்ன, இந்த காரணத்தினாலதான் இது வந்து இது கூட பொருந்தல அப்படின்றதையும் நம்ம நேர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க.
2: கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போலயே.
3: ஆமா, ஒரு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ வந்து விளையாடிடலாங்களா?
2: கண்டிப்பா சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியுமான் பாப்போம்.
3: கேள்வி வந்து நான் கேட்கட்டுமா இல்ல நீங்க கேக்குறீங்களா?
2: நீங்களே கேளுங்க, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு.
3: ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் நாளை உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஓகே, முதல் கேள்வி உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கேரட், முள்ளங்கி, வெண்டைக்காய், பீட்ரூட்.
2: கேரட், முள்ளங்கி, வெண்டைக்காய், பீட்ரூட்.
3: ஆமா,
2: வெண்டைக்காய் தான்.
3: வெண்டைக்காய், சூப்பர். எதனால வெண்டைக்காய்
2: பாருங்க, கேரட் பீட்ரூட் எல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கும். நம்ம தலைவன் மண்ணுக்கு வெளியே இருப்பார்.
3: ஆஹா,
4: சூப்பர்.
3: ஓகே, பயங்கரம். அதாவது பரவாயில்ல, நான் கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் திணறுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாம் இல்லாம எடுத்த இடப்புக்கு ஒரே அடியில அவன் தான் வெண்டைக்காதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ இந்த மாதிரி தான் இருக்க போதும்.
2: ஓகேங்களா?
3: ஓகே, சோ தொடர்ந்து நம்ம லிசனர்ஸ்க்கு வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது
2: சொல்லிருக்கீங்களா?
3: கண்டிப்பாக. ஓகே நேர்கள், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கரெக்டான ஆன்சர் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா 9344910018 அப்படின்ற எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற எண்ணிற்கும், 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966781 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் விளையாடலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நேர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து நம்ம பேசிடலாங்களா? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க யாருங்க?

0: இருந்து
1: நான் தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மணிகண்டன். நம்ம நிகழ்ச்சியை கேக்குறீங்களா? அது எப்படி அமைய போகுதுன்னு தெரியுமா?
1: இருக்கிறேங்க, கேட்டுதான் இருக்கிறீங்க. என்ன முதல் நல்ல தெளிவா
0: கம்மியா கேக்குது அப்படிங்களா?
1: கெயின் கொஞ்சம் கம்மியா கேக்குது.
0: ஓகே ஓகே ஓகே. நம்ம கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா? சோ அதனால இருந்திருக்கும். ஓகே,
1: சூப்பர். காத்து அடிக்குது அதனால
0: இருந்திருக்கும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். சதீஷ் அவர்கள் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து கேப்பாரு. ஓகேங்களா?
1: சொல்லுங்க, முயற்சி பண்ணிரலாம்.
0: ஓகே
2: ஓகே. முதல் காலரா வந்திருக்கீங்க, எப்படி கஷ்டமா கேட்கலாமா கொஞ்சம் ஈஸியா கேட்கலாமா?
1: எப்படி வேணாலும் கேளுங்க, முயற்சி பண்ணலாம்.
2: எல்லாத்துக்கும் தயார் தான் அப்போ.
1: ஆமாங்க ஆமாங்க.
2: ஓகே ஓகே, உங்களுக்கான கேள்வி: எஸ்பி பாலசுப்ரமணியம், மனு, மலேசியா வாசுதேவன், யேசுதாஸ்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க எல்லாம் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க.
2: ஓகே,
1: இல்ல சாரி, மலேசிய வாசுதேவன் மலேசியில இருந்து வந்தவங்க. இவங்க மூணு பேரும் இந்தியாவை சேர்ந்தவங்க நினைக்கிறேங்க. மனோ,
2: இப்படி ஒரு விளக்கத்தை உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கல. ஓகே, சரியான பதில் சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
2: நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம், மனு, மலேசிய வாசுதேவன் இவங்க மூணு பேருமே திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. யேசுதாஸ் அவரு திரைப்படங்கள்ல நடிக்கல. எஸ்,
1: சரிங்க சரிங்க. அப்படி கோணத்துல நான் யோசிக்கல.
2: ஓகே, அழைத்ததுக்கு நன்றிங்க.
1: நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
0: ஓகே, மலேசிய வாசுதேவன் அப்படின்னு நீங்க வந்து அந்த சர்நேமோட வச்சதுனால அவர் வந்து கன்ஃபியூஸ்
2: ஆயிட்டாரு.
0: பரவாயில்ல, புதுசு ஃப்ரெஷ்ஷியர்னு சொன்னீங்க. ஓகே சரி, அடுத்த நேயர் யாரேங்கிறதுன்னு பாத்திரலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க யாரேங்கிறது?
3: சத்யநாராயணன்.
0: ஓகே சத்யநாராயணன், உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா?
3: சார், ஒரு வணக்கம் சொல்லிருக்கேன்.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு நல்லா இருக்கு.
2: ஓகே, கேம் ரெடி? அப்போ
3: சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஓகே அம்மா மேடம், என்ன கேட்டலாமா?
0: நிச்சயமா.
3: முதல்ல சொன்னீங்களே அந்த எஸ்பிபி மலேசிய வாசுதேவன், அது ஆன்சர் கரெக்ட்.
2: யேசுதாஸ் தான் வந்து படத்துல நடிக்கல, மத்த மூணு பேருமே வந்து திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க.
3: ஓ கரெக்ட் சார். ஓகே
2: ஓகே ஓகே. உங்களுக்கான கேள்வி போயிடலாமா?
3: போலாம்.
2: ஓகே, உங்களுக்கு திரைப்படம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டலாம்.
3: சரி கேளுங்க பாக்கலாம். ஓகே சொல்றேன்.
2: ஓகே, தளபதி, மன்னன், மூன்று முகம், முள்ளும் மலரும்.
3: தளபதி,
2: மன்னன், மூன்று முகம், முள்ளும் மலரும்.
3: முள்ளும் மலரும்
2: என்ன பத்தி விளக்கம் நீங்களே சொல்லுங்க.
3: அது மூணு ரஜினி படம்.
2: ஓகே,
3: இது முள்ளும் மலரும், இது சரத் பாபு.
2: அப்படியா, முள்ளும் மலரும் ரஜினி இல்லையா?
3: முள்ளும் மலர் இருக்காரு, ரஜினி இருக்காரு.
2: ஓகே, சரியான பதில் இல்லையே, நீங்க திருப்பி ட்ரை பண்ணும்.
3: மன்னன், தளபதி,
2: தளபதி, மன்னன், மூன்று முகம், முள்ளும் மலரும்.
3: தளபதி, மன்னன், இவரு மணிரத்னம் படம்.
2: ஓகே,
3: முள்ளும் மலரும் அது இல்ல. மூன்று முகம் யாரும் தெரியல எனக்கு.
2: ஓகே, பதில நானே சொல்லிட்டுமா?
3: சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஓகே, மூன்று முகம் தான். ஏன்னா தளபதி, மன்னன், முள்ளும் மலரும் இது மூணுமே வந்து இளையராஜா இசையமைச்சிருப்பாரு. மூன்று முகம் சங்கர் கணேஷ் இசையமைச்சிருப்பாரு.
3: ஓகே தேங்க்யூ தேங்க்யூ.
2: ஓகே, அழைத்ததுக்கு நன்றி. நன்றிங்க.
0: ஓகே அருமை, நேர்களெல்லாம் வந்து நல்ல முயற்சி பண்ணுறாங்க, பட் எந்தெந்த கோணத்தில் யோசிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க அடுத்தடுத்து ஃபோன் பண்ணுறப்போ இப்போ அடுத்தடுத்த நேர்கள் வந்து கொஞ்சம் உஷாராவாங்க
2: இல்லைங்களா?
0: ஓகே, தொடர்ந்து அடுத்த நேருக்கும் போயிடலாங்களா?
2: ஓகே,
0: அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க, லைனாக நம்ம நேர்கள் வந்துட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் முடியஃபம்.
4: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன், இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேங்க, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க?
0: சூப்பரா இருக்கோம். ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? நிகழ்ச்சி எப்படி போகுதுன்னு தெரியுங்களா?
4: கேட்டுட்டு இருக்கிறேங்க. இந்தல சதீஷ், அந்தல அறிவிப்பாளர் கவிதா மேடமா?
0: ஓகே, இந்த அண்ட வந்து அம்மு மேடம்.
4: அம்மு மேடம்.
0: ஓகே
4: ஓகேங்க.
2: ஓகே, தயாரா இருக்கீங்களா?
4: தயாரா இருக்கிறேங்க.
2: ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி கேட்டுடலாம் உங்களை. ஓகே ஓகே. சிங்கம், புலி, கரடி, அப்புறம் பசு.
4: பசு இதுல ஒண்ணு வந்து பிறந்தாத சொல்லு வந்து பசுங்க.
2: ஓகே,
4: மத்ததெல்லாம் காட்டுக்குள்ள இருக்கு, இது வந்து பசு வந்து வீட்டுல வளர்த்துப்போம்.
2: அப்படியா?
4: ஆமாங்க.
2: ஓகே, இன்னொன்னு இருக்கே, பதில் சரிதான், விளக்கம் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க.
4: சரி
2: ஓகே. அம்மா மேடம் கரெக்டா சொல்லிட்டு ஒரு கிளாப் போட்டு விடுங்க அவருக்கு.
0: ஓகே
2: கண்டிப்பா. நம்ம சிங்கம், புலி, கரடி இது மூணுமே வந்து நான் வெஜிடேரியன், பசு வந்து வெஜிடேரியன்.

0: தாவர உண்ணியம் அது.
1: ஓகே, இதுல இப்படியும் ஒரு விளக்கம் இருக்கு.
0: அப்படி சொன்னா எப்படி சொல்ல வேண்டியதா? என்ன
1: எப்படி சொன்னாலும் நம்ம ஒரு விளக்கம் எடுத்துக்கலாம். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றிங்க.
0: நன்றி நன்றி.
1: ஓகே, சூப்பராக நம்ம நேர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. என்னதான் நம்ம வந்து கேள்விகள் கேட்டு அது சரி தப்புன்றது ரெண்டாவது பட்சம், அவங்க எடுக்கிற முயற்சிக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்லைங்களா? ஓகே, அந்த வாழ்த்துக்களுக்காக ஒரு அருமையான பாடல் நேர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நீங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: திஷம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ஜெயதேவ் ராஜலக்ஷ்மி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். அருமையா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். சதீஷ், நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு முதல் தடவையா இந்த நிகழ்ச்சியில வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: ஐயோ, எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. நானே ஒரு காலர் மாதிரி என்ன அடுத்து கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம நேர்கள் எல்லாருமே வந்து ஓகே நம்ம வந்து சிம்பிளா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களே நமக்கு டஃப் குடுக்கறாங்க. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் டஃபாவே குடுக்கலாம்.
1: அவங்க குடுக்கற விளக்கம் பார்த்தா நம்ம குடுக்கறத விட யோ இதுதான் சரியா இருக்குமோன்ற மாதிரி.
0: கண்டிப்பா அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து நேர்ட்ட பேசிரலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: ஹலோ அம்மு, வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: ஊட்டில இருந்து ராஜ்குமார் பேசுறேன். அம்மு,
1: ராஜ்குமார் நலமா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி.
2: ஹலோ நண்பா,
1: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கீங்க?
1: ஓகே, கேம் ஷோ விளையாட வந்துட்டீங்க கரெக்டா 4 மணிக்கு. அப்போ
2: அதாங்க ரெண்டு பேர் நீங்க பேசிட்டு இருந்தது கேட்டு எல்லாம் கேட்ட இன்ட்ரெஸ்ட் அது ஜாலி என்ஜாய் பண்ணி கேட்டு.
1: ஓகே ஓகே, கேள்விக்கு ரெடியா இருக்கீங்களா? அப்போ
2: சூப்பரப்ப.
0: சூப்பர் சூப்பர். ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் நான் உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன். இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க, சூப்பர். உங்களோட அடுத்த க்வெஸ்சன் சதீஷ் அவர்கள் கேட்பாரு.
1: ஓகே ராஜ்குமார், ரெடிங்களா?
2: ரெடி ரெடி.
1: ஓகே, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம்.
2: இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம். புளிப்பு.
1: ஏன் விளக்கம் சொல்லுங்க?
2: இனிப்பு, கசப்பு, காரம்ன்றது கூட புளிப்பு ரொம்ப ஒரு வித்தியாசம்.
1: புளிப்பு ரொம்ப புளிப்பா இருக்குன்றீங்களா? ஓகே, விடை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
1: காரம் தான். ஏன்னா காரம்ங்கிறது ஒரு சுவை இல்ல, அது ஒரு எரிச்சல் உணர்வு.
2: ஓஹோ,
1: அழைத்ததுக்கு நன்றி ராஜ்குமார்.
2: நன்றி.
0: நல்ல முயற்சி எடுத்தாரு, நல்ல ட்விஸ்ட் பண்ண ஒரு க்வெஸ்சன் அது. நானே வந்து எதுவா இருக்கும், எல்லாமே வந்து ஒரு சுவை தானே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, காரம் வந்து ஒரு சுவை கிடையாது.
1: ஆமா, அது ஒரு எரிச்சல் தன்னும் உணர்வாமா?
0: நிகழ்ச்சியில இணைய போகும் அடுத்த நேயர் யாரேங்கிறது. ஹலோ வணக்கம். வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு அழைக்கிற நேயர்கள் உங்களுடைய நெட்ஒர்க் கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கலாம், தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மோடிஎஃப்எம்.
3: வணக்கம் மேடம். திருப்பூர்லாம் சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? ஓகே, ஆமா, அதற்கான விடையும் அவர் கரெக்டா சொன்னாரு. அப்ப உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி, கண், இதயம், கல்லீரல், மூளை.
3: கண்.
0: கண். ஓகே, பட்டுன கண்ணுன்னு சொல்லிட்டீங்க, எதனால?
3: கண்ணு வெளியே இருக்கீங்க, நான் பார்க்கலாங்க.
0: ஓகே,
3: கல்லீரல், மூளை, இதெல்லாம் பார்க்க முடியாது.
0: அருமை. எனக்கு கண் வந்து வெளியில இருக்கக்கூடிய உடல் உறுப்பு, மற்ற பாகங்கள் எல்லாமே உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்பு. அருமையா சொன்னீங்க. அடுத்த கேள்வி கேட்கலாங்களா
3: உங்ககிட்ட?
0: ஓகே, உங்களுக்கு என்ன
1: கேட்டுலாமா?
3: கேட்டுறாங்க.
1: ஓகே, கேரட், வெங்காயம், தக்காளி, கிழங்கு.
3: கேரட், வெங்காயம், தக்காளி, கிழங்கு.
1: எஸ்.
3: தக்காளி.
1: ம், விளக்கம் சொல்லுங்க.
3: தக்காளி வந்து இப்ப கண் எப்படி வெளியே தெரியுது, அதனால தக்காளி வெளியே காய்க்கிறது.
1: அப்படியா?
3: ஆமாங்க.
1: ம், அது ஒரு சரியான பதில். சூப்பர் தான். அப்போ வெரி குட், ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. அப்போ ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார்.
0: ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேள்விகளுக்கும் அருமையா வந்து பதில் சொல்லிட்டாரு.
1: விளக்கம் வேற வச்சிருந்தேங்க.
0: விளக்கம் வேற வச்சிருந்தேன்.
1: தக்காளிங்கிறது ஒரு பழம். உள்ள விதை இருக்கு இல்லையா, அது ஒரு பழ வகையை சேர்ந்தது.
0: பழ வகையை சேர்ந்தது, ஆமா ஆமா.
1: அவர் சொன்னது உண்மைதான்,
0: அது காய்கறி கிடையாது. சரிதான், நான் என்ன நினைச்சேன், ஓகே நம்ம கண்ணு வந்து உடல் உறுப்பு வெளியில கேக்குறோம், அதனால சதீஷ் வந்து எப்படி கேக்குறாரு?
1: இல்லங்க, நான் வேற சொல்லிருந்தேங்க.
0: ஓகே, உங்களோட விளக்கம் வேற, அவருடைய விளக்கம் வேற, ஆனா ஏற்றுக்கொள்ளும் வகையா வந்து அந்த விளக்கம் அமைஞ்சது. ஓகே, அடுத்து நேயர் யாருன்னு பாத்துடலாங்களா? வணக்கம் மோட்டி எஃப்எம்.
4: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
0: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். வேலூர்ல மழை வர மாதிரி வேற இருக்கு, கூலான கிளைமேட், இதுக்கு மேல என்ன வேணும், அப்படியே ஜாலியா இருக்கும்,
0: என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர்,
4: எக்ஸாக்ட்லி. ஓகே, வானத்துல இருந்து மழை வர மாதிரி இருக்கு, மழை வந்துரும் நினைக்கிறேன் இப்போ.
0: ஓகே, கூடிய சீக்கிரம் மழையும் வரட்டும், உங்களோட சந்தோஷம் இன்னும் இரு மடங்கு ஆகட்டும் அப்படின்ற வார்த்தைகளையும் சொல்லிடுறோம். ஓகே, க்வெஸ்சன்ஸ்க்கு போயிடலாங்களா?
4: போலாம் போலாம், எனக்கும் ஈஸியான கேள்வியா கேளுங்க, நான் முயற்சிக்கிறேன்.
1: இதோ ஈஸியான கேள்வி வந்துகிட்டே இருக்கு.
4: சூப்பர், சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: ஓகே, கவனிங்க. ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, பப்பாளி. பப்பாளி, ஆரஞ்சு, வாழைப்பழம், ஆப்பிள்.
4: வாழைப்பழம் அப்படிங்கறது
1: சரி, விளக்கம் சொல்லுங்க. ஏன் வாழைப்பழம்
4: இல்ல, மத்த பழங்கள் எல்லாமே சீட்ஸ்ல இருக்கு, ஆனா வாழைப்பழத்துல சீடு இல்ல, அப்படி யோசிச்சேன்.
1: இருக்கும் அதுல,
0: சின்னதா
1: சின்னதா இருக்கு சீடு. ஓகே, சரியான பதில் சொல்லிடலாமா?
0: எனக்கு சென்னை, இந்தியா, மும்பை, டெல்லி.
4: இந்தியா,
0: அவ்வளவுதான். எதனால இந்தியா?
4: ஏன்னா மத்த சிட்டிஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்டோடைய கேபிட்டல், ஆனா இந்தியாங்கிறது இந்தியா நேம், கண்ட்ரி.
0: இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி. ஓகே, சூப்பர்
1: சூப்பர்.
4: அவரே
0: சந்திரசேகர், மிக்க நன்றி, மிக்க நன்றி.
4: தேங்க்யூ இருவருக்கும், நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஓகே சூப்பர், அது அதுதான் நான் சொன்ன மாதிரி, அது சரியா தப்போன்றது ரெண்டாவது விஷயம். நமக்கு எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றப்ப அடுத்தவங்க அதை சுட்டி காட்டுறப்ப நமக்கு இன்னும் மகிழ்ச்சியாகுது.
1: உற்சாகம் பதில் சொல்லும் போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு.
0: இந்த மாதிரி இன்னும் பல பேர் வந்து சந்தோஷமாகணும் அப்படின்ற ஆசை நமக்கு இருக்கும். இருந்தாலும் நம்ம நேர்கள் வந்து தொடர்ந்து பாடலும் நம்ம வந்து கொடுக்கணும் இல்லைங்களா?
1: அதனால
0: நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் இணைந்திருங்கள். ஊட்டி FM இது 101.8.
1: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: சங்கர் மகாதேவன், சுஜாதா இருவருமணி இந்த பாடைய அந்த பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:26. சதீஷ், எப்படி 4:26? அதாவது 26 நிமிடம் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும்.
1: ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது இல்லையா?
0: அதுதான், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு.
1: ஓகே,
0: மேலும் நம்ம டிலே பண்ணாம தொடர்ந்து நிகழ்ச்சியில நேர்ட்ட பேசிடலாங்களா?
1: பேசிடுவோம்.
0: வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: அறிவிப்பாளர் இருவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். இங்கே மழை கொட்டுது கொட்டுது கொட்டுது பாரு இங்கே அப்படி கொட்டின்றே இருக்கிறது. நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மாலை வணக்கம். சூப்பரா உங்க ஊரு கிளைமேட் அப்டேட்டும் குடுத்துட்டீங்க. நல்ல மழை கொட்டுது அப்படின்னு.
2: மழை கொட்டின்றே இருக்கிறது
0: இருக்கிறது. ஓகே, சூப்பர். அப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்கன்னு நம்புறோம். நிகழ்ச்சி எப்படி போகுது?
2: போக முடியாது, நிகழ்ச்சியில உன்னிப்பா இருக்கிறோம், கவனமா இருக்கிறோம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.
2: ரெண்டு பேரும் அப்படிதான், அதாவது ஜமாக்கிறீங்க.
0: நன்றி நன்றி, மிக்க நன்றி.
2: அதாவது என்ன அற்புத விளக்கு மாதிரி
1: பூதோன்றீங்களா அப்ப எங்களை?
2: அற்புத விளக்குதான் பூதம் காத்திருக்கோம் ரெண்டுமே சேர்ந்தே அந்த அற்புத விளக்கு.
0: ஓகே, நன்றி நன்றி. மொத்தத்துல நம்ம நிகழ்ச்சி கொஞ்சம் சிறப்பா பண்றோம்ன்றது ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி.
2: ஏதாவது ஒரு அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணி இல்லை, புகழ்ச்சி அணி.
0: ஓகே, இது புகழ்ச்சி அணி மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டீங்களா?
2: ஆமா ஆமா ஆமா.
0: ஓகே, தொடர்ந்து உங்களுக்கு
2: கேளுங்க, முடிஞ்சா சொல்றேன்.
0: வெயில்
2: வரத்தே

0: கோன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா,
1: ஆமா
0: ஏன்னா மழையை எவ்வளவு நாள் நம்ம ஏத்துக்குவோம்.
1: கண்டிப்பா.
0: இந்த வெயில் இருக்கிறதே கோடை காலத்தை எப்படியோ சமாளிச்சு விட்டோம், இப்ப குளிர் நமக்கு மழைக்காலம் தொடங்கிடுச்சு, எல்லாருமே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: ஓகே, அப்ப பதில்
0: உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க எப்பவுமே குளிர்ல தான் இருப்பீங்க.
1: ஆமா, நமக்கு எல்லா நாளுமே குளிர்காலம் தான்.
0: ஆமா, நீங்க அங்க ஸ்டுடியோக்குள்ள கூட கோட்டு போட்டு தானே இருப்பேன், ஸ்வெட்டர் போட்டு.
1: அது எப்படி கேமரா வச்சு பார்த்த மாதிரி சொல்றீங்களே.
0: இல்லையே, எனக்கு தெரியுமே நீங்க தான் சொல்றதுலே. இந்த கிளைமேட்ல இருந்து நீங்க எவ்வளவு பேசுறதா இருந்தா தொட்டு பேசாம இப்படி பேசுவோம்ல, எப்படி விரைச்சிருவீங்களே.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அப்ப பதில் என்னவா இருக்கும்?
0: வெயில்.
1: கண்டிப்பாக.
0: அது ஒரு சினிமா படத்தோட பேரு மட்டும் இல்லையே, நீங்க கேட்ட கேள்விக்கும்.
2: சூப்பர்
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தல இரட்டிப்பு மகிழ்ச்சி. இருவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. ஓகே சூப்பர் பா, அவர் இந்த அளவுக்கு உற்சாகம் ஆவாருன்றது நினைக்கவே இல்லை
3: தான்.
1: அதாவது எல்லாருக்குள்ளயும் அந்த குழந்தைத்தனம் வந்து இருந்துட்டே தான் இருக்கு இல்லைங்களா, வயசு எவ்வளவு ஆனா என்ன இல்லைங்களா, உள்ளுக்குள்ள இருக்க அந்த குழந்தைத்தனம் வந்து எப்பொழுதும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டதான் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இல்லைங்களா,
3: அது ஒரு தனி சந்தோஷம்
1: சந்தோஷம் தான். கரெக்ட். ஓகே, நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச விருக்கும் நேயர் யாருங்க பாக்கலாம். வணக்கம் வணக்கம் ஓடிஎஃப்எம். ஓகே, நேயரோட இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயிடுச்சு. ஓகே சதீஷ், நம்ம நிகழ்ச்சியில் சூப்பராக நேயர்களெல்லாம் பங்கேற்றுட்டே இருக்காங்க. இருந்தாலும் புது நேயர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும் இல்லைங்களா,
3: கண்டிப்பாக வரணும்.
1: தொடர்பு கொண்ட நேயர்கள் எல்லாருமே மீண்டும் மீண்டும் தொடர்பு கொள்வது நமக்கு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் புதிய நேயர்களுக்கும் அவங்க கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா அவங்களும் முயற்சி பண்ணி அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கட்டுமே இல்லைங்களா.
3: வழி விட்டுருவாங்க,
1: அதுதானே நம்ம நேயர்களாச்சே. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுவோம். வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: செங்கரும்பு.
3: ஓகே, அப்ப இனிப்பாவே ஒரு கேள்வி கேட்டுலாம் அப்ப உங்களுக்கு.
4: சொல்லுங்க சொல்லுங்க.
3: ஓகே ரெடியா?
4: சொல்லுங்க.
3: ஓகே, பயங்கரமான கேள்வி இது. சரியான பதில். ஓகே, பாராட்டு வாங்கிக்கங்க.
4: எரிச்சல்
3: உணர்வு. அது
4: ஆனா நம்ம வந்து அரிசியில வந்து உப்பு உரப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு இது ஆறிதான் நம்ம சேர்த்துறோம்.
3: ஆமா ஆமா ஆமா, ஆனா அது ஒரு உணர்வு, அது அது ஒரு சுவை அல்ல. காரம் ஒரு சுவையா நம்ம
4: நன்றி
1: மிக்க நன்றி. ஓகே, அருமையா வந்து அவர் பேசிட்டு பதிலும் வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னாரு இல்லைங்களா சதீஷ். ஓகே, தொடர்ந்து நம்ம நேர்கள் வந்துட்டே இருக்காங்க, யார் எங்கிருந்து பாக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து?
5: மேடம், நான் சென்னையில இருந்து ராஜேஷ் மேடம்.
1: ஓகே வணக்கம் ராஜேஷ், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
1: ஓகே, அப்ப நிகழ்ச்சி எப்படி அமைது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா?
5: கண்டிப்பா.
1: ஓகே, கேள்விக்கு போயிடலாங்களா?
5: வடிவேலு,
1: சந்தானம், வையாபுரி, விவேக்.
5: சந்தானம்.
1: வடிவேலு, சந்தானம், வையாபுரி, விவேக்.
5: சந்தானம், விவேக், வடிவேலு, சொன்னீங்க.
1: இன்னொருத்தர் வந்து வையாபுரி. இவங்க நாலு பேர்ல யார் வந்து வித்தியாசமானவர்கள், இவங்க கூட சேராதவர்கள்? வையாபுரி. எதனால?
5: இவங்க எல்லாம் காம்பினேஷனோட படம் நடிச்சாம பார்த்த மாதிரி தெரியல.
1: ஓகே,
5: அதனால இவரா இருக்குமோ என்ன ஒரு கெஸ்டிங் இருக்கு.
1: இவரா இருக்குமோன்ற ஒரு கெஸ்டிங்.
2: சூப்பர்.
1: ஓகே, உங்களுடைய விடை கரெக்ட், ஆனா அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு

0: பாத்தீங்கன்னா வடிவேலு சந்தானம் விவேக் இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சிருக்காங்க. ஆனா வையாபுரி அவர்கள் வந்து கதாநாயகனா இது வரைக்கும் நடிச்சது இல்ல. ஓகேங்களா? ஆமா, அதுதான் அதுக்கான விளக்கம். ஓகே, நன்றி.
1: எப்படிங்க இப்படி ஒரு கேள்வி எடுத்துட்டு
0: வந்தீங்க? உங்ககிட்ட நான் வந்து ஒரு கேள்வி கேக்கலாங்களா? அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். ஓகேங்களா? ஓகே, அது வந்து ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் விரும்புற ஆளா இருக்கிற அப்படின்றதுனால வந்து உங்ககிட்ட இந்த க்வெஸ்சன் கேக்குறேன். ஓகேங்களா? கேரம், செஸ், டேபிள் டென்னிஸ், ஃபுட்பால்.
1: சுவாரஸ்யமா இருக்கு.
0: ஓகே, நேயர்கள்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொண்டு இந்த கேள்விக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344910118 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய பதிலை சொல்லலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கும் நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யாரங்கிறது? சூப்பர், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க தீபா. பட் அதற்கு இன்னொரு விளக்கமும் இருக்கு, அத நான் என்னன்னு சொல்லிட்டுங்களா?
1: அப்ப நான் யோசிச்சதா தான் இருக்கும் பாருங்க. சொல்லுங்க பாப்போம்.
0: நீங்க யோசிச்சது அப்ப நீங்க என்ன யோசிச்சீங்கன்னு
1: சொல்லுங்க. ஐயா, சொல்லிட்ட சீக்ரெட் வெளிய போயிருக்கு, நீங்களே சொல்லுங்க.
0: ஓகே, அதற்கான இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரம் போர்டு, செஸ், டேபிள் டென்னிஸ், இது மூணுத்துக்குமே வந்து ஒரு போர்டு தேவை. நம்ம வந்து இன்டோர்ல விளையாண்டாலும் அது வந்து ஒரு அந்த பர்டிகுலர் போர்டில் தான் நம்ம வந்து விளையாட முடியும். ஃபுட்பால் அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது, ஒரு பால் இருந்தா போதும், எங்க வேணா விளையாடலாம், அது இன்டோரா இருந்தாலும் சரி அவுட்டோரா இருந்தாலும் சரி.
1: நல்லா தான் இருக்க கேள்வி.
0: ஓகே தீபா, உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு போலாங்களா?
2: போலாங்க மேடம்.
1: ஓகே, ரெடிங்களா தீபா மேடம்?
2: ரெடிங்
1: சார். ஓகே, கேள்விக்கு போயிடலாம். கிட்டார், வயலின், வீணை, புல்லாங்குழல்.
2: திறமையானவங்க
1: பாருங்க தீபா அவங்க.
0: சூப்பர் சூப்பர் தீபா, இதுக்காகவே ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு. பதிலுக்கு மட்டும் இல்ல விளக்கத்துக்குமே அப்ரிசியேஷன் கொடுத்துட்டோம். மிக்க நன்றி. ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா விளக்கமும் கரெக்டா சொன்னாங்க இல்லீங்களா சதீஷ். ஆனா கடைசி வரைக்கும் நீங்க தான் அந்த சீக்ரெட்டை சொல்லாமலே விட்டுட்டீங்க.
1: நான் உட்கார்ந்து விளையாடுறது அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், இத பத்தி யோசிக்கலாம்.
0: அப்படி போடுங்க, இப்படி வரல. ஓகே, சோ அத பாசிபிலிட்டிஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம்.
1: நல்ல கேள்வி, பயங்கரமான கேள்வி.
0: ஓகே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில மேலும் பல க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம நேயர்கள்ட்ட கேட்கலாம். பட் அதற்கெல்லாம் முன்னாடி ஒரு பாடல். இது ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக நம்ம நேர்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. சொல்லுங்க ததீஷ், இந்த அளவுக்கு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா?
1: நான் அந்த பதில் சொல்ல முடியலன்ற வருத்தத்துல இருக்கேங்க.
0: அடடா, பரவாயில்ல, அதை விட்டு தள்ளுங்க, அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கலாம்.
1: ஓகே, அடுத்து நிறைய கேள்வி இருக்கு போலயே.
0: ஏதோ ஒன்னு ரெண்டு இருக்கு. ஓகே, நம்ம நேர்கள்ட்ட கேட்கலாமா இல்ல உங்கள்ட்ட கேட்கலாமா?
1: நேர்கள்ட்டே
0: பேசிடலாம். ஓகே, நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பாக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து?
1: எலுமிச்சை, பப்பாளி, ஆரஞ்சு, திராட்சை.

0: திராட்சை, இது ஆரஞ்சு, பப்பாளி, எலுமிச்சை, இது மூணுலயும் வைட்டமின் சி இருக்கு.
1: எது இதுல இருக்கு வைட்டமின் சி?
0: எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு,
1: ஓகே,
0: பப்பாளி.
1: பப்பாளியா? சரியா. ஓகே, விளக்கம் கொடுத்துடலாமா? ஓகே, விடை பப்பாளி தான். ஏன்னா மத்த எலுமிச்சை, ஆரஞ்சு, திராட்சையில புளிப்பு சுவை இருக்கு, பப்பாளியில இல்ல. இல்லையா?
0: இல்ல.
1: ஓகே, இன்னொரு கேள்வி கூட கேட்டுடலாமா? ஓகே, ரெடியா இருங்க. தர்பூசணி, வெள்ளரிக்காய், பூசணிக்காய், மாதுளை. மாதுளை,
0: இது மூணு வந்து நீர் சத்து அதிகம் உள்ளது.
1: ஓகே,
0: மாதுளை வந்து அப்படி இல்லைங்க.
1: அப்படியா? இன்னொரு ஒற்றுமை இருக்கு அந்த மூணு காய்க்கு, என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
0: பூசணி,
1: தர்பூசணி, வெள்ளரிக்காய், பூசணிக்காய்.
0: வெள்ளரிக்காய்.
1: நானே சொல்லிட்டுமா?
0: சொல்லுங்க.
1: ஓகே, இது மூணுமே கொடியில வளரும், மாதுளை மரத்துல வளரும், இல்லையா? எனக்கு ஒரு கிளாப் கொடுங்க. ஆமா மேடம்,
2: கண்டிப்பாக இந்த விளக்கத்துக்காகவே.
1: ஓகே, அழைத்ததுக்கு நன்றிங்க.
0: நன்றி
1: நன்றி நன்றி.
2: இப்படி ஒரு விளக்கு உரையை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சயின்டிபிக்கலா விட்டமின் இ இருந்தது அப்படின்னு எல்லாம் யோசிச்சாங்க.
1: அந்த பதில் நம்ம கிட்ட இல்லைங்க.
2: கடைசியில பார்த்தா ஓ, இது வந்து கொடி வகை, இது வந்து மர வகை, அப்படி போயிருச்சு இல்லைங்களா? ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம நேர்கள் எல்லாமே வந்து ரொம்ப எஜுகேட்டடா இருக்காங்க
1: அப்படின்றதே தெரியுது.
2: கண்டிப்பாக லிசனர்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஷார்ப்பாவும் நல்ல ஒரு யோசிப்பு திறன் இருக்கிற போது நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி போகணும் இல்லைங்களா?
1: ஆமா, இப்படி ஒரு விடை இருக்கான்னு இவங்க சொல்ல
2: சினிமா
1: சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டலாமா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? ஓகே, அவர் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்னு கேட்டுருவோம். ஓகே, மெர்சல், சுரா, பிகில், அழகிய தமிழ் மகன்.
0: மெர்சல், சுரா, அழகிய தமிழ் மகன்,
1: பிகில். பிகில்.
0: சார், சுரா.
1: சுராவா?
0: ஆமாங்க சார்.
2: என்னன்னா, CPU, fridge, keyboard, mouse.
0: CPU,
2: fridge, keyboard, mouse.
0: Fridging, ma'am.
2: Fridge, எதனால fridge?
0: ma'am, மத்தது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது. Fridge வந்து நம்ம ஹோம்ல யூஸ் பண்றது.
2: சூப்பர்.
1: சூப்பர் அப்ப.
2: விஜயஸ்ரீ பேருக்கு ஏத்த மாதிரியே நீங்க ரெண்டு க்வெஸ்சனுமே விஜயிச்சிட்டீங்க. நன்றி.
0: நன்றி ma'am.
2: ஓகே, சூப்பரா வந்து அவங்க வந்து டெக்னிக்கல் க்வெஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட க்வெஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. பயங்கரமான திறமை இருக்கிறவங்க தான். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலுக்கு போயிடலாங்களா?
1: கேட்டு வந்துருவோம்.
2: இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே செம ஹிட். சம்போ

0: ஓகே, சூப்பர். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு
0: அப்ப உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா?
1: போயிடலாங்க.
2: ஓகே, ரெடிங்களா? ஓகே, கேள்வி போலாம். சிப்பாய், கேப்டன், மேஜர், வக்கீல். எஸ்
1: சார், வக்கீல்.
2: ஓகே, சரியான விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளாப் கொடுப்போம். சரியா? ஓகே, சொல்லுங்க என்ன விளக்கம் அதுக்கு?
1: ஏன்னா இவங்க எல்லாரும் ஆர்மியில இருக்காங்க சார், மத்தவங்க மூணு பேரும்.
2: அடடா, டிலேவே பண்ணாம கொடுத்துடலாம் மேடம்.
3: சூப்பர்,
0: சூப்பரும் சூப்பர், கரெக்டான விளக்கமும் கொடுத்துட்டீங்க.
2: ஓகே, நீங்க ரொம்ப நேரமா ஒரு கேள்வி வச்சிருந்தீங்களா, அதை விட்டு கேட்டுருவோம்.
0: அதாவது நிகழ்ச்சி தொடங்குனதுலேருந்து நான் வந்து ஒரு கேள்வி வச்சுட்டு இதை கேட்கலாமா வேண்டாமான் இருக்கேன், உங்ககிட்ட கேட்டுடலாங்களா? ஓகே, நான் இந்த கேள்வி வந்து சுலபமா இல்ல டஃபா அப்படின்றது எனக்கு தெரியல, ஓகேங்களா? இருந்தாலும் நான் கேட்கறேன், சரிங்களா? தமிழ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த கேள்விக்கான பதிலும் தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? சீவக சிந்தாமணி, நான்மணிக்கடிகை, வளையாபதி, குண்டலகேசி. நான்மணிக்கடிகை. எதனால? நான்மணிக்கடிகை வராது. சூப்பர், கண்டிப்பா ரொம்ப அழகா வந்து அந்த விளக்கமும் கொடுத்தீங்க. நான்மணிக்கடிகை அப்படின்றது 11 கீழ் கணக்குல வரக்கூடிய ஒன்று.
2: நல்ல வேளை இவர் சொன்னாரு,
0: இல்லைன்னா அடுத்து நான் உங்ககிட்ட தான் கேட்டிருப்பேன்.
2: என்ன காப்பாத்திட்டீங்க,
0: மிக்க நன்றி. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்கம்மா, நன்றி. பரவாயில்ல, நான் வந்து அதுதான் நிரடிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து தமிழ் மேலே பற்று இருக்கு, தமிழ் வந்து பேசுகிறோம், தமிழ் நம்மளோட இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு வைக்கிறோம். அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். அப்போ தமிழ் எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது அப்படின்றத வந்து இப்போ நமக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் மறுபடியும் கற்றுக்கலாம் இல்லைங்களா? அதனால தான் அந்த கேள்வி ஆரம்பத்துலேருந்து இதை கேட்கலாமா, இதை கேட்கலாமா அப்படின்னு இப்போ தான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு.
2: இவர் வரும்போது அந்த கேள்வியை கேட்டேன் நான்,
0: இல்லன்னா நீங்க வாட்டிங்க, அடுத்த சீக்ரெட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஓகே சதீஷ், சூப்பரா நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேயர்கள் வந்து பங்கேற்றுட்டு அவங்களுடைய முயற்சிகளையும் செஞ்சுட்டு போனாங்க. நிறைய பேர் வந்து அப்ரிசியேஷனும் வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடலோட நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
2: எப்படி போச்சுன்னே தெரியல இல்லையா,
0: கண்டிப்பாக வருத்தமா இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தோட நம்ம வந்து இன்றைக்கு இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.
2: இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து ஷான் அவருடைய குரலில் இந்த பாடல் கேட்டோம். கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய எதிரும் புதிரும் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 5 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் நாளை பதவியேற்க உள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்திருக்கிறார். தாவேக்கு ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக்க அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியிருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 5 மணி 2 நிமிடம். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது.

0: நான் மகாநல திரைப்படத்திலிருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் ஷானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். இன்றைய நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியில எஸ் பி பாலசுப்ரமணியம் ஷானகி இருவரும் இணைந்து பாடிய காதல் பாடல்கள் கேட்கவிருக்கோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் பொன் மாலை பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 5:17. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

அதிகாலை நேரம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்புல இன்றைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: നിങ്ങൾ കേട്ടവൈ திரைப்படத்திலிருந்து അർമയാണ് അന്ന് പാടൽ കേട്ടോ. മിണി നിരങ്ങൾ ഓടി എഫ് എം 101.8.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: தங்க மகள் திரைப்படத்தில் இருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். வாடாமலர் நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பில் இன்று எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: நூறாவது நாள் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டிருக்கும் இந்த நேரம் 5:37 இணைந்திருங்கள் ஓடி எஃப்எம் 101.8.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

உதயகீதம் திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டும் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு வாடாமலர்ல கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: தென்றலே என்னை தொடு திரைப்படத்தில் இருந்த அருமையான அந்த பாடல் கேட்டோம். பொன்மாலை பொழுதுல வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பில் இன்றைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தான் கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்,

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ பிளே ஆகும் போதில்
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6 மணி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சியின் நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல் 360 பகுதி, 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைக்காணம், 9:30 நாடக மலர் உள்ளம் கவர்ந்த கல்வன், நாடகம் எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன், அமைப்பு ஏபி எலிசபெத் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர், 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள், ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண காப்பக புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்களுடன் நேர்முகம், 7:00 காந்தி அஞ்சல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 புதின பக்கங்கள். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: சாதனை சர்க்கம் கமல்ஹாசன் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் தசவதாரம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: அம்மன் திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய விளக்கேற்றும் வேளை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கோரியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: முத்ரா லோன்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 லாக்ஸ் கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமா எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தரா எனக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு 5 லாக்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்றதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிசினஸ் வந்து நல்லா சக்சஸா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ரால வந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
3: நான் வந்து 2020 8 லட்சம் முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோன்ல மறுபடியும் இன்னும் 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
0: நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டுள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
5: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ஸ்ஃபோர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
6: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெயம் படத்திலிருந்து.
7: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேரம் 6:40.
8: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
8: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
11: ನಾಕುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು OTFM 101.8. ನಂಗ ಜನಾಗು ಸಂತೋ ನಂಗ OTFM ದೋಗ 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮಜಿ ಪಾಡಲ್ಗಳು ಕೀರ್ತನ. ಈ ಬಡುಗುಮಜಿ ಪಾಡಲ್ಗಳು ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕೆಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇದರ ಸಂತೋಷ, ದುಃಖ, ಆನಂದ, ಯೋಸನೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಲಂದ ಒಂದು ಕಲವಿಯ ನಂಗ ಜನ ಜನಗೂ ಕೇತುಂದಿದ್ದ. ನಿಂಗ ಆರ್ವವ ಕೇಪ ಈ ಕಥೆಯ ನಾ ನಿಂಗಾಗಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದೆ. ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಂಗ ಕೇಪ ಈ ಕಥೆ ಏನಾದೇಗಿ ನಿಂಗವೋ ಕೇತು ನೋಡಿರಿ.

0: ஜோசப் பற்றி சொன்னீர்கள், பிறகு மதுரை காந்தியை பற்றி சொல்கிறேன் என்றீர்களே, அவர் என்ன செய்தார் தாயே?
1: மகனே, மதுரை அளித்த தேசபக்தர்களில் என்.எம்.ஆர். சுப்பராமன் முக்கியமானவன். 1905 ஆகஸ்ட் 15 அன்று நாட்டாண்மை ராயல் ஒய்யர் காவேரி அம்மாள் தம்பதிக்கு பிறந்தான். நல்ல செல்வ செழிப்புள்ள குடும்பம். படிக்கும் பருவத்திலேயே காந்தியின் பத்திரிகைகளை படித்தான். காந்திஜியின் போராட்டங்கள் அவனை கவர்ந்தெடுத்தது. ரவுலட் சட்ட எதிர்ப்பு, ஜலியான்வாலா பாக் படுகொலை, இதெல்லாம் அவனை வெகுவாக பாதித்தது. 1923 ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசித்த பிறகு தூய கதராடை அணிந்து வந்தான். அதன் பிறகு அதுவே அவன் அடையாளமாகி போனது. காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து சைமன் கமிஷன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டான். ஜார்ஜ் ஜோசப், முத்துராமலிங்க தேவர், காமராஜ் ஆகியோருடன் சேர்ந்து போராட வாய்ப்பும் கிடைத்தது. 1930 மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவரானான். மதுரையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தான். கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு போலீசாரின் தாக்குதல்களை கண்டித்து ஊர்வலம் நடத்தினான். போலீசார் என்.எம்.ஆர். சுப்பராமன் உள்பட தொண்டர்களை கைது செய்தது. ஓராண்டு சிறையும் ₹500 அபராதமும் விதிக்கப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டான் என்.எம்.ஆர். சுப்பராமன். அங்கே ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்த அவினாசிலிங்கம் செட்டியாரும் சுப்பராமனும் சேர்ந்து சிறையில் திருக்குறள், ராமகிருஷ்ணர் வரலாறுகளை போதித்தார்கள். சுப்பராமனின் மனைவியும் மகளிர் அணியை சேர்த்து கொண்டு அந்நிய துணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு 6 மாத சிறை தண்டனை பெற்றாள். மதுரைக்கு வந்த காந்தி, பாபு ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நெஹ்ரு என தலைவர்கள் என்.எம்.ஆர். சுப்பராமனின் இல்லத்தில் தான் தங்கினார்கள். அப்போதுதான் ஹரிஜன ஆலய பிரவேசம் குறித்த சிந்தனை காந்திக்கும் எழுந்தது. அதன் பிறகு 1938 மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஹரிஜன ஆலய பிரவேசம் நடந்தது. 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் தடைமீறி ஊர்வலம் நடந்தது. அதில் பங்கேற்றமைக்காக திருச்சி, வேலூர், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் சிறை வைக்கப்பட்டான் சுப்பராமன். மதுரையில் ஹரிஜன ஆலய பிரவேசத்துக்கு முன்னின்றவன் ஏ. வைத்தியநாத ஐயர். அதற்கு பின்புலமாக இருந்தது காந்தியும் ராஜகோபாலாச்சாரியும் தான். காந்தி ஒருமுறை குற்றால அருவிக்கு சென்றுவிட்டு ஆலயத்துக்கு சென்றான். ஆலயத்தில் ஹரிஜன மக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிந்து அவனும் திரும்பிவிட்டான். மதுரையிலும் அதே போல நடந்தது. அதனால் எப்போது இங்கே அனைவரும் சமமாக கோயிலில் அனுமதிக்கப்படுகிறார்களோ அதன் பிறகே நான் கோயிலுக்குள் நுழைவேன் என்றான் காந்தி. 1936 தேர்தலில் வென்று சென்னை மாகாண பொறுப்பேற்ற ராஜகோபாலாச்சாரி ஆலய பிரவேச சட்டம் கொண்டு வந்தான். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஏ. வைத்தியநாத ஐயர், கக்கன் உட்பட பலர், முத்துராமலிங்க தேவரின் உதவியில் ஹரிஜன ஆலய பிரவேசம் செய்தார்கள். அதன் பிறகே பின்னாளில் காந்தி கோயிலுக்கு சென்று வழிபட்டான். இப்படி ஹரிஜன ஆலய பிரவேச நாயகன் என பேரெடுத்தவன் மதுரை ஏ. வைத்தியநாத ஐயர். அவன் புகழ்பெற்ற வழக்கறிஞர். மதுரையில் அவனுக்கு ஏராளமான சீடர்கள். இவனது குடும்பத்தில் ஒருவனாக இருந்தவன் பி. கக்கன். அவன் வீடு தேசபக்தர்களுக்கு ஒரு சத்திரம்தான். எப்போதும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சிறை சென்ற காங்கிரஸ் தொண்டர்களின் குடும்பத்தினருக்கு பண உதவி செய்வான். அவனது மனைவி அகிலாண்டத்தம்மாளும் அப்படியே. கணவனுக்கு போட்டியாக உதவும் குணம் அவளுக்கு. சியார்தாஸ் அறிவுரைப்படி வக்கீல் தொழிலை விடாமல் அதன் மூலம் பலருக்கு உதவி செய்து நாட்டு பணி ஆற்றினான். மதுரையில் ஏற்படும் வெள்ளம், தீ விபத்து காலங்களில் ஓடிச் சென்று உதவினான். உப்பு சத்தியாக

0: சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றான். என்.எம்.ஆர். சுப்பராமன், டாக்டர் ஜி. ராமச்சந்திரன், நாவலர் சோமசுந்தர பாரதி, முனகலா பட்டாபிராமையா, சிவராம கிருஷ்ண ஐயர், சோழவந்தான் சின்னச்சாமி பிள்ளை, மட்டப்பாறை வெங்கடராம ஐயர் இவர்களுடன் சேர்ந்தும், மாயாண்டி பாரதி போன்ற மாணவர்களோடு சேர்ந்தும் ஆலய பிரவேச பிரச்சாரத்தை மேற்கொண்டான். அவனது அரிஜன சேவையும் தீண்டாமை ஒழிப்பும் அவன் இறுதி காலம் வரை தொடர்ந்திருந்தது. மதுரை நகர வீதிகளில் 1919 தொடங்கி மகாகவி பாரதியின் தேசபக்தி மிகுந்த பாடல்களை பாடி மக்கள் உள்ளங்களில் கனலை மூட்டினான் மதுரை ஸ்ரீனிவாச வரத ஐயங்கார். விடிகாலை நேரம் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் என பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடிக்கொண்டு கையில் கொடியை ஏந்தி கொண்டு வெள்ளையங்கியும் காவி தலைப்பாகையுமாக வரும் அவனது பஜனை கோஷ்டியில் சிறுவர்களும் பெண்களும் கூட பெருமளவில் சேர்ந்து கொண்டார்கள். பஜனையின் முடிவில் வீட்டு திண்ணையில் அமர்ந்து ஆங்கிலேயர்களை துரத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேசுவான். அந்த பேச்சு இளம் சிறார்களின் அடிமனத்தில் வலுவாக தங்கி சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியது. மகாகவி பாரதியின் பாடல்கள் அனைத்தையும் மதுரை தெருக்களில் பாடி பிரபலப்படுத்திய பாரதி பித்தன் அவன். சுப்பிரமணிய சிவாவின் சீடரான கிருஷ்ண குந்து மதுரையில் சௌராஷ்டிர சமூகத்தில் பிறந்தவன். பள்ளி கல்வி முடித்து 1918 ஆண்டிலிருந்து சுதந்திர போரில் தீவிரமாக பங்கு பெற்றான். நகைப்பட்டரை வைத்து நடத்தி வந்தான். மதுரையில் இருந்த தலைவர்களுடன் சேர்ந்து போராட்டங்களில் பங்கேற்றான். சட்ட மறுப்பு இயக்கத்தில் மனைவியோடு கைதாகி சிறை சென்றான். சுப்பிரமணிய சிவாவின் பாரத ஆசிரம தொண்டர்களுடன் சேர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேசபக்தியை பெருகச் செய்தான். பலமுறை சிறை சென்றான். திருச்சி, கண்ணனூர், அலிப்புரம் சிறைகளில் அடைக்கப்பட்டான். 1941 சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு உடல் நலம் கெட்டு காலமானான். ஆயுர்வேத மருத்துவரான மதுரை சுந்தரராஜ ஐயங்கார் 1918 இந்திய பாதுகாப்பு படையில் சேர்ந்து இராணுவ பயிற்சி பெற்றான். காந்தியால் ஈர்க்கப்பட்டு காந்தி பக்தரானான். ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கி காந்தி அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றான். முதுகுளத்தூர் தாலுகாவில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு அந்த பகுதிகளில் கள்ளுக்கடைகளை 2 முறை மூட வைத்தான். பொதுக்கூட்டங்களில் எளிமையான நடையில் பேசுவான். நகைச்சுவையாக பேசி மக்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தான். இவன் பேச்சை கேட்பதற்கென்றே திரளும் மக்கள் கூட்டம் தேசபக்தராகத்தான் திரும்பிச் செல்லும். மதுரையைச் சேர்ந்த பல குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக தங்களை சுதந்திர போரில் அர்ப்பணித்துக் கொண்டன. அவற்றில் ஒன்றுதான் எல். கிருஷ்ணசாமி பாரதியின் குடும்பமும். எல். கிருஷ்ணசாமி பாரதி, லக்ஷ்மி அம்மாள், லக்ஷ்மிகாந்தன் பாரதி இவர்களெல்லாம் தனியிடம் பெற்றவர்கள். என் மகனே, அடுத்து உனக்கு காந்தி ஆசிரமம் கிருஷ்ணனை பற்றி சொல்லுகிறேன், கேள்.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எம். ஹரிஹரன் அவர்கள்.
2: இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் ISI முத்திரை இல்லாத தரமற்ற பொருட்கள் விற்பனை குறித்த கண்காணிப்பும் திடீர் ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ISI தரமுத்திரை இல்லாத ஹெல்மெட் விற்பனை கடையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் K. ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த

0: இருசக்கர வாகன ஓட்டிகள் அணியும் ஹெல்மெட்டுகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாத ஹெல்மெட்டுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து தரமற்ற ஹெல்மெட்டை விற்பனைக்காக வைத்திருந்த கடை உரிமையாளர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பிஏஎஸ் சட்டம் 2016 பிரிவு 28 தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு சிறை தண்டனை அல்லது பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப அபராதங்கள் விதிக்கப்படும் என அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் எந்தவொரு பொருளை வாங்கும் போதும் அதன் தரத்தை உறுதி செய்யும் வகையில் பிஐஎஸ் கேர் ஆப் செயலி மூலம் அதன் தரத்தை உறுதி செய்தும் தரக்குறியீடுகள் இருப்பதை பரிசோதனை செய்து வாங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கோவையில் உள்ள பிஎச்டி தொழில்நுட்ப கல்லூரியில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக பயிற்சி வகுப்பினை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பேசிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளதாகவும், இதில் வீடுகளின் நிலைமை, குடியிருப்பு வசதிகள் மற்றும் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஈடுபட உள்ள கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ஒரு தனிநபரும் விடுபடாமல் கணக்கீட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கோவை பிஆர்எஸ் மைதானத்தில் வட்டார போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பள்ளி பேருந்துகளின் இயக்கத்திறன் மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு வசதிகள் குறித்த மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது தீயணைப்பு துறையின் மூலம் ஓட்டுநர்களுக்கு தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆய்வில் பள்ளி பேருந்துகளில் உள்ள அவசரகால வழி, தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டி, பேருந்து இருக்கைகள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கும் கண் சிகிச்சை மற்றும் உடற்பரிசோதனை வட்டார போக்குவரத்து துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனமலை புலிகள் காப்பகம் சுற்றுப்பகுதியில் ஜிபிஎஸ் கருவி மூலம் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஏப்ரல் 25 முதல் நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் 2022 துவங்கப்பட்டது. இதன்படி நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை அறிவது, அதன் வாழிடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடப்பு ஆண்டுக்கான கணக்கெடுப்பு பணிகளை தமிழக கேரள வனத்துறையினர் இணைந்து ஏப்ரல் மாதம் 27 முதல் 4 நடத்தினர். இந்த கணக்கெடுப்பு பணிகளில் வரையாடுகளின் எச்சம், கால்தடம் மற்றும் நேரில் பார்ப்பதை ஜிபிஎஸ் கருவி மூலம் வனத்துறையினர் பதிவு செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளியங்கிரி மலையேற்றம் மே 13 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மே 22 மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப்பணிகள் அதன் முன்னேற்றம் குறித்து அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே, ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் சிவநாத், உதவி திட்ட அலுவலர் அப்துல் வஹாப் உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊரக மக்களின் நலன் கருதியும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திடவும், நகர்ப்புறங்களுக்கு இணையாக அனைத்து வசதிகளை கிராமங்களில் மேம்படுத்திடவும் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், நபார்டு திட்டம், குழந்தை நேய பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், 15வது நிதிக்குழு மானியம், தூய்மை பாரத இயக்க திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டப்பணிகளின் நிலை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை

அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கவுள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசுத் துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித் ஷா கூறினார். வீர சவர்க்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித் ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37,60,00,000 டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபெட் அருகே உள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபெட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும் போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும் கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷஹ்னவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நேரம் 7:25.
3: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
4: சொல்லுங்க.
3: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
4: ஏன்னா பேங்கிங் சேவைகள்

0: பண்றதுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
0: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
0: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
0: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 9-13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும்.

0: நேரம் 7:30.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800

0: 8022233.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார். இப்ப அலங்கார செடிகள்ல எத்தனை வகைகள் இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க
1: சார். இந்த அலங்கார செடிகளில் வந்து பூ பூக்கும் செடி இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலைங்க மட்டும் வர செடிங்க இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்டோரில் நம்ம வச்சு வளர்க்குற செடிங்கன்னு நம்ம பார்த்துக்கலாங்க சார். மூணு வகையாக இருக்குதுங்க சார். இப்போ பூ பூக்கும் செடிகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நல்லா பூ பூக்குங்க. செம்பருத்தி, ரோஸ் எடுத்துக்கலாங்க, மல்லி செடி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த கட் ஃப்ளவர்ஸ் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, ஜெரோனியா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பூ பூக்குங்க. அந்த செடிங்கள்லாம் வந்து வெளியே நம்ம வந்து அவுட்டோரில் வச்சோம்னா நல்ல இலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. நம்ம பராமரிக்கிற விதத்தில் வந்து நிறைய பூ கொடுக்குங்க சார். இது வந்து நம்ம அவுட்டோரில் வச்சு வளர்த்தலாங்க இந்த செடிங்களை, பூ பூக்கும் செடிங்க சார்.
0: இப்போ இந்த செடிகள் வந்து வறட்சி தாங்கக்கூடியது எப்படிங்க?
1: ஆமாங்க, அது வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து பனிக்காலம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா செடிங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே பனிப்பட்டு கருகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கெலாம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பராமரிப்பாக கொடுக்கணும். கொஞ்சம் வந்து தண்ணியெல்லாம் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க. அந்த கொஞ்சம் அந்த கட்டிங்லாம் பண்ணிவிடணும். அதனால் அந்த மாதிரி சமயத்தில் வந்து கொஞ்சம் பராமரிப்பு முறையை நம்ம எடுத்துக்கணுங்க. வறட்சியான காலமும் இருக்குதுங்க சார், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பராமரிப்பு முறை பண்ணிக்கணுங்க.
0: இப்போ எத்தனை நாளைக்கு நம்ம வந்து பராமரிப்பு பண்ணுங்க?
1: இப்போ பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து ஒரு முதல்ல செடி விற்கும் போதே வந்து அதுக்கு உண்டான என்னென்ன நம்ம வந்து மருந்தெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு போட்டு தான் வைப்போங்க. இந்த தேங்காய் மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் மஞ்சள், இந்த காய்கறிகள் உரங்கள்லாம் நான் நிறைய பண்ணி வச்சுருப்பேங்க. இயற்கை உரங்கள், அப்புறம் ஆட்டு சாணம் சார், மாட்டு சாணம், இதெல்லாம் நல்லா காய வச்சு பொடி பண்ணிங்க. அதெல்லாம் போட்டு ஒரு நம்ம அது விதைக்கும் போதே அதை வந்து நல்லா அந்த இதெல்லாம் போட்டு வச்சுட்டு இந்த களிமண் மாதிரி இல்லாமல் இந்த உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி மண் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணுங்க. பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பராமரிப்பு கொடுக்கணுங்க. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டோரில் வைக்கிறதுக்கு வந்து அந்த பாட்டிலெல்லாம் நம்ம வைக்கும் போது ஒரு வாரத்துக்கு ஒரு டைமே நம்ம அந்த தண்ணியை மாற்றிடலாங்க. வெளியே இருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் டெய்லி தண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணும் சார்.
0: இதெல்லாமே நம்ம வந்து அலங்கார செடிகளில் பூ பூக்கும் வகைகள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரியே வந்துட்டு இந்த இலைகளே மட்டும் இருக்கக்கூடிய அலங்கார செடிகளும் இருக்குது இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்
1: சார். இந்த பூ மட்டும் பூக்காமல் வெறும் இலைங்க மட்டும் நம்ம வீடுங்களை அலங்காரம் பண்ணுற மாதிரி இந்த குரோட்டன்ஸு, பீட்டோனியா, அந்த மாதிரி வகை செடிங்களாம் இருக்குதுங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா பூ வராதுங்க, ஃபுல்லாக இலை தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸில் இருக்குங்க. அது நம்ம வந்து அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வீட்டை வந்து அலங்காரப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியெல்லாம் பாருங்கள் அந்த ஆங்கர்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து இலைங்களே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுக்குமே அதே மாதிரி தான் சார் இந்த விதை முறைங்களாம் நம்ம செய்யணுங்க.
0: இப்போ பார்த்தோம்னா இந்த சாம்பிராணியும் வந்துட்டு ஒரு அலங்கார செடி வகையில் தான். இதை வந்து நம்ம வேலியெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா. அதில் வந்து நிறைய இந்த நம்ம கார்டன்லலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த வடிவமைப்பெல்லாம் வந்து இருக்கும். என்ன வேணால் வடிவமைக்க முடியுமா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
1: ஆமாங்க சார், பார்த்தீங்கன்னா இப்போ

0: ஊட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமானி ரொம்ப ஃபேமஸுங்க. அது வந்து ரொம்ப அப்படியே நம்ம அப்படியே பஞ்ச் பஞ்சாக இருக்குங்க. அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணி பண்ணிக்கலாங்க சார். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டானிக்கல் கார்டன் எடுத்திங்கன்னா அதில் நம்ம அந்த சாம்பிராணி செடியெல்லாம் அந்த வேலி மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த வேலியிலே பார்த்தீங்கன்னா அது நம்ம எப்படி ஒரு இப்போ வந்து ஒரு குதிரை மாதிரி பண்ணலாங்களா இல்லை மயில் மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவங்க அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க சார். இது ஊட்டிக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு செடின்னு தான் சார் சொல்லுவேன் நான்.
1: இப்போ இந்த செடியை வந்து நம்ம சாம்பிராணி செடியை சின்னதுலேருந்தே அதை வடிவமைப்பு கொண்டு வரணுங்களா, இல்லை வந்துட்டு பெருசாக வளர்ந்த உடனே அதை கட் பண்ணி பண்ணணுங்களா, எப்படிங்க?
0: ஆக்சுவலாக அது கொஞ்சம் வளர விடணுங்க சார். வளர விட்டால் தான் பஞ்ச் மாதிரி வருங்க. வந்துட்டு என்ன பண்ணால் நம்ம வேலி வேணும்னா வேலி மாதிரியே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கட்டிங் பண்ணி விட்டுட்டு கீழேயும் அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிடணுங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வேலிக்கு உண்டான மாதிரி இருக்குங்க. அப்படி கொஞ்சம் வளரும் போது அதுலேயே நம்ம என்ன டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் வளர்ந்துக்கப்புறம் தான் அதை பண்ண முடியுங்க. சின்னதுலேருந்து பண்ணால் அந்த ஷேப் வராதுங்க. செடியை கொஞ்சம் நல்லா வளர விட்டுட்டு அதுக்கு உண்டான டிசைன்ஸ் நம்ம பண்ணிக்கலாங்க.
1: இப்போ இந்த அலங்கார செடிகளில் நம்ம வந்து இன்டோர் அதாவது வந்து உள்புறம் வளரக்கூடிய தாவரங்கள்னு சொல்கிறோம், அதே மாதிரி அவுடோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ வெளியில் வந்து வளரக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இது ரெண்டுக்கு என்ன மாதிரி வித்தியாசம், இதில் வந்து நம்ம எப்படி வந்து இதை நம்ம பார்க்குறோங்க?
0: சார் இப்போ இன்டோரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க, கத்தால வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது அதிகமாக வெயிலில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இப்போ வீட்டை வந்து ரொம்ப அலங்காரமாக நம்ம பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து இது வளர்க்குற முறையும் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குங்க. சின்ன ஒரு எஜ்ஜில் ஒரு கட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சிட்டு அதில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வாரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக வேர் அப்படியே வந்திருக்குங்க. அதை எடுத்து நம்ம வந்து அந்த நல்ல ஒரு மண்ணெல்லாம் நல்லா பதப்படுத்தி வச்சுட்டு இதை அதை நம்ம நடவு செஞ்சிடலாங்க. அதனால் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. இன்டோரில் வைக்கும் போது நம்மளுக்கு வீடுமே வந்து ரொம்ப அலங்காரமாக இருக்குங்க. அது வளர்க்குற முறையும் ஈஸி தாங்க. அதை வந்து நம்மளே வந்து கட் பண்ணி போடுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நிறைய செடியை வளர்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க சார் இந்த மணி பிளான்ட்ல.
1: இப்போ கற்றாழை அப்படிங்கிறது ஒரு அலங்கார செடிகள் தான் இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் வந்து கற்றாழையை வந்து வீட்டில் அலங்கார செடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி முதல்ல திட்டமிடணும், எப்படி வந்து அதை வளர்க்கணும், இதை பற்றி கொஞ்சம் வளர்க்கமா சொல்லுங்கள்.
0: சார் நான் இந்த கற்றாழை வந்து பாட்டில் தான் வச்சுருக்குறேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா அது இதே இல்லாமல் முன்னாடி என்ட்ரன்ஸுமே அப்படியே ஆங்கிங் மாதிரி விட்டுருப்பாங்க சார். அதுவுமே வளருங்க. நான் வந்து இந்த கத்தாழை எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஜெல் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வீட்டில் வந்து கத்தாழை வச்சுருக்கோங்க. அதுவும் இல்லாமல் அதுவுமே அப்படி தாங்க. கத்தாழை வந்து நம்ம எடுத்து அப்படியே அந்த ஒரு வேரோடு இருக்கிறத எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா அது அப்படியே பஞ்ச் மாதிரி வருங்க. இதெல்லாம் ரொம்ப வளர்க்குறதுக்கு எளிமையாகவும் இருக்குதுங்க. சீக்கிரம் வளர்றதுனால நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குதுங்க சார். அதனால தான் நான் வீடு ஃபுல்லாக மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க. அந்த இலைங்களும் பார்த்தீங்கன்னா இன்டோர் செடியாக இருக்கனால நம்மளுக்கு அவ்வளோ அந்த காற்று வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க சார். காற்று சுத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. வீட்டில் வந்தாலும் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் இந்த கத்தாழை மணி பிளான்ட்டை நான் வளர்த்திட்ருக்கேங்க. அது இந்த கத்தாழை ஜெல்லெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹேருக்கு போடலாங்க சார், ஃபேஸுக்கு போடலாம். அது அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? அதனால தான் இந்த கத்தாழை வந்து நான் கற்றாழையும் நிறைய வச்சுருக்கேங்க. அது இன்டோர் பிளானுங்கும் போது நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. இந்த காற்றை வந்து சுத்திகரிக்கிற மாதிரி நல்ல நல்ல காற்று இருக்குங்க சார். அதனால் இந்த மணி பிளான்ட்டையும் இந்த கற்றாழையும் நான் நல்லா வச்சுருக்கேங்க சார். அது கண்ணுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த கம்ப்யூட்டர்லலாம் நம்ம வேலை செஞ்சுட்டு வந்து அப்படியே பார்க்கும் போதுங்க அது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குங்க சார்.
1: இப்போ இந்த கற்றாழையில் வந்து அந்த ஜெல் எடுக்கிற முறை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எப்படி வந்து அந்த இலையிலேருந்து நம்ம அந்த ஜெல்லை வந்து பிரிக்கலாம், இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: இது பார்த்தீங்கன்னா அந்த கத்தாழை வந்துட்டு அந்த லீஃப் அப்படியே ஒரு லீஃப் எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஆயில் மாதிரி வருங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துடணுங்க. அந்த ஆயிலெல்லாம் நம்ம ஃபுல்லாக வாட்டரில் போட்டு நல்லா கழுவிடணுங்க. அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு எல்லோ ஷேட்டில் வருங்க, அது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற தோலை அப்படியே ஸ்லைட்டாக எடுத்து விட்டுட்டு ரெண்டு பக்கம் எடுத்து விட்டு அந்த ரெண்டு சைடில் கொஞ்சம் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சீவி எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும் போதே அந்த எல்லோ கலர் ஷேட் மாதிரி வருங்க. அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா வாட்டரில் போட்டு நல்லா இது பண்ணிடணுங்க, கழுவிடணும். ஒயிட் கலர் ஜெல், அந்த ஜெல்லு எடுத்திங்கன்னா நம்ம அதை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை சாப்பிடக்கூட செய்யலாங்க சார். அதை நம்ம சாப்பிட்றது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை தான் தருங்க. லேடிஸ்லாம் நிறைய பேர் அதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இப்போது இந்த முகப்பரு அதுக்கெல்லாம் வந்து இந்த ஜெல்லு போட்டுடலாங்க. ஆலோவேரா ஜெல்லு போட்டுடலாங்க. அது

0: முகத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அது ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாங்க சார். முக முடிக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த வர வரன்னு இருக்கிற முடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்லு போட்டுடலாங்க. அது நம்ம தேங்காயில் மிக்ஸ் பண்ணியே போட்டுடலாங்க சார். அது ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பிடவும் செய்யலாங்க. நாங்கள் எல்லாம் மல்டி பர்பஸாக தான் சார் இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க.
1: இந்த கற்றாழை அப்படிங்கிறது வந்து குளிர் பிரதேசத்தில் தான் வளரக்கூடிய ஒரு தாவரங்களா?
0: அப்படி இல்லைங்க, எல்லா பக்கமும் வளருதுங்க. கீழே பிளைன்ஸ்லேயும் வளருதுங்க, நம்ம ஊட்டிலேயும் நல்லா வளருதுங்க. ஊட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃபெல்லாம் பாருங்கள், நல்லா அப்படியே பெருசு பெருசாக இருக்குங்க. ஒரு லீஃபை நம்ம உடச்சி எடுத்துட்டாலும் அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஜெல்லு கிடைக்குங்க. அது அது நல்லா அந்த அப்படியே நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அப்படி நுர மாதிரியே வருங்க. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குங்க. நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லபடியாக அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டு குளிரனு வெயில் பிரதேசத்துலேயே வளருங்க சார், நான் பார்த்துருக்கேங்க.
1: இப்போது நிறைவாக வந்து அலங்கார செடிகள் வளர்க்குறதுனால என்ன பயன், இதை பற்றி கொஞ்சம் வளர்க்கணும் சார்.
0: சார் இது பயன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த செடி வளர்க்குறதுல வந்து செலவு குறைவு தாங்க. ஏன்னா நம்ம ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னாலே அதை வந்து நம்ம பன்மடங்காக நம்மளை வந்து செடிங்களை வளர்க்க முடியுங்க சார். ஏன்னா அதுக்கு கட் பண்ணி வச்சாலே போதுங்க. அது வந்து ஒரு நாளுமே அந்த செடி வந்து வீணாகாதுங்க. பாட்டிலில் போட்டு வச்சிங்க வந்து ஒரு செடியை கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வேறு க்ரோத் ஆகிருக்குங்க. அதில் எந்த நம்மளுக்கு செலவு குறையுங்க. அதே மாதிரி செடி வளர்க்குறது அதிகமாகுங்க, அது நம்மளுக்கு லாபங்க தாங்க சார் சாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தாழையும் அப்படி தாங்க. கத்தாழை வந்து நம்மளுக்கு நல்லா மல்டி பர்பஸுங்க, அதுவுமே வந்து செலவு குறைவு தாங்க சார். இதை வந்து ஒரு டைம் செடி வச்சா வளராமல் போயிருமா அப்படிங்கிற ஒரு இதே இருக்காதுங்க. வச்சா நம்மளுக்கு வந்து வளருங்க. அது கட் பண்ணி போட்டு வச்சு பாருங்கள், எத்தனை பாட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படி பாட்டிலே நம்ம அலங்காரமாகவும் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இன்னும் க்ரோத்தாக கொடுக்கணும்னா அந்த வேர் வந்ததுக்கப்புறம் எடுத்துன்னு தனித்தனி பாட்டில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா மல்டி பர்பஸாகவும் பண்ணலாம். இது வந்து நம்ம ஒரு நர்சரி மாதிரி கூட இதை பண்ணலாங்க சார். கட் ஃப்ளவர்ஸ் வந்து இதை பண்ணலாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நாளுமே வீணாகாதுங்க. நம்ம நிறைய நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா பஞ்சாக நம்ம சேல் கூட பண்ணலாங்க சார். வருமானம் தரக்கூடிய ஃப்ளவர்ஸ் தாங்க.
1: இதுவரை அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிறைவாக தகவல் களஞ்சியம். நஞ்சில்லா வீட்டு தோட்டம். காய்கறிகள் நமது அன்றாட வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாகும். குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு மிகவும் அவசியமானதாகும். இவை நமது ஊட்டச்சத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவை சுவையானதாகவும் மாற்றுகின்றன. ஊட்டச்சத்து வல்லுநர்களின் பரிந்துரைப்படி ஒரு நபர் சீரான திட்ட உணவிற்கு ஒரு நாளுக்கு 85 கிராம் பழங்களையும் 300 கிராம் காய்கறிகளையும் உண்ண வேண்டும். ஆனால் தற்போதைய காய்கறி உற்பத்தியை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு நபர் ஒரு நாளுக்கு 120 கிராம் காய்கறிகளே பெற முடிகிறது. மேற்காணும் கருத்துக்களை மனதில் கொண்டு நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான காய்கறிகளை வீட்டு காய்கறி தோட்டத்தில் நம்மிடமுள்ள சுத்தமான தண்ணீர், சமையலறை மற்றும் குளியலறை கழிவு நீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம். இதன் மூலம் உபயோகமாகாத தண்ணீர் தேங்கி நிற்பதையும் இதனால் ஏற்படும் சுகாதார கேட்டையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் தடுக்க முடியும். மிக குறைவான இடத்தில் சாகுபடி செய்யப்படுவதால் மிக எளிதான முறையில் நோய் மற்றும் நோய் கட்டுப்பாட்டை மேற்கொள்ள முடியும். மேலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நோய் மற்றும் பூச்சி தாக்கிய பகுதிகளை செடிகளில் இருந்து அகற்றினால் போதுமானதாகும். இதனால் காய்கறிகளில் ரசாயனங்களில் நச்சுப்படிவதை தவிர்க்க முடியும். வீட்டு தோட்டத்தின் நோக்கம். ஒரு ஆண்டிற்கு வீட்டு செலவுக்கு தேவைப்படும் காய்கறிகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்வதே வீட்டு காய்கறி தோட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் மாடிகள் இருப்பது இல்லை. எனவே தொட்டிகளை தாழ்வாரம், ஜன்னல்களில் உள்ள படிக்கட்டுகள், மொட்டை மாடிகளில் வளர்க்கலாம். மாடிப்பகுதியில் தொட்டி போன்ற அமைப்பினை உருவாக்கி அதனுள் மண் கலவினை நிரப்ப வேண்டும். அவ்வாறு நிரப்பும்போது தண்ணீர் கூரையின் உட்பகுதியில் புகாதவாறு நீர் தடுப்பான் கொண்டு பாதுகாக்க வேண்டும். மேலும் கொள்கலன்களில் செடிகளை வளர்க்கலாம். அவையாவன: சிமெண்ட் தொட்டிகள், மண் தொட்டிகள், பிளாஸ்டிக் பீப்பாய்கள், மரத்தாலான பீப்பாய்கள், பெட்டிகள், கிரேட்ஸ், தட்டையான கொள்கலன்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள், வாளிகள், தகர டப்பாக்கள், பலவிதமான அளவுகளிலான ட்ரம்கள். பல பருவ பயிர்களை மற்ற பயிர்களில் நிழல் படியாதவாறு, ஊட்டச்சத்திற்கு போட்டி ஏற்படாதவாறு தோட்டத்தின் மூலையில் நட வேண்டும். தோட்டத்தின் நடுவில் உள்ள நடைபாதை மற்றும் ஏனைய நடைபாதையின் அருகிலும் குறுகிய கால பயிர்களான கொத்தமல்லி, புதினா, பொன்னாங்கண்ணி, பாலாக்கீரை போன்றவற்றை நட வேண்டும். அரிதாக கிடைக்கக்கூடிய காய்கறி வகைகளான லீக், ஆஸ்பராக்கஸ், சோயா போன்றவைகளில் தொட்டிகளில் வளர்த்து பயனடையலாம். கற்றாழை, துளசி, கற்பூரவல்லி போன்ற செடிகளை வீட்டில் வளர்க்கும்போது நமக்கு ஏற்படும் சில நோய் தொற்று மற்றும் கிருமிகளிலிருந்து பாதுகாக்க இவை மருந்தாக பயன்படுகின்றன. எலுமிச்சைப்புல் என்பதும் ஒரு மூலிகை செடியாகும். இச்செடியை வீட்டில் வளர்த்து மூட்டுவலி, தசைவலி, வயிற்றுவலி போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். அஸ்வகந்தா ஆயுர்வேத மூலிகை செடியாகும். இந்த செடியை அழகுக்காகவும் மருத்துவ குணத்திற்காகவும் வளர்க்கலாம். இந்த அஸ்வகந்தா இலையானது மன அழுத்தம் மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பை குறைக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரண்டை, தூதுவளை, கோவைக்காய் மற்றும் கொடிவகை காய்கறிகள் அனைத்தையும் மாடி தோட்டத்தில் நடவு செய்யலாம். பெரிய கொள்கலன்களில் கறிவேப்பிலை, வாழை, பப்பாளி, நெல்லி, மாதுளை, கொய்யா, அத்தி, எலுமிச்சை, டிராகன் போன்ற பழங்களை மரங்களை மாடியில் நடவு செய்து பராமரிக்கலாம். மாடி தோட்டத்தின் மூலம்

0: சூரிய ஒளி நன்கு படும்படி தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த இடத்தினை தளத்தை பாலித்தீன் விரிப்புகளை கொண்டு மூட வேண்டும். விதைக்க வேண்டிய காய்கறிகளை தேர்வு செய்த பின்பு அதற்கான உபகரணங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். விதையை விதைக்க பையை தயார் செய்தவுடன் உடனே விதைப்பு செய்யக்கூடாது. ஒரு வார காலம் ஆறவிட்டுதான் விதைப்பு செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் நீர் ஊற்றுவதை தவிர்க்க வேண்டும். வீட்டிலேயே இயற்கை உரங்களை தயாரிக்க முடியும். நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகளின் தோல் கழிவுகளையே சிறந்த உரமாக பயன்படுத்தலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கின் தோள்கள், பயன்படுத்த முடியாத தக்காளி இலை கழிவுகள், டீத்தூள், முட்டை ஓடுகள் போன்றவற்றை மண் தொட்டிகளில் நிரப்பி உரமாக்கலாம். கழிவு மிகவும் ஈரமாக இருந்தால் கொஞ்சம் மண்ணை போடவும். இக்கழிவு நல்ல வெயிலில் படும்படி இருக்க வேண்டும். தொட்டிகள் நிறைந்த பிறகு 20 முதல் 30 நாட்கள் அப்படியே விடவும். அப்போது காற்று போவதற்காக கிளறிவிடவும். 30 நாட்களுக்கு பிறகு இத்தொட்டிகளில் உள்ள உரத்தை தோட்டத்தில் இட்டுவிட்டு மீண்டும் புதிய கழிவுகளை போடத் தொடங்கலாம். இந்த உரங்களை வீட்டுத் தோட்டங்களுக்கு மட்டுமல்லாது வயல்வெளிகளில் பயிரிடப்படும் அனைத்து வகை பயிர்களுக்கும் இயற்கை உரமாக பயன்படுத்தலாம். தக்காளி, வெண்டை, பச்சை மிளகாய் போன்ற காய்கறி செடிகளுக்கு டீத்தூள், முட்டை ஓடு, மக்கிய காய்கறி கழிவுகளை உரமாக போடலாம். இவை இயற்கை உரமாக அமைவதால் காய்கள் சுவையுடன் இருக்கும். மேலும் அதிக எண்ணிக்கையில் காய்கள் காய்க்கும். முன்னெச்சரிக்கையாக மூலிகை பூச்சி விரட்டி தெளிப்பான் மூலம் பூச்சிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அவரை கொடிகள் பூக்காமல் இருந்தால் நுனிக்கிளைகளை கிள்ளி விடுவதன் மூலம் மீண்டும் பூக்கள் பூத்து காய்க்க தொடங்கும். காய்கறிகள் கழிவுகளை வீணாக குப்பையில் கொட்டாமல் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தினால் செடிகள் நன்கு வளரும். வீட்டுத் தோட்டத்தில் உள்ள செடிகளை பூச்சி தாக்கினால் அவற்றுக்கு நீருடன் பெருங்காயத்தை சேர்த்து தெளிக்க வேண்டும். வேப்பமர இலைகளை நீரில் ஊற வைத்து வெயிலில் வைக்க வேண்டும். நீரின் நிறம் நன்றாக மாறியதும் நீரை குளிர்வித்து செடிகளுக்கு ஊற்றலாம். வீட்டுத் தோட்டத்தில் உள்ள செடிகளை பூச்சிகள் தாக்கினால் வெள்ளை பூண்டை அரைத்து அதனுடன் வேப்பெண்ணெய் கலந்து தெளிக்க வேண்டும். வைரஸ் நோய்கள் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்துவிட வேண்டும். வீட்டுத் தோட்ட செடிகளில் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்த சீதாப்பழ விதை, வேம்பு விதை ஆகியவற்றை இடித்து தண்ணீரில் 2 நாட்கள் ஊற வைத்து அவற்றுடன் காதி சோப்பு சிறிதளவு கலந்து செடிகளின் மீது தெளிக்க வேண்டும். விதைத்தல் மற்றும் நடவு செய்தல். நேரடி விதைப்பு பயிர்களான வெண்டை, கொத்தவற்றை மற்றும் தட்டை பயிறு போன்றவற்றை பாரின் ஒரு புறத்தில் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். முழு செடியாக அறுவடை செய்யப்படும் தண்டுக்கீரை, சிறுகீரை ஆகியவற்றின் ஒரு பகுதி விதைக்கு 20 பகுதி மணல் என்ற விகிதத்தில் கலந்து கைவிதைப்பு செய்ய வேண்டும். சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி போன்றவற்றை பாரின் ஓரத்தில் நட வேண்டும். நடவு செய்யும் பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவற்றை நாற்றாங்கால் படுக்கைகளில் அல்லது தொட்டிகளில் 1 மாதத்துக்கு முன்பே விதைக்க வேண்டும். விதைப்பு முடிந்து மண்ணை மூடியவுடன் எறும்பு வருவதை தடுக்க 250 கிராம் வேப்பம் புண்ணாக்கி தூவ வேண்டும். விதைத்து 30 நாட்கள் கழித்து தக்காளியையும், 40 நாட்கள் முதல் 45 நாட்கள் கழித்து கத்தரி, மிளகாய், சின்ன வெங்காயம் ஆகியவற்றை நாற்றாங்காலிலிருந்து எடுத்து நடவு செய்ய வேண்டும். தக்காளி, கத்தரி, மிளகாய் ஆகியவற்றுக்கு 30 முதல் 45 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பாரின் ஒரு பக்கத்திலும், சின்ன வெங்காயத்திற்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பாரின் 2 பக்கமும் நட வேண்டும். மாடியில் செடிகளின் அளவிற்கு தகுந்தவாறு பல்வேறு அளவு கொள்கலன்கள் மண் தொழு உரம், மணல், தேங்காய் நார் கழிவு 2:1.
1: செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தாா்.

0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எந்தவித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டினார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ம்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 8:05.

நீர்களினை தொடர்ந்து கேட்கலாம். நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நேர்களாகிய உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் வாட்ஸ்அப் மற்றும் மொபைல் மூலமா போன் மூலமா நீங்க கேட்கலாம். அதற்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9344901018 என்ற இந்த எண்ணிற்கும் 9342901018 என்ற இந்த எண்ணிற்கும் நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பமான பாடல் கேட்கலாம். வாட்ஸ்அப் அனுப்புற நேர்கள் உங்களுடைய பெயர், எங்கிருந்து அனுப்புறீங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல், அது இடம்பெற்ற படம், இந்த டீடைல்ஸோட 8300019108 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க உங்களுடைய விருப்பமான பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் மனோ சுனந்தா இருவரும் இணைந்து பாடியது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யார் எங்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: இன்றைக்கு வந்து டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்தின் பெயர். பாடல் வந்து அழகிய விலைகளில் 60 கலைகளில் எழுதிய திருமகளை. சூப்பரா இருக்கு இந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊட்டி பண்பலையில போட்டுருங்க.
0: நிச்சயமாக உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்கள் எல்லாம் அலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர்கள் யார், எங்கிருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவலஹட்டி பீலமூளை திரை பகுதியிலிருந்து சுதாகரன், அம்பிகா, பூங்கோதை, கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன் இவங்க எல்லாரோடைய விருப்ப பாடலாக அந்த பாடல் இப்போ ஒழிக்க இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலில் நல்ல நேரம் திரைப்படத்தில் இருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க இந்த நேரம் 8:20. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேர்கள் யாருங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. வினோத்குமார், தாக்ஷாயினி, விஸ்வத், கணேசன், மனோஜ், சுனிதா இவங்க எல்லாரும் குன்னூர் பகுதியிலிருந்து இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

0: நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் இருந்த கே ஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் அருமையான அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யாரெங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: இரவு வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: பூக்காரி என்ற படத்தில்

0: காதலின் பொன் வீதியில் என்ற பாடல்.
1: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

சவாரி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த விருப்ப பாடல் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்கும் நேயர் யாரு எங்கிருந்துன்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியிலிருந்து நடராஜன், ஜனகரே, ரேவதி, தினேஷ்குமார் இவங்க எல்லாருடைய விருப்ப பாடலாக அந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.

0: நவகிரகம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் வாட்ஸ்அப் வழியாக யாரு எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சூர் பகுதியிலிருந்து சிவகுமார் இவருடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காரு. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: வாசல் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல்ல அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யார் எங்கதுன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கம் சிஸ்டர். அன்பான வணக்கங்களுடன் நான் ராஜு, சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம் சிஸ்டர்.
0: ஓகே, சூப்பர். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இருக்கே?
1: எனக்கு எஃப்எம் பிரின்ஸ் குடும்பத்தாருக்கும், ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்தாருக்கும் சேர்ந்து நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் இணைத்து அனைத்து அன்புள்ளங்களுக்காக அன்னக்கிளிலிருந்து ஒரு இனிமையான பாடலை மாலை நேர காட்டல் தரும் வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: மிக்க நன்றி. எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

கண்ணுக்கிளி திரைப்படத்துல இருந்த ஜானகி அவங்க குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 8:43. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் வாட்ஸ்அப் மூலியமாக பிக்கட்டி பகுதியிலிருந்து திறன்குமார், லலிதா இவங்க இருவரும் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர் வாட்ஸ்அப் வழியாக ஊட்டி மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா இவருடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காரு. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

0: கேஜே ஏசுதாஸ் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் பூவிழி வாசலிலே திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யாரு எங்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, அருமை மணி, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: எனக்கு பூமலை பூவி வசனங்கள் வந்து.
0: கண்டிப்பாக, இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. நேர்கள் தொடர்ந்து இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி,
2: நமஸ்கார், யே ஆகாஷ்வாணி ஹை. 9 दशक यानी 90 साल जब टीवी का पर्दा कोरा था और इंटरनेट एक सपना, तब धुन की इस लहर ने भारत के हर घर में अपनी जगह बनाई. क्रिकेट के रोमांचक आंखों देखे हाल से लेकर मन की बात के संवाद तक,
3: आसमान में सिर उठाकर घने बादलों को चीरकर रोशनी का संकल्प ले, अभी तो सूरज उगा है.
2: आकाशवाणी सिर्फ एक रेडियो स्टेशन नहीं, हर भारतीय के संघर्ष और सफलता का साक्षी है. सूचना, शिक्षा और मनोरंजन का सबसे भरोसेमंद साथी. आज भी पहाड़ों की चोटी से लेकर सुदूर गांव तक हमारी आवाज ही आपकी पहचान है.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 30:07.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்டுவிருப்பது உள்ளம் கவர் கல்வன் நாடகம்.
2: எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன்.
1: இந்நாடகத்தில் பங்கேற்போம்
2: மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எம். முரளிதரன், எம். விஜய் மேனன், டி. ஜனார்த்தனன், ஜே. தனலட்சுமி ஆகியோர்.
1: அமைப்பு
2: ஏ. பி. எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: உள்ளம் கவர் கல்வன் நாடகம். அன்பே, அன்பே,
3: யாருடா என்ன ஏலம் போட்டுக்கிட்டு வர்றது?
1: நான் தான்டா உன் நண்பன் எஸ். பாண்டுடா.
3: ஓ, அட எஸ்பியா?
1: அட நீ வேற, நான் இன்னும் ஏட்டுதான்டா. நீ என்ன எஸ்பின்னு கூப்பிடாத.
3: ஓகே ஓகே, நீ எஸ்பி ஆனாலும் உன்னை ஏட்டுன்னே கூப்பிடுறேன். போதுமா?
1: பீக்கு.

0: சூடா உனக்கு காப்பி கொண்டு வரட்டுமா?
1: வரும்போதுதான் காப்பி குடிச்சிட்டு வந்த. இப்ப உன்னை அலர்ட் பண்ண சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன்.
0: அலர்ட் பண்ண வந்தியா?
1: ஆமா
0: சொல்லு சொல்லு.
1: உங்க ஏரியாவில ஒரு திருடன் சுத்தி வரான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு.
0: திருடனா?
1: ஆமா பெரிய பாக்தா திருடா.
0: அவனை பாக்தா திருடன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐடி கிடி வச்சிருப்பானா?
1: சீரியஸான விஷயத்த சொல்றேன், நீ விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறியா? நீ மாறவே மாட்டியா? நாய பார்த்தா தலைய தடவி கொடுப்ப, மாட்டை பார்த்தா கழுத்தை தடவி கொடுப்ப. அந்த மிருகங்கள் அன்புக்கு தலையாட்டும், அதெல்லாம் திருடல் கிட்ட ஆகாது.
0: என்னப்பா சொல்ற?
1: நான் மறுபடியும் சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நான் கிளம்புறேன் இப்போ. நான் அவசரமா என் பையனை போய் பாக்கணும், சரியா?
0: பையன் எங்க இருக்கான்?
1: மாமியார் வீட்டுல.
0: என்ன மாமியார் வீட்டுலயா?
1: எங்க மாமியார் வீடு இல்ல.
0: அப்புறம்
1: அவன் வீட்டோட மாப்பிள்ளையா அவன் மாமியார் வீட்டுல இருக்கான்.
0: ஓஹோ,
1: சரி அன்ப நீ ஜாக்கிரதையா இரு, நான் வரேன்.
0: சரிப்பா ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போறானே, அது நம்ம மேல இருக்கிற அக்கறை தான், அத நம்ம அலட்சியப்படுத்த கூடாது. அப்படின்னா அதுக்காக பயந்துகிட்டே இருக்கணுமா? அதுவும் கூடாது. இது என்ன சத்தம்? வீட்டுல இதுவரை எடித்தொல்ல இருந்ததே கிடையாது, இப்ப பாத்திரம் உருளும் சத்தம் வருதுன்னா ஒருவேளை பாண்டு சொன்ன பாக்தா திருடா அந்த ரெண்டு கால் எலியா இருக்குமோ? ஏய் ரெண்டு கால் எலி, வெளியவா வெளியவா. நீ இங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். விக்கல் பாத்தியா? அதுவே உன்னை காட்டி கொடுத்துச்சு. சரி சரி, மேஜ மேல தண்ணி இருக்கு, முதல்ல அதை எடுத்து குடி. இப்ப விக்கல் அடங்கிடுச்சா? அப்புறம் என்ன திரு திருன்னு முழிக்கிற? சொல்லு நீ யாரு?
2: ஐயா நான் திரு திரு.
0: ஓஹோ, உன்ன நீயே திருன்னு சொல்லிக்கிட்டு தான் பேர சொல்வியா?
2: ஐயா திருன்னு எனக்கு மரியாதையா? அதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆள் ஐயா.
0: அதான் வீட்டை குறி வச்சு வந்திருக்கிய?
2: அப்படியும் வச்சுக்கலாம்.
0: ஓஹோ, அதையும் தைரியமா வேற சொல்ற.
2: வாசல் முகப்புல அன்பே சிவம்னு இருந்தத பார்த்தேன், அதான் உள்ள நுழைஞ்சிட்டங்க ஐயா.
0: ஆஹா, நீ சொல்றது நல்லா இருக்கு, ஆனா நம்ப முடியலையே. நீ திருடத்தானே வந்திருக்கிற?
2: ஐயா நான் திருடனாக வந்தேன்னு சொல்றத விட நல்ல பசியோட வந்தவன்னு சொல்லலாம். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. இங்க இருந்த உணவு கண்ணில் பட்டது, கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டிய உங்க உணவை நான் திருட்டுத்தனமா சாப்பிட்டேன். பசியில வேகமா சாப்பிடும் போது தட்டு கீழே விழுந்து என்ன காட்டி கொடுத்துருச்சு.
0: இங்க இருக்கிற வெள்ளி பாத்திரங்கள் உன் கண்ணுக்கு தெரியலையா?
2: ஐயா எனக்கு இருந்த அகோர பசியில இங்க இருந்த உங்க சாப்பாடு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது.
0: அப்படியா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ இங்க உன்னோட சாப்பாட்டை தான் சாப்பிட்டு இருக்க.
2: ஐயா என்னையா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: அந்த அரிசியில உன்னோட பெயர் தான் எழுதி இருந்திருக்கும், அத உன்னால தானே சாப்பிட முடியும்.
2: ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா.
0: நான் மன்னிக்கணுமா? இங்க நடந்தது அது ஆண்டவன் கட்டல, உனக்கு படி அளந்தது நான் இல்ல அவன் செயல். அது போகட்டும், இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ திருடனா வந்திருந்தா?
2: இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா, இங்க அடைக்கலம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை. ஐயா என்ன போலீஸ் துரத்திக்கிட்டு வராங்க ஐயா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும், நீங்க தான் என்ன காப்பாத்தணும்.
0: நீ திருடனா வந்து என்கிட்ட அடைக்கலம் கேட்டா நான் எப்படிப்பா உனக்கு உதவி செய்ய முடியும்?
2: ஐயா நான் எந்த திருட்டு செயலியும் செய்யலீங்க. இது சத்தியங்க.
0: இத என்ன நம்ப சொல்றியா?
2: ஐயா, நீங்க எனக்கு தெய்வமா தெரியுறீங்க. தெய்வத்துக்கிட்ட போய் பொய் சொல்லக்கூடாது. நானும் உண்மையத்தான் சொல்றேன். திருட்டு குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சிட்டேன். விடுதலை ஆகி வெளியையும் வந்துட்டேன். இனிமே என் மேல திருட்டு பணி எதுவுமே கிடையாது. இங்க உங்க உணவு திருடி சாப்பிட்ட வகையில நான் ஒரு திருடன் தான். ஐயா, உங்க முன்னாடி திருடனா நின்னாலும் உங்க கருணை, நீங்க காட்டிய அன்பு மூலமா எனக்குள்ள ஒரு மன மாற்றத்தை உண்டாக்கிட்டீங்க ஐயா. அதுக்கு நீங்க தான் ஐயா தண்டனை கொடுக்க முடியும். கொடுங்க. ஆயுசு முழுக்க உங்க காலடியிலே விழுந்து ஆயுள் கைதியா கிடக்கிறேன் ஐயா. அதுவே எனக்கு போதும்.
0: ஏம்பா காலில் விழுற? எந்திரு, எந்திரப்பா. உன் பேர் என்ன?
2: மாரிமுத்து ஐயா.
0: மாரிமுத்து. இனிமேல் நீ மாரிய முத்து. நான் உன்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்பா. என்ன பொறுத்தவரை நீ முத்து.
2: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்திருக்கீங்க. நதி எப்படி தாம் பிறந்த இடத்துக்கு மறுபடியும் போகாதோ, அது போல நான் இருப்பேங்க. இனிமே நான் திருடனே கிடையாதுங்க. இது சத்தியம் ஐயா, இது சத்தியம். ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி.
0: என்ன வேணும்பா?
2: உங்க வீட்டுல ஒரு தொழிலாளியா, உங்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுறேன். நான் நல்லா சமைப்பேங்க.
0: அவ்வளவுதானே? இனிமே நீதான் இந்த வீட்டுடைய சமையக்காரன்.
2: நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: முத்து
2: சொல்லுங்க ஐயா.
0: போய் காஃபி போட்டு கொண்டு வா.
2: இதோ வந்துட்டேன் ஐயா.
3: ஏ அண்ணா, தண்ணி கேட்டல்ல, சீக்கிரம் வாங்க.
4: என்ன ரேவதி, அப்படி என்ன அவசரம்? இதோ வர. தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க, அத தங்கையே தனக்கு உதவின்னு அந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவளாலே நான் கேட்ட தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க முடியல. நானே போய் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு.
3: அண்ணா, அங்க பாரு.
4: என்ன ரேவதி, ஒரு மனுஷன் நிழல் மாதிரி இருக்கு.
3: கரெக்ட். இன்னும் நல்லா பாரு.
4: அட, நிழலு நிஜமாயிடுச்சு.
3: பயமா இருக்குண்ணா.
4: பயப்படாத ரேவதி, நான் தான் கூட இருக்கேன்ல.
3: அந்த ஆளை பார்த்தா திருடன் மாதிரி தெரியுதுல்ல.
4: எனக்கும் அப்படிதான் இருக்கு ரேவதி. அவன் உண்மையிலே திருடனா இருந்தா அவன் தான் நம்மள பார்த்து பயப்படணும்.
3: கரெக்ட்ண்ணா. நம்மள பார்த்துதான் அவன் மிரண்டு போயிருக்கணும். ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே.
4: ஆமால, நேருக்கு நேர் பார்த்தாலும் அந்த ஆளிடம் கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவன் தப்பிச்சு போகணும்னு முயற்சியும் பண்ணல.
3: ஆமாண்ணா, அசையாம அதே இடத்துல நிக்கிறாரு.
4: அதுதான் ரேவதி எனக்கும் புரியல. ஆச்சரியமா இருக்கு.
3: அப்பா வரட்டும், அவர்கிட்டயே கேக்கலாம்.
0: ரெண்டு பேரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
4: ஆமாப்பா, நல்ல நேரத்துல வந்தீங்க.
0: உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன். முத்து, ஒரு டம்ளர் தண்ணி கொடு.
2: இதோ வந்துட்டேன் ஐயா.
3: ஓ, அவர் பேரு முத்துவா? அவர் யாருப்பா?
0: அவர்தான் இனிமே நம்ம வீட்டு சமையற்காரர்.
3: அண்ணா, அவர் பாக்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கே.
4: ஒரு மாதிரின்னு ஏன் சொல்ற ரேவதி? திருட்டு பார்வையா இருக்குன்னு சொல்லு.
2: அத நானே சொல்றேங்க, நான் ஒரு திருடனா தான் இங்க வந்தேன்.
3: அப்புறம் சமையல்காரரா மாறிட்டீங்களோ?
4: வினோதமா இருக்கே ரேவதி. நாம நினைச்சது சரிதான், அவரே ஒத்துக்கிட்டாரு பாத்தியா.
0: ஆனந்த் ஏமா ரேவதி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இந்த தண்ணிய குடிங்க, அப்புறம் நான் சொல்றத கேளுங்க.
3: அப்பா, இங்க என்னதான் நடக்குது? முதல்ல அத சொல்லுங்க.
4: ஆமாப்பா, எங்களுக்கும் ஒரே குழப்பமா இருக்குப்பா.
3: என்ன பண்ண தெரியாத ஒருத்தர எப்படி நம்பி உள்ள சேர்த்திருக்கீங்க?
0: நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல குறை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா எதை செஞ்சாலும் அது தப்பா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அத மறந்துட்டீங்களே.
4: அது தெரியும்பா. இருந்தாலும் இந்த அவசர முடிவை எடுக்க அப்படி என்னப்பா அவசியம்?
0: சொல்றேன்பா, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. ஒரு மனுஷனை அவன் தோற்றத்தை வச்சு நாம எடை போட கூடாது. நீங்க இதுவரைக்கும் அவன் முகத்தை பார்த்து உங்க கணிப்ப சொன்னீங்க. ஆனா என்னுடைய கணிப்பே வேற. நான் அவனுடைய மனச பார்த்து இந்த முடிவு எடுத்தேன்பா.
3: அப்பா, உங்க கிட்ட இருக்கிற அன்பை பத்தி ஊருக்கே தெரியும். அதை நீங்க நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது.
4: அப்பா, நான் சொல்றதையும் கொஞ்சம்

0: கேளுங்கப்பா, திருட்டுங்கிறது பிறவி குணம், அத எப்படி அன்பால மாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: நான் அவனை முழுசா புரிஞ்சுகிட்டேன், அதத்தான் என்னால சொல்ல முடியும்பா.
2: அப்பா, நாங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எங்களுடைய கருத்தை மதிக்காம பிடிவாதமா இருக்கீங்களே.
0: அட ரேவதி, நாம சின்னவங்க, அதனால சின்னவங்க சொல்றத ஏத்துக்க அவருக்கு மனசு எடை கொடுக்கணும்ல.
1: பசியோட வந்த முத்து இங்க நாம வச்சிருந்த சாப்பாட்ட சாப்பிடுற வரைக்கும் அவன் திருடனத்தான் எனக்கும் தெரிஞ்சான். அப்புறம்
3: ஐயா, உங்க வீட்டு சாப்பாட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சதுங்க ஐயா. உங்க அன்பு என்ன மனுஷனா மாத்திடுச்சுங்க ஐயா, மனுஷனா மாத்திடுச்சு. இது சத்தியம் ஐயா, இது சத்தியம்.
2: என்னப்பா, ஒரு சாப்பாட்டுல மனுஷ குணம் மாறிடுமா?
1: இது ஒண்ணும் புதுசு கிடையாதுமா, புராண காலத்திலும் நடந்திருக்குன்னு கதையே இருக்கு. அது போகட்டும், நீ புது ரத்தம் ஏத்தின மாதிரி நினைச்சுக்கய.
0: அது சரிப்பா, நீங்க சொல்றது எனக்கு புதிரா இருக்குப்பா.
1: ஆனந்த், ரேவதி, இப்பவும் உங்களுக்கு விளங்காமலும் இருக்கலாம். இதையெல்லாம் புரிஞ்சுக்க உங்களுக்கு அனுபவம் கிடையாது, வயசும் போதாது. போங்க, ரெண்டு பேரும் தனியா உட்காந்து கலந்து பேசி நல்லா தெளிவோட வாங்க.
4: ஐயா, பார்க்குக்கு இந்த வழிதான் போகணுமா?
5: ஆமாம் தம்பி, பூங்காவுக்கு இந்த வழியும் போகலாம், அதோ அப்படி சுத்திக்கிட்டு அந்த வழியும் போகலாம்.
4: ஐயா, சுண்டல் எவ்வளோ?
5: சுண்டல் 10 ரூபா தான் தம்பி.
4: சரி பரவாயில்ல, கொடுங்க ஐயா.
5: இந்த தம்பி, சாப்பிட்டுக்கிட்டே போ.
4: வரேன் ஐயா.
5: ஆமாம், தம்பிக்கு எந்த ஊரு?
4: புதுச்சேரிங்க ஐயா.
5: சரிங்க தம்பி, பூங்காவை போய் நல்லா சுத்தி பாருங்க.
6: ஆனந்த், என்ன அவசரமா இந்த பார்க்குக்கு வர சொன்னியே, அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? உன் தங்க ரேவதியும் உன் கூட வந்திருக்கா?
0: தியாகு, நீ என் உயிர் நண்பன்டா. எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் உன்கிட்ட தானடா சொல்ல முடியும். இது எங்களை பொறுத்த வரையில தாங்க முடியாம தலையை பிச்சுட்டு இருக்கிற பெரிய விஷயம்டா. அதனால என் தங்கச்சியும் கலந்து பேச கூட வந்திருக்கா.
6: சரி சொல்லுடா.
0: எல்லாம் எங்க அப்பா பத்தி விஷயம்தான். எங்க அப்பா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவர் ரொம்ப நல்லவர் தான். அன்பழகன் அப்படின்ற பேருக்கு பொருத்தமா அன்பா தான் இருப்பாரு. எல்லாம் சரிதான்.
6: அப்புறம் என்ன?
2: அதுக்காக நச்சு பாம்புக்கு பால் வார்க்கலாமா?
6: ஆனந்த், நிதானமா கொஞ்சம் புரியும்படியா சொல்ல
0: சொல்றேன். தியாகு, எங்க வீட்டுல ஒரு திருடம் பூந்துட்டான். அவனை எங்க அப்பா பாத்துருக்காரு. அந்த இடத்துல நாமளா இருந்தா என்ன செய்வோம்?
6: அவனை புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைப்போம்.
0: கரெக்ட் தியாகு, நானும் என் தங்கச்சியும் அததான் நினைச்சோம்.
6: உங்கப்பா என்ன செஞ்சாரு?
2: அன்புதான் ஒரு மனசுல வெள்ளம் மாதிரி கரை புரண்டு ஓடுதே, அதனால அந்த திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாரு. அவன் இப்போ எங்க வீட்டுலதான் இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் தான் இனிமே எங்க வீட்டு சமையல்காரனா.
6: டடா, அவ ஏன் இந்த முடிவை எடுத்தாரு? தெரியாத ஒரு மனுஷன் நம்ம கிட்ட வேலை கேட்டு வந்தாலே அதுக்கு யோசிச்சுதான முடிவு எடுப்போம். இங்க வந்திருக்கிறதே ஒரு திருடன்.
0: அட தியாகு, அவன் திருந்துட்டானா?
2: நானும் அப்படி நினைக்காதீங்கன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி கெஞ்சி பாத்துட்டோம். ஒரு பிரயோஜனமும் இல்ல.
0: அவரு ரொம்ப பிடிவாதமா இருக்காருடா தியாகு.
6: சரி, அதுக்கு இப்ப என்ன செய்யலாம்?
0: நாம திட்டம் போட்டு அந்த திருடனை வீட்டை விட்டே துரத்தணும்டா.
2: அதையும் உடனடியா செய்யணும். என்ன செய்யலாம்?
6: அதுக்கு ஒரே வழி, அவன் மேல திருட்டு பழி சுமத்தணும்.
0: கரெக்ட் தியாகு, நாங்களதான் நினைச்சோம். திருடன் என்னைக்கும் திருடன் தான் படம் பிடிச்சு காட்டுவோம். அதுக்கப்புறம் அவன் துண்ட காணும், துணிய காணும்னு அந்த இடத்தை விட்டு ஓட வைப்போம்.
6: அந்த நல்ல காரியத்தை நேரம் கடத்தாம உடனே செய்யணும். அந்த திருடனை வெளியே விரட்டி அடிக்கணும்.
0: தியாகு, நீ எங்க கூட வீட்டுக்கு வாடா.
2: நாம அந்த ரெண்டு காலையிலேயே பொறி வச்சு புடிச்சிடலாம்.
6: சரி வாங்க.

0: அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில், தலையெல்லாம் வலிக்குதே. பேங்க்கு போயிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் ஆனாலும் கொளுத்துற வெயில்ல தாக்கு பிடிக்க முடியலையே. டேய் முத்து,
1: ஐயா
0: முத்து, தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயா.
1: ஐயா, நீங்க களைப்பா வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் குளிர்ச்சியான நீர்மோர் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்க ஐயா, குடிங்க ஐயா.
0: கொண்டாப்பா. ரொம்ப களைப்பா இருக்குது.
1: இருங்க ஐயா, பேனையும் போட்டுறேன், ரெஸ்ட் எடுத்துக்குங்க.
0: ஆனந்தம், ரேவதியும் ரூம்ல இருக்காங்களாப்பா?
1: அவங்களோட தியாகன் ஒரு தம்பியும் வந்திருக்காங்க. கதவை சாத்திக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க.
0: ஓஹோ, ரகசியமா குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோ.
1: ஆமாங்க ஐயா, அவங்க உள்ள நுழையும் போது என்ன முறைச்சு பாத்துக்கிட்டே போனாங்க. அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறத பார்த்தா என்ன பத்திய பேச்சா தான் இருக்குன்னு தோணுது. எனக்கு சந்தேகமா இருக்குங்க ஐயா. அவங்களுக்கு நான் இருக்கிறது பிடிக்காத மாதிரி எனக்கு தெரியுதுங்க ஐயா.
0: அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு.
1: நான் எப்படிங்க ஐயா கவலைப்படாம இருக்க முடியும்? எனக்கு வேலை கொடுத்த என் முதலாளிக்கு என்னால கஷ்டம் வருதுன்னா அதை கண்டு காணாம எப்படி என்னால இருக்க சொல்றீங்க? உங்க அன்பு என்னை கட்டி போட்டது உண்மைதான். நானும் உங்க காலடியிலேயே செருப்பா இருக்கணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஐயா.
0: முத்து, நான் உன்னை இந்த வீட்டுல மட்டும் தங்க இடம் கொடுக்கல, என் மனசலையும் தங்க இடம் கொடுத்துருக்கேன். அத புரிஞ்சுக்கோ. அதனால எதையும் நினைச்சு குழப்பிக்காதப்பா.
1: ஐயா, அப்பா பிள்ளைங்க உறவுல என்னால எந்த விரிசலும் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குதுங்க ஐயா.
0: முத்து, என் பிள்ளைங்க ஆனந்த் ரேவதி ரெண்டு பேரும் என்ன சரியா புரிஞ்சுக்கலப்பா, அதுதான் என் வருத்தமும். நான் உன்னை புரிஞ்சுகிட்டது சரிதான்னு அவங்க புரிஞ்சுகிற நேரம் வரும், பொறுத்து பாப்போம்.
1: சரிங்க, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிடறேன். உங்க பசங்க காலையிலே சாப்பிடாம போயிட்டாங்க, நீங்க வரும்போது அவங்களையும் அழைச்சிட்டு வந்துருங்க ஐயா.
0: பசங்க சாப்பிடலேன்னு நீ கரிசனப்படுற? ஒன்னா பிடிக்காம அவங்க முறைச்சுக்கிட்டு போறாங்க. இதையெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு நிக்கிறேன், சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, ஆனந்த கூப்பிடுவோம். ஆனந்த், ஆனந்த்.
2: என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
2: சீக்கிரம் சொல்லுங்க.
0: அப்படி என்னப்பா அவசரம்? நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா தான் கேள.
2: சரி சொல்லுங்க.
0: ரேவதி உன் ரூம்ல தான் இருக்காளா?
2: ஆமா.
0: நீ இல்லாத போது அங்க பேச்சு குரல் கேக்குது. அவ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா?
2: என் ஃப்ரெண்ட் தியாகோ, அவன் தான் கூட இருக்கான்.
0: அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்கியா? அப்பா, இது தப்புப்பா.
2: அப்பா, அவன் என் உயிர் நண்பன், அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அம்மா இருக்கும் போது நானும் ரேவதியும் அவனோட சேர்ந்து சாப்பிடுவோமே, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நமக்கு தெரியாத யாரோ ஒருவன், அதுவும் திருடனை நம்பி அவனுக்கு இடம் கொடுப்பீங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச என் நண்பன் தியாகம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா?
0: ஆனந்த், நீ என்ன இன்னமும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பா.
2: நீங்க தான் உங்க மனசுல இருக்கிறத நல்லாவே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்களேப்பா.
0: அப்படி இல்ல ஆனந்த், ரேவதி ஒரு வயசு பொண்ணு, அவளை ஒரு வயசு பையன் கூட தனியா இருக்க அனுமதிக்க கூடாதுப்பா.
2: சரி சரி, வேற விஷயம் இருந்தா சொல்லுங்கப்பா.
0: சொல்றேன்ப்பா, அதுக்குதானே உன்ன கூப்பிட்டேன். என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. நம்ம ரேவதிக்கு நகை எடுக்கலாம்னு பேங்க்ல பணம் எடுத்துட்டு வந்துட்டேன், அதை வச்சிருக்கேன். அதை நீ ஜாக்கிரதையா உன் ரூம்ல கொண்டு போய் வச்சுக்க. இந்த பைய வாங்கிக்க.
2: அப்பா, திருடனை வீட்டுல வச்சுக்கிட்டே பண பைய என்கிட்ட கொடுக்கறீங்க, அதையும் ஜாக்கிரதையா வச்சுக்க சொல்றீங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா.
0: ஒன்னும் ஆகாதுப்பா, நீ தைரியமா வச்சுக்கோ. விபரீதம் எதுவும் நடக்காது.
2: அப்படி ஏதாவது நடந்தா?
0: யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், அத நீ தெரிஞ்சுக்க. இப்ப நீ ரூம்ல போய் பைய வச்சுட்டு ரேவதியையும் கையோட அழைச்சிட்டு வா, சாப்பிட போலாம்.
2: என் நண்பன் தியாகு,
0: அவனும் வரட்டும்பா.

0: வட பாண்டு
1: அன்பே மைண்ட் இட். இப்போ நான் போலீஸா வந்திருக்கேன்
0: சார். நான் உங்களை ஏட்டுன்னு கூப்பிடவா இல்ல என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பாண்டுன்னு கூப்பிடவா?
1: நல்ல கேள்வி. ஏட்டுன்னு கூப்பிட. இந்த சுரக்கா.
0: ஏட்டு சுரக்கா?
1: ஆமா. கறிக்கு உதவாதுன்னா கூட்டு செஞ்சு சாப்பிட. இனிமே பாண்டுன்னு கண்டினியூ பண்ணிக்கோ. என்ன
0: பாண்டே, உன்னை பார்த்தா பாரதம் மட்டுமல்ல மகாபாரதமே தெரியுது.
1: அன்பு, நீ என்ன மகாபாரதம்னு சொன்னதும் சரிதான். துரியோதனுக்கு எல்லாரும் கெட்டவங்களா தெரிஞ்சுதான். அது போல இந்த போலீஸுக்கு எல்லாரும் திருடங்களா தெரியுது.
0: என்ன பொருத்தண்டா?
1: என்னுடைய தொழில் அப்படியே. இந்த தொழில் மூலமா ரவுண்ட்ஸ் போறப்போ பல விஷயம் தெரியும். அதுல உனக்கு தெரிய வேண்டிய விஷயமும் ஒன்னு இருக்கு அன்பு.
0: சொல்லு சொல்லு.
1: நேத்து பக்கத்து தெருவில் இருக்கிற பார்க்ல ஆனந்த் ரேவதி கூட யாரோ ஒரு பையன், ஆக மூணு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாங்க.
0: அந்த பையன் பேரு தியாகு. அவன் ஆனந்தோட நண்பன்.
1: ஓ,
0: நீ பார்க்கல பார்த்த அந்த மூணு பேரும் இப்ப இந்த வீட்டுலதான் இருக்காங்க.
1: அப்ப அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியலையா?
0: டேய், நீ போலீஸ் தானே?
1: என்னடா அப்படி கேட்டுட்ட? இந்த ஏட்டு உனக்கு சுரக்கா கொடுத்தது கூட மறந்துட்டியடா.
0: யாரோ திருடம் ஒருத்தன் இந்த ஏரியாவுல சுத்திக்கிட்டே இருக்கான்னு சொன்னிய.
1: ஆமா.
0: அது என்ன ஆச்சு?
1: இது வரைக்கும் நோ கம்ப்ளைண்ட். அப்பா அப்பா,
0: என்னடா என்ன பதட்டமா வர?
2: நீங்க கொடுத்த பணம் காணாம போச்சுமா?
0: அவசரப்படாத, நீ நல்லா தேடி பாத்தியா?
2: ரூம் முழுக்க தேடி பாத்துட்டா?
3: ஆமாப்பா, நானும் தேடி பார்த்தேன்பா, எங்கேயும் கிடைக்கல.
1: அப்ப திருட்டு போயிருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா?
0: பாண்டு, அதுல சந்தேகமே இல்ல. திருட்டு நடந்திருக்கும்னு உறுதியா நம்புறாங்க. சரிதானே ஆனந்து?
2: ஆமாப்பா.
0: பாண்டு
1: சொல்லு அன்பு,
0: நல்லா கேட்டுக்க. நீ என்ன நண்பனா நினைக்காத, போலீஸா நினைச்சு உன் கடமைய செய். அவங்க யாரு மேல சந்தேகப்படுறாங்களோ அந்த சந்தேகப்படுற ஆளை சோதனை இட்டு பாரு.
1: ஆனந்த், உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா?
2: இருக்கு சார். எங்க அப்பா ஒரு சமையல்காரர அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு, அவரேதான்.
1: அன்ப, நீ என்ன சொல்ற?
0: திருட்டு அப்படிங்கறது ஒரு தப்பான காரியம்.
1: ஆமா.
0: அதை யாரு செஞ்சாலும் ஏத்துக்க முடியாது.
1: கண்டிப்பா.
0: நீ உன்னுடைய சோதனைய நடத்து.
1: சரி.
0: அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நான் என் பையன்கிட்ட கொடுத்தேன் இல்லையா 1,00,000 ரூபாய்.
1: ஆமா.
0: நீ பணத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மொத்த பணமும் என் கைக்கு வரணும்.
1: சரி, வாங்க அந்த சமையல்காரனை போய் பார்க்கலாம்.
2: அங்கிள், அது இருக்கானே, அவன்தான் சமையல்காரன், அவன்தான் திருடன்.
4: என்னது? நான் திருடனா? நான் என்ன திருடன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
1: டேய் நடிக்காதரா. ஆனந்த் ரூம்ல இருந்த 1,00,000 ரூபாய காணோம், அத நீ தானே எடுத்திருக்க? உண்மை ஒத்துக்கடா, உண்மை ஒத்துக்க.
4: ஐயா, நான் எந்த பணத்தையும் எடுக்கலீங்க ஐயா.
2: அங்கிள், அவன் ஒரு திருடன், அவன் எடுக்கலன்னு சொல்லுவான். நீங்க சோதனை பண்ணி பாருங்க அங்கிள்.
1: ஆனந்த், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் பாத்துக்கிறேன்.
4: முதலாளி, நான் உங்க பணத்தை எடுத்துருப்பேன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா?
0: பாண்டு, தெரிஞ்சவன் தெரியாதவன் பாகுபாடே வேண்டாம்.
1: ஆமா,
0: உண்மை எப்படியும் வெளியே வரணும். அதுக்கு உண்டான விசாரணைய தொடர்ந்து செய்வா.
4: ஐயா.
1: டேய் டேய் டேய், உன் பேரு என்ன?
4: ஐயா, என் பேரு முத்துங்க.
1: டேய், மூட்டை முடிச்சால எங்க வச்சிருக்க?
4: ஒரே ஒரு பைதாங்க. இதோ இந்த பைதான் ஐயா.
1: மாட்டிட்டான் மாட்டிட்டான் மாட்டிட்டான். ஏய் ஏய், உன் பைய நீ பாரு, போய் நீ பாரு. நல்லாவே நடிக்கிறடா நீ, உன்னை விட மாட்டான். முட்டிக்கு முட்டி தட்டிய உண்மைய வரவழைச்சிருவான். ஆனந்த், நீயும் உன் நண்பன் தியாகவும் சேர்ந்து திருடன சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: அங்கிள், அத அப்பா கிட்ட சொல்லுங்க.
0: கேட்டு, திருடன சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப நல்லது. ஆனா நான் சொன்னேன், என்னுடைய பணத்தையும் கரெக்ட் மட்டும் எண்ணி கொடுத்துடுங்க, அது போதும் எனக்கு.
1: திருடன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் திருடின பணமும் அவன் பையிலே இருக்கு. ஆனந்த் ரூம்ல வேற எந்த பணமும் கிடையாது. அப்படின்னா மொத்த பணமும் அந்த பையில தான் இருக்கணும். அதை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன?
0: பாண்டு, தம்பி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. ரூம்ல நடந்த அவங்க உரையாடல நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் இப்ப இத கேளுங்க. முதல்ல திருடன் யாருன்னு இதுலயே தெரிஞ்சிடும்.
2: தியாகு, நாம திட்டம் போட்டபடி வேலையை முடிச்சிட்டியா?

0: அவன் கண்ணுல படாம ஓடி வந்துட்டேன். ஆனந்த், சிக்கலா இருக்கணும்னு நினைச்ச காரியம் ரொம்ப சிம்பிளா சுலபமா முடிஞ்சு போச்சுடா.
1: அவ்வளவுதான் பாண்டே, இங்க திருட்டுத்தனம் யாரு பண்ணினாங்கன்னு இப்ப உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அடுத்தபடியா பணம் வர்ற வழியில திருட்டு போகாம இருந்துதான் தெரிஞ்சுக்கத்தான் அதுல இருக்கிற பணத்தை என்ன சொன்ன, நீ என்ன சொல்ற?
2: அவங்க எண்ணி முடிச்சிட்டாங்க, 10,000 ரூபாய் குறையுதான்.
1: இப்போ அது தானா இங்க வரலன்னா அது இருக்கும் பையிலிருந்து நானா எடுக்க வேண்டியிருக்கும்.
0: அங்கிள் அங்கிள், என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள், நான் தான் எடுத்தேன். திருடல பிடிச்சு கொடுத்தா இத கண்டுக்க மாட்டாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன்.
1: சரி, முத்துவோட பையில வேற ஏதாவது இருந்ததான்னு பாத்தீங்களா?
2: பாருங்கப்பா பாருங்க.
1: அத நானே சொல்றேன், ஏன் துண்ட திருடி எடுத்து வச்சிருக்கான் அந்த திருட்டு பைய. அத ஏன் எடுத்தான்னு பாண்டு அவனே கேளுப்பா.
2: ஏதோ கேக்குறான். ஏய் ஏய் முத்து சொல்லுடா.
3: ஐயா
2: சொல்லுடாடா.
3: ஐயா, திருட்டு என்ன வராம இருக்க ஐயாவோட அந்த துண்ட என் நெஞ்சில வச்சு அணைச்சுக்கிட்டு படுத்திருப்பையா.
2: அன்பு, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே.
1: நான் இப்ப சொல்றேன், என்ன பொறுத்தவரை இந்த முத்து ஒரு கல்வன் தான். ஒரு முறை இல்ல, 1000 முறை சொல்வேன், அவன் கல்வன் தான், கல்வன் தான்.
3: ஐயா என்னையா சொல்றீங்க?
1: முத்து, நீ எப்படிப்பட்ட கல்வன் தெரியுமா? என் உள்ளம் கவர் கல்வண்டா.
4: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது உள்ளம் கவர் கல்வன் நாடகம்.
5: எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன்.
4: இந்நாடகத்தில் பங்கேற்றோர்
5: அன்பழகனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார்,
6: காவலர் பாண்டுவாக ஸ்ரீனிவாச முருகன்,
5: ஆனந்தின் நண்பன் தியாகுவாக எம். முரளிதரன், அன்பழகனின் மகன் ஆனந்தாக எம். விஜய் மேனன், திருடன் மாரிமுத்துவாக டி. ஜனார்த்தனன் மற்றும் அன்பழகனின் மகள் ரேவதியாக ஜே. தனலட்சுமி ஆகியோர்.
4: அமைப்பு
5: ஏ. பி. எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
7: ஆகாஷ்வாணி, நேரம் 10 மணி. நேர்களினை கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் துவக்கமாக வறுமை நிறம் சிவப்பு படத்திற்காக எஸ். பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடிய பாடல்.

0: a Mario. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: புதுக்கவிதை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலை கேட்டோம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும்

0: கூட்டுகிறோம். நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் நினைவெல்லாம் நித்யா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

காற்றோடு கலந்திருவா நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் வெள்ளை ரோஜா படத்திலிருந்து. பாடல் ஒலியேறும் நேரம் 10:26.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் நல்லவனுக்கு நல்லவன் படப்பாடல்.

நேரம் 10:45 நிமிடம். காற்றோடு கலந்த வா நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரல்களில். மெல்ல பேசுங்கள் படத்திலிருந்து.

ஒலித்த பாடல் உதயகீதம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ஒரு கைதியின் டைரி படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. ஒலிபரப்பாகும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய காற்றோடு கலந்திடவா.

0: நேரம் 11 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இஸ் அழகான 11 மணி ஆயிட்டிருக்கு. நான் வணிஞ்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மற்றும் வித் பாரதி 102.3 அலைவரிசையில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச அழகான நிகழ்ச்சி
3: மனசு மயங்கும்,
4: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா தான். நீங்க தான் என் கூட மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. இஸ் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு நாளில் என்ன யோசிக்க போறோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு டாபிக் இஸ் உங்க மனசுக்கு பிடிச்சவங்க யாரு, என்ன காரணத்துக்காக அவங்கள ரொம்ப பிடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பாடல் கேட்கலாம்.